பக்தி இசைப்பாக்கள் கொண்டு இறைமையை அர்ச்சித்து கொண்டிருக்கும் அருள் மாலை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. கருத்துக்களை பற்றி பேசி விவாதிப்போர் முதல் தரமானவர்கள், நிகழ்ச்சிகளை பற்றி விவாதிப்போர் சாதாரணமானவர்கள், மற்றவர்களை பற்றி புறம் பேசி விவாதிப்போர் மட்டரகமானோர் என்கிறது சீன பழமொழி ஒன்று.

நேரம் 5:47, கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஈர மண்ணால் ஆன குடத்தில் நீர் எடுத்தால் குடமே உடைந்து விடுகிறது, சுட்ட குடத்தில் நீர் எடுத்தால் தாங்குகிறது. அதுபோல் வைராக்கியம் இல்லாத மனதில்

0: ஆடு செல்வகுமாரா சிந்தை மகிழ வா வா வா.
1: உங்கள் கூடை பண்பலை 100.5 MHz இன்று வழங்க காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள் நேர்களை காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியலாக. நிகழ்ச்சியில் ஆலய உலா மற்றும் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரமும் வலம், 7 மணி சுகமான காலையில் பாட்டும் பதமும், பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று ஆகியவற்றோடு இனிய பாடல்களும் வலம். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 8:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிறார் முனைவர் TMS சந்திரமணி ஜபராணி அவர்கள். 10 மணிக்கு கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கவிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் பிளவன் தோப்பு விளை சிலம்பாட்டம் மற்றும் களரி கலைஞர் கலை சுடர்மணி ஜஸ்டின் விஜயகுமார் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், மகளிர் நேரம் நண்பகல் 12 மணி. இன்றைய மகளிர் நேரம் படித்ததில் பிடித்தவையாக 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வள்ளி, 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி, 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து இன்று தனது பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கிறார் மதுரை வில்லாபுரம்

சகிலா மேரி அவர்கள். 3-10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகை. 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகை. இன்றைய வண்ண தூரிகை சினிமா கொட்டகையாக 5:00 காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். தொடர்ந்து கதம்ப மலர்கள். 6:00 விளக்கேற்றும் வேலை. புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை 6:10. 6:45 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 கொடைத்தென்றல். இன்றைய கொடைத்தென்றல் விருந்தினர் விருப்பமாக. கோவை மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு நினைவே சுகம் 10:00. 11:00 இணைந்தே இருங்கள் கொடை பண்பலையின் வளமையான அலைவரிசை 100.5 MHz உடன். கொடை பண்பலை 100.5 MHz இல். இனி செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஓமன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உறைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பூமியின் சுழற்சி மற்றும் அதன் ஈர்ப்பு சக்தியால் தட்டையான கோள வடிவத்தை அது பெற்றிருக்கிறது. நிலநடுக்கோட்டில் 6378.137 கிலோமீட்டர், துருவங்களில் 6356.752 கிலோமீட்டர் ஆரங்களை தோராயமாக அது பெற்றிருக்கிறது. இந்த ஒழுங்கான கோலம் அல்லது ஒழுங்கற்ற கோலம் சூரியனை சுற்ற சுற்ற நாட்கள் பிறந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படியான புத்தம் புதிய நாள் ஒன்று பிறந்திருக்கிறது. அந்த நாளில் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்நாள் விசாலமான வளமையான நாளாக அமையட்டும் என வாழ்த்தி கொடை பண்பலை 100.5 MHz வசந்த விடியலை தரத் தொடங்குகிறது. முதலில் பொது மறைப்பொழிவு.

0: அவளுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டென்று இவ்வூரெல்லாம் அலர்தூற்றுவது எனக்கு பொருந்தாதோ? அவள் உறவை இன்னமும் நான் பெறாத போதே பெற்றது போன்ற தன்மையை உண்டாக்குகிறதே. குறள் எண் 1143, அதிகாரம், அலர் அறிவுறுத்தல்.
1: ஊராதோ ஊரறிந்த கௌவை அதனை பெறாது பெற்றென்ன நீர்த்து.
0: அவளுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டென்று இவ்வூரெல்லாம் அலர்தூற்றுவது எனக்கு பொருந்தாதோ? அவள் உறவை இன்னமும் நான் பெறாத போதே பெற்றது போன்ற தன்மையை உண்டாக்குகிறதே. குறள் எண் 1143, அதிகாரம், அலர் அறிவுறுத்தல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: வசந்த விடியல் தந்து கொண்டே இருக்கிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக மனதோடு ராகம். காலை 9 மணிக்கு வானவில், இன்று குரலின் குரலாக. மறுபகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், படித்ததில் பிடித்ததாக. பிற்பகல் 2 மணிக்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு மதுரை வில்லாபுரம் ஷகிலா மேரி அவர்களின் தெரிவில் உயிரிழத்து. மாலை 4 மணிக்கு சினிமா கொட்டகை. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடை தென்றில் விருந்தினர் விருப்பமாக. இன்றிரவு 10 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பந்தலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு
3: 9 மாணவர்களின் டாப் சாய்ஸ் TNEA கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9244504444.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
3: இன்று திருவாரூர் சிறுகுடி சூஸ்மபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

திருவாரூர் மாவட்டம் சிறுகுடியில் அமைந்துள்ள சூஷ்மபுரீஸ்வரர் ஆலயம் தேவார பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்று. மூன்று நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்து நம்மை வரவேற்கும். இந்த ஆலயம் செவ்வாய் தோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குவது மேலும் சிறப்பானது. கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் வழியாக திருவாரூர் செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவியுடன் தாயம் விளையாடி கொண்டிருந்த சிவபெருமான் திடீரென மறைந்துவிட பார்வதி தேவியும் ஈசனை பல இடங்களில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் என்ன செய்வதென தெரியாமல் இத்தலத்திற்கு வந்து கைப்பிடி அளவு மணலில் லிங்கம் செய்து தவம் இயற்றி வழிபட்டாராம். பிறகு பார்வதியின் தவத்தால் மனம் இறங்கிய ஈசன் அவருக்கு காட்சி கொடுத்து மகிழ்வுடன் ஆலிங்கனம் செய்து கொண்டாராம். கைப்பிடி மணலை எடுத்து அம்பாள் சிவலிங்கம் உண்டாக்கியதால் இந்த ஊருக்கு சிறுபிடி என்று பெயர் ஏற்பட்டதாம். இது காலப்போக்கில் மருவி சிறுகுடி என்று அழைக்கப்படுகிறது. அதோடு சிவலிங்கத்தின் நெற்றியில் பள்ளமும் இருபுறமும் கைப்பிடித்த அடையாளமும் உள்ளது. இறைவனை அம்பிகை ஆலிங்கனம் செய்து கொண்டதால் இத்தழும்புகள் உண்டானதாக தல வரலாறு கூறுகிறது.

சூட்சும புரீஸ்வரர் ஆலயத்தில் மூலவர் லிங்க திருமேனி வடிவில் காட்சி தருகிறார். மூலவர் திருமேனி சிறியது, கைப்பிடி அளவிலான மணலால் ஆனதால் இங்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. மூலவரின் லிங்க திருமேனி எப்போதும் கவசம் அணிவித்தபடியே இருக்கும். உற்சவ மூர்த்திகளில்

0: ஒருவரான சந்தோஷ ஆலிங்கனமூர்த்தி அம்பாளின் தோளில் கை போட்டபடி காட்சி தருகிறார். இவர் வருடத்தில் பங்குனி உத்திர நாளில் மட்டுமே காட்சி தருவார். இந்நாளில் சந்தோஷ ஆலிங்கனமூர்த்திக்கும் மங்களாம்பிகைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. முன் மண்டபத்தில் தெற்கு நோக்கி அம்பாள் மங்களநாயகி சன்னதி உள்ளது. அபயவரத்துடன் நின்ற கோலத்தில் அம்பாள் காட்சி அளிக்கிறார். இத்தலத்தில் அம்பாளுக்குத்தான் அபிஷேகம் நடைபெறுகிறது. இத்திருத்தலத்தில் செவ்வாய் பகவான் இறைவனை வழிபட்டுள்ளார். இத்தலத்தில் அங்காரகனுக்கு தனிச்சன்னதி உள்ளது. செவ்வாய் தோஷம் உடையவர்கள், திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து மங்கள தீர்த்தத்தில் நீராடி கோயிலுக்கு சென்று அங்காரகனை வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷங்கள் நீங்கி நலம் பெறலாம் என்கிறார்கள். நவ கிரகங்களுக்கு அருகே நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களை போக்கும் கோளறு பதிகம் பாடிய திருஞான சம்பந்தர் குழந்தை உருவில் கையில் பால் கிண்ணத்துடன் இருப்பில் அரைஞான் கயிற்றுடன் காட்சி தருகிறார். வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், சிவராத்திரி, நவராத்திரி என முக்கிய விழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இன்று திருவாரூர் சிறுகுடி சூட்சமபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கும் வசந்த விடியல்.
7: நேரம் காலை 6:31. குடை பண்பலை 100.5 MHz வசந்த விடியல் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: காலை நேர எலக்ட்ரானிக் குயிலோசை கோடை பண்பலையின் வசந்த விடியலோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்று பிறந்த நாள் முதலான சுப தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவரையும் வாழிய நீடு என வாழ்த்தி மகிழ்கிறது கொடை பண்பலை 100.5 MHz.

0: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: ஓம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ராவணன்.
0: ராவணனா? வாவ், ரொம்ப அழகா இருக்கு இந்த பேரு. ராவணன்ற பேரை நான் வச்சுக்கவா? நான் வச்சுக்கவா இந்த பேரை? ராவணனுக்கு 10 தலை இருக்குமாம்ல. அப்படியா? எங்க உங்களுக்கு 10 தலைய காணா? ஒரு தலை தான் இருக்கு. ராவணன், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: லட்சிப்பாளையம்.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஐகே.
0: உங்க மேம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: ஆட்டுக்குட்டி.
0: அப்புறம்
1: ஏரோப்ளேன்.
0: இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ஆட்டுக்குட்டி.
0: எங்க பாடுங்க கேப்போ.
1: ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எங்க போன நீ? ராஜாவோ தோட்டத்துல மேய போனா? ராஜாவோ தோட்டத்துல என்ன பார்த்த நீ? ராஜா தோட்டத்துல அகாகமா வந்து பூவை பார்த்தேனா? பூவை பார்த்த நீயும் தின்னு பார்த்தியா? இன்னும் ஒரு தோட்டக்கார ஒன்றும் செய்யலையா?
0: ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு. சரி சரி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க ஆயா, அவருக்கு எங்க அண்ணன், அது நானு.
0: அப்படியா? உங்க அண்ணன் பேரு?
1: உங்க நாய்க்கு.
0: ஓ, உங்க நாய் இருக்கா? உங்க நாய்க்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க?
1: அலெக்ஸ்ன்னு
0: கூப்பிட்டு அந்த நாய் வந்துருமா? அப்ப நான் அலெக்ஸ்ன்னு கூப்பிட்டு நான் போயிடவா? அண்ணா பேர் என்ன?
1: என்ன
0: படிக்கிறாங்க? பெரிய அண்ணாவா? ஓ, 10th படிக்கிறாங்களா அண்ணே? சரி சரி, உங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லி தருவாங்களா? நீங்க கேட்டிருக்கீங்களா? அப்பா பேர் என்ன? அம்மா பேரு? பிரபாகரன். அப்ப என்ன வேலை பாக்குறாங்க? டெலிவரி வேலை பாக்குறாங்களா? நீங்க படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
1: ஐடி.
0: ஐடிக்கு போவீங்களா? சாரி சொல்ல குட்டி, நீங்க படிச்சு மேலும் மேலும் சிறக்க. கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
0: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
7: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
10: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5
1: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: வசந்த விடியல் தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் புதுக்கோட்டை மாவட்ட நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழை

0: கேக்குறது.
1: ஒன்பது மணிக்கு வானவில், இன்றைய வானவில் குரலின் குரலாக.

0: வழங்கிய வசந்த விடியல்.
1: உங்கள் கூட பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் இன்று காலை 9 மணிக்கு குரலின் குரல் வானவில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் TMS சந்திரமணி செபராணி அவர்கள். 8 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை சந்திக்கவிருக்கிறது மனதோடு ராகம். நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். இனி கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: காரம்.

தொடர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பன்மலை நொற்புலையாய்தீன். வணக்கம் நேர்களே.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காணவாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேங்காயிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பம் உள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88

0: 57 57 16 என் மீண்டும் 94 88 57 57 16
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

நேரம் காலை 7:14. நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் மணியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் மனதோடு ராகம் இன்று புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
1: இசையின் முகவரி இதயத்தின் முதல் வரி கோடை பண்பலை 100.5. உங்கள் செவிப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருப்பது 100.5 கோடை பண்பலை.
2: பாட்ட போடுங்க ஜி.
1: எல்லோரிடமும் எப்போதும் கோடை பண்பலை என்றும் இன்றும் உங்களோடு.

நம் மக்களின் நாடி நாளும் உங்களின் நாடி வரும் கொடை பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில் வானவில் பன்மலை இன்று தந்திருக்கும் வண்ணம் குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் TMS சந்திரமணி ஜெபராணி அவர்கள்.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
8: வணக்கம் அண்ணா.
9: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன அமைச்சரே, பட்டு வேட்டி சட்டையோடு வந்திருக்கிறீர்கள், திருமணத்திற்கு தயாராகிவிட்டீரா?
8: மன்னா, எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது, மறந்து விட்டீர்களா?
9: உங்கள் நண்பனின் திருமணத்திற்கு செல்ல பட்டு வேட்டி சட்டையோடு தயாராகிவிட்டீர்களா என்று கேட்டால், ஓ, இன்னும் உங்களுக்கு இப்படி வேறு ஒரு ஆசை இருக்கிறதா? இருக்கட்டும் இருக்கட்டும், உங்கள் மனைவியிடம் சொல்லிவிடுகிறேன்.
8: மன்னா மன்னா நீங்கள் வேறு ஏன் மன்னா, குதூகலமாக இருக்கும் குடும்பத்தில் கும்மி அடிக்க பார்க்கிறீர்கள். என்னை ஆளை விடுங்கள், நான் என் நண்பனின் திருமணத்திற்கு சென்று தம்பதியினரை வாழ்த்துவிட்டு வந்து விடுகிறேன்.
9: அமைச்சரே, கொஞ்சம் பொறுங்கள், இங்கேயும் ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு செல்லுங்கள்.
8: ஏன்மனா, திருமணம் அங்கே நடக்கிறது, இங்கே எதற்காக வாழ்த்து சொல்ல வேண்டும்?
9: அது இல்லை அமைச்சரே, இன்று தேசிய தம்பதியினர் தினம். அதனால் நெடுங்காலமாய் திருமண வாழ்வில் இணைந்து வாழும் தம்பதியரில் இருந்து இன்று இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் புதுமண தம்பதியர் வரை எல்லோருக்கும் தேசிய தம்பதியினர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் அமைச்சரே.
8: ஆமாம்மண்ணா, வாழ்வில் எத்தனையோ மேடு பள்ளங்களை ஒன்றாய் சேர்ந்து கடந்து வந்த அந்த தம்பதியினர்களை வாழ்த்துவோம். அது சரிமண்ணா, எதற்காக இந்த தம்பதியினர் தினம் கொண்டாடப்படுகிறது?
9: அமைச்சரே, உலகமே உறவுகளாலும் நட்பாலும் காதலாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் எத்தனையோ பல தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. அதில் ஒன்றுதான் இந்த தேசிய தம்பதியினர் தினம். பெற்றோர் பார்த்து நடத்தி வைக்கும் திருமணமாக இருந்தாலும், அல்லது இருமணங்கள் ஒன்றிணைந்து செய்த காதல் திருமணமாக

0: இருந்தாலும் கைபிடித்த நாள் முதல் ஆயுளின் இறுதி வரை கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தேசிய தம்பதியினர் தினம் கொண்டாடப்படுகிறது.
1: ஓ, அப்படியா மன்னா?
0: ஆமாம் அமைச்சரே. திருமணம் போன்ற நம்முடைய வாழ்வின் மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணங்களை திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பதற்கு வசதியாக இது போன்ற தினங்களை கொண்டாடுவதனால் கடந்த கால நினைவுகளை மலரும் நினைவுகளாய் அசைபோட இந்த தினங்கள் உதவுகின்றன.
1: சரியாக சொன்னீர் மன்னா. சரி மன்னா, இந்த தம்பதியினர் நாளில் தம்பதிகளுக்கு ஏதாவது செய்தி வைத்திருக்கிறீர்களா?
0: இருக்கிறது அமைச்சரே. கணவன் மனைவி இருவரும் மகிழ்ச்சியான தம்பதியாய் வாழ சில வழிகளை தர்பாரின் சார்பில் சொல்லுவோம்.
1: சொல்லுங்கள் மன்னா.
0: அமைச்சரே, கணவனோ மனைவியோ கடந்த கால தவறுகளை சுட்டிக்காட்ட கூடாது. தேவையின்றி கோபப்படுவதை தவிர்த்து விட வேண்டும். பண விஷயத்தில் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. விட்டு கொடுப்பதில் சமமாக நடக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து நடக்க வேண்டும். தங்கள் லட்சியத்தில் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்க வேண்டும். விருப்பு வெறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இருவர் குடும்பத்தினரையும் நிறைகுறையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை முழுமையான அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனம் விட்டு பேச வேண்டும். தன் மீது தவறு இருந்தால் அதை பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டு நம் வாழ்க்கை துணையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தானே உயர்ந்தவர் என்றோ தனக்கு கீழ்ப்படிந்தே நடக்க வேண்டும் என்றோ கணவனோ மனைவியோ இருவருமே கருதக்கூடாது. முக்கியமாக வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அமைச்சரே.
1: அருமை அருமை மன்னா, சிறப்பாக சொன்னீர்கள். தம்பதிகளுக்கு பயனுள்ள, குறிப்பாக இன்றைய இளம் தம்பதிகளுக்கு பயனுள்ள செய்திகளாக சொன்னீர்கள். சரி மன்னா, எனக்கு திருமணத்திற்கு நேரமாகிவிட்டது. நான் அப்படியே புறப்படட்டுமா?
0: யாருடைய திருமணத்திற்கு அமைச்சரே?
1: என்ன மன்னா, மறுபடியும் முதலில் இருந்தா?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று ஆகஸ்ட் 18
3: அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது இன்று ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் குண்டூர். அங்கு ஆய்வு செய்ய வந்திருந்தார் பிரெஞ்சு தேசத்துக்காரர் ஒருவர். அவர் பெயர் பேரி ஜூல் சீசர் ஜான்சன். ஜூல் ஜான்சன் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. ஆண்டு 1868 இன்றைய தேதிதான் அன்றும். அன்று சூரிய கிரகணம். சூரியனில் கொழுந்துவிட்டு 500,000 கிலோமீட்டர் தூரம் அண்டவெளியில் பரவும் வெப்ப வீச்சுக்களை ஆய்வு செய்ய வந்திருந்தார் அவர். நிறமாலை மாணியில் ஒருவித மஞ்சள் கோடுகள் தெரிந்தன. இதென்ன புதிய ஹைட்ரஜனா என வியப்பில் ஆய்வை தொடர்ந்தார். அதுவே பின்னாளில் ஹீலியம் வாயு என பெயரிடப்பட்டது. ஹைட்ரஜன் அணுக்கரு பிணைந்துதான் சூரியனில் ஹீலியம் உருவாகிறது. 1,000,000,000 டிகிரி வெப்பம் உருவாகிறது. அங்கே காற்றை விட லேசாக இருப்பதால் திருவிழாவில் செங்குத்தாக கிளம்பும் பலூன் பறக்க ஹீலியம் தான் காரணம். அந்த அளவுக்கு தான் நம்மில் பலருக்கு ஹீலியம் பற்றி இன்றும் தெரியும். 1868 இன்றைய தேதியில்தான் ஹீலியம் என்ற தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் பூமியில் அல்லாமல் சூரியனில். இந்த நிகழ்வுக்கு 9 ஆண்டுகள் கழித்து 1877 இதே நாளில் சூரிய மண்டலத்தில் ஒரு துணைக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டது. குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை பூமி கடைபிடிக்கிறது. பூமியை ஒத்த செவ்வாய் கோளுக்கு 2 துணைக்கோள்கள். அதில் ஒன்று செவ்வாய் கிரகத்திலிருந்து சுமார் 6,000 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வரும் துணைக்கோள் ஒன்று இருப்பதை ஆசப் ஹால் எனும் அறிஞர் கண்டுபிடித்தார். தினம் 2 முறை அந்த நிலவு செவ்வாயில் மேற்கு திசையில் உதிக்கும். பயத்தை தரும் கிரேக்க கடவுளின் பெயரே இதற்கும். செவ்வாய் கிரகத்தின் பெரிய நிலவு போபோஸ் 1877 கண்டறியப்பட்ட நாள் என்று. சீனாவுக்கு வடக்கே உலகு அதிகம் அறியாத அழகு பூமி மங்கோலியா. அங்கே சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் பழங்குடிகள் ஒருவரை ஒருவர் அடித்து வீழ்த்திக் கொண்டு நித்தியகண்டம் அற்ப ஆயுசில் மடிந்து கொண்டிருந்தனர். அவர்களை ஒன்றிணைத்து உலகிற்கே ஒரு முன்னோடியாக உருவானான் டெமுஜின்.

0: என்ற இயற்பெயர் கொண்ட செங்கிஸ்கான் ஊழலும் உட்பகையும் நிறைந்த நிர்வாகத்தை திறன்மிக்கதாக மாற்றிய பெருமை அவனுக்கு உண்டு. அந்த செங்கிஸ்கான் 1227 இறந்த தினம் என்று. ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் ஸ்கூல் மாஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்? ICS நேர்முக தேர்வில் அந்த வங்கத்து இளைஞனிடம் வீசப்பட்ட கேள்விக்கு அதே வேகத்தில் வந்தது திகைக்க வைக்கும் பதில். ஸ்டேஷன் மாஸ்டர் மைண்ட்ஸ் அ ட்ரெயின், வேற ஸ்கூல் மாஸ்டர் ட்ரெயின்ஸ் அ மைண்ட். தந்தைக்காக ICS தேர்வில் வெற்றி பெற்றாலும் தேச விடுதலைக்காக தேசபந்து சித்தரஞ்சன தாசிடம் தஞ்சம் புகுந்தது அந்த வங்கத்து வேங்கை. காந்திஜிக்கு எதிராக நின்று தேசிய காங்கிரஸ் தலைமைக்கு வெற்றி பெற முடிந்த இளைஞர்களின் எழுச்சி புயல். நினைத்து பார்க்க முடியாத சாகசம் புரிந்த மாவீரர் அவர். நேதாஜி என இந்தியர்கள் கொண்டாடும் சுபாஷ் சந்திர போஸ் 1945 விமான விபத்தில் மரணமுற்றதாக கருதப்படும் நாள் என்று. அவர் இறக்கவில்லை அன்று என்று நினைப்பவர்கள் இன்றும் உண்டு. தேசத்திற்கு உண்மையாக உழைப்பவர்களுக்கு ஏது மரணம்?
1: பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் சகோதரி.
2: சோவியத் கூட்டமைப்பு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு
1: இந்திய தூதராக பணியாற்றியவர்.
2: ஐக்கிய நாடுகள் அவையின் முதல் பெண் தலைவர் என்ற பெருமைக்குரியவர்.
1: 1962 to 1964
2: மகாராஷ்டிரா ஆளுநராகவும்,
1: அதன் பின் 1967 to 1971
2: மக்களவை உறுப்பினராகவும் இருந்த
1: விஜயலட்சுமி நேரு பண்டிட் பிறந்த நாள்
2: என்று
1: ஆண்டு
2: 1900.
1: 1962
2: உலக சுகாதார அமைப்பில்
1: ஒரு பட்ஜெட் அதிகாரியாக தன் பணியை துவங்கியவர்.
2: பின் 1974 to 1976
1: கானா சுற்றுலாத்துறை இயக்குநராக பணி.
2: 1980 பிற்பகுதியில் திரும்பினார்
1: ஐநா வேலைகளின் பக்கம்.
2: ஒரு சிறந்த ஒழுங்கமைக்கப்பட்ட
1: மற்றும் அமைதியான உலகத்திற்காக உழைத்தவர்களுக்காக
2: அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவரும்
1: ஐக்கிய நாடுகள் அவையின் 7th பொதுச் செயலாளராகவும் இருந்த
2: கோஃபி அன்னான் நினைவு நாள்
1: இன்று
2: ஆண்டு
1: 2018. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: படிக்கும் போது ஸ்டூடெண்டா, முடிக்கும் முன்பே பிளேஸ்மெண்டா.
5: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
4: செட்டிநாடு காலை
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
6: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: நேரம் காலை 7:52. கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை நேர்களை. இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸின் மனதோடு ராகம் இன்று புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக.

காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆனில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் TMS சந்திரமணி ஜெபராணி அவர்கள். நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் சுகமான காலை நாளை காலை 7 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கொடை பண்பலையின் நூற்பிழை ஐந்தில் தொடர்கிறது. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதூடு ராகம். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: வணக்கம் நேயர்களே, சமீபத்திய செய்திகளில் அதிகமாக அடிபட்ட மாவட்டம்தான் இன்று கோடை பண்பலை 100.5 MHz மனதோடு ராகத்தை அலங்கரிக்க காத்திருக்கும் மாவட்டம்.

0: அந்த மாவட்டத்தின் மெய்க்குடிப்பட்டி என்னும் ஊரில் சமணர் தீர்த்தங்கரர் சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சேரனூர் சேரணி கண்மாயில் குளம் வெட்ட போனால் வெண்கல நாணயங்கள் 510 கிடச்சிருக்கு. இப்படியான செய்திகளாலும் அடிப்படும் மாவட்டம்தான் புதுக்கோட்டை மாவட்டம். அந்த மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது கொடை பண்பலையின் மனதோடு ராகம். அழைக்கலாம் அறிமுக நேயர்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைத்து வழக்கமான புதுக்கோட்டை மாவட்ட நேயர்கள் 24 24 26 290 333, கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 42. இணைப்பில் யாருங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆசிரியர் பேசுறேன். புதுக்கோட்டை மாவட்டம் அறலாங்கி வட்டம் ஆவுடையார் கோவில் என்னும் திருப்பெருந்துறை.
0: ராஜராஜேஸ்வரி,
1: நல்லா
0: இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: என்ன பாடம் எடுக்கிறீங்க?
1: நான் வந்து கலை ஆசிரியர், ஓவியம் எடுக்கிறேன்.
0: எப்படி போயிட்டு இருக்கு? எம்எஸ்சி பிஎட் சொல்ல வந்தீங்க.
1: எம்எஸ்சி பிஎட் மேத்ஸ், சோ மேத்ஸ் கிளாஸ் எடுத்தேன். தமிழ் ரொம்ப பிடிக்குங்கறனால எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கேன்.
0: சூப்பர்ங்க, சூப்பர்ங்க. எங்கங்க இந்த நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கணக்கெல்லாம் எங்கே நாங்கள் பயன்படுத்துகிறோம் வாழ்க்கையில் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு சாதாரண மனிதன் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கை எங்கே பயன்படுத்துகிறாங்க வாழ்க்கையில்?
1: சாதாரண மனிதன் அப்படின்னு சொன்னா, நம்ம தினமும் வாங்கக்கூடிய ஒரு பால் கணக்குல இருந்து ஆரம்பிப்போமே. மளிகை கணக்கு எல்லாத்துலயுமே கூட்டல் கழித்தல் இருக்குல்ல, மனித வாழ்க்கையே ஒரு கூட்டல் கழித்தல் தானே.
0: அது ரொம்ப இயல்பான எளிமையான கணக்கு விளக்குகள், சரிங்களா? நீங்க சொல்லி கொடுக்குறீங்க பாத்தீங்களா, ஏ பிளஸ் பி பிளஸ் அது இது எக்ஸ் ஒய் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா?
1: அந்த மாதிரி கணக்குகள் வந்து அல்ஜிப்ரா கணக்குகள்லாம் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி கணிதத்துல இருக்கக்கூடிய அடிப்படைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவுகிறது.
0: எண்ணும் எழுத்தும் அப்படி கண்ணன தகும் சொல்றாங்க, அதெல்லாம் எண் மிக சிறந்த ஒரு என்னது ஒரு பங்கை நம்மளுடைய வாழ்க்கையில் வகிக்கிறது. என்னன்னா, ஆதார் எண்ல தொடங்கி அனைத்துமே எண்களாக இருக்கின்றன, சரிங்களா? அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் நீங்க சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் சும்மா அறிவு வளர்ச்சிக்கு அப்படின்னும் பொழுது இதுக்கு ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க?
1: ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அங்க நம்ம படிக்கக்கூடிய அறிவு பயன்படுதுல்ல, நம்ம இருக்கக்கூடிய அறிவு பயன்படுது. ஒரு சாதாரணமா ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னு சொன்னா அங்க நம்மளுடைய அறிவு பயன்படுகிறது. எல்லா இடத்துலயுமே கணிதம் இல்லாமல் இல்லை இல்ல,
0: இல்ல அது கண்டிப்பா இல்ல. அதுவும் எளிய கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்லிடலாமா?
1: எளிதான் சொல்ல முடியாது, கடுமைதான். அதை படிச்சு நம்ம கத்துக்கிறோம்.
0: என்னுடைய
1: மகள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ஜிஆர் யக்ஷிதா அவங்க பேரு. அவங்களுக்கு சித்து ஸ்ரீராம் சாங் ரொம்ப பிடிக்கும்.
0: அவங்களும் கணக்கு தான் படிக்கிறாங்களா?
1: என்னங்க ஐயா?
0: அவங்களும் கணக்கு தான் படிக்கிறாங்களா?
1: ஆமாங்க.
0: சரி,
1: பயோமேக்ஸ் தான் எடுத்திருக்காங்க.
0: பாடல் கேட்கலாம். நன்றிமா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
6: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே

0: இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
2: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
7: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தி ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், அதாவது பிள்ளை வளர்ப்பு கலை என்பதை பற்றி இன்றைக்கு மேல் நாடுகளில் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க. முன்பெல்லாம் ஒரு வீட்டில் 8 பிள்ளைகள், 10 பிள்ளைகள் இப்படிலாம் நிறைய இருக்கும். பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நம்ம பெற்றோர்களுக்கு இருந்ததில்லை. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு, அப்புறம் வாழ்க்கை வசதி, எல்லாரும் ஒரே கூடத்தில், பெரிய ஹால் கூட இருக்கும், அதில் ஒரு பாயை போட்டு வரிசையாக எல்லாம் படு அப்படின்னா படுப்பாங்க. இப்போ நீங்கள் மத்தியதர வாழ்க்கை முறையிலே மாறி போச்சு. பிள்ளைகள் கூட தனி ரூம் கேட்கும், எனக்கு இண்டிபெண்ட்டாக ஒரு ரூம் வேணும். அம்மா, என் ரூமில் யாரும் கதவை தட்டாமல் உள்ளே வரக்கூடாது. எத்தனை 6 வயசு பிள்ளை சொல்லுது கதவை தட்டாமல் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. சரி, ஒரு தலைமுறையை விட அடுத்த தலைமுறை வளர்ச்சி அடைகிறது தான் வாழ்க்கையே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் மின்சார விளக்கு மட்டும் இல்லைங்க, யூபிஎஸ் ஒன்று ரெடியாக இருக்குது. என்ன, மின்சாரம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம பிள்ளைங்க 2 நிமிஷம் அதெல்லாம் முடியாது. கரண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு அப்படியே உயிர் போயிடும். கரண்ட்டு இப்போது கட் ஆகிடுச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு வச்சுங்க, பிள்ளைங்கள்லாம் அப்படியே ஃபேன் இல்லைன்னா அப்படியே தத்தளிச்சு போயிடும். கரண்ட்டு போச்சுன்னா ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 1 மணி நேரம், ஏன் 8 மணி நேரம் ஓடுற அளவுக்கு வந்து பேக்கப் கொடுத்துருக்காங்க. பின்னாடியிலேருந்து சப்போர்ட் பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன, பேட்டரியில் ஓடும் ஃபேன். அப்போ நம்ம முந்தின தலைமுறை என்ன கஷ்டப்பட்டுச்சோ அதை நாம் பட விரும்பலை. நாம் வளரும்போதே என்ன நினைக்கிறோம், நம்ம அடுத்த தலைமுறையும் கஷ்டப்படக்கூடாது, கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நிறைய முயற்சி எடுத்துக்கிறோம். இது சரியா தப்பா? மேம்போக்காக பார்த்தா இது சரிங்க, ஆனால் ஆழமாக பார்த்தா அதுக்குள்ளே ஒரே ஒரு தப்பு இருக்குங்க. என்ன தெரியுங்களா, நாம் பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நாம் ரொம்ப அதிகமான என்ன சொல்கிறது பேக்கப்ஸ் அதுக்கு பின்னாடி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் அது எங்கே கொண்டு போய் விடும் தெரியுங்களா? அவங்கள உழைக்கவே மறுக்கிறவர்களாக ஆக்கிடும். துளி கூட கஷ்டத்தை சகிச்சுக்கிற மனோபாவம் இல்லாதவங்களாக ஆக்கிடும். இது நல்லதா? எவ்வளவோ கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு நம்முடைய முந்தைய தலைமுறை வாழ்ந்திருக்கு. சில கஷ்டங்களை சகிக்க முடியாமல் தான் மாற்றிக்கிட்டோம் இந்த கஷ்டங்கள்லாம். ரைட், மாற்றிக்கிட்டோம். நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கஷ்டம்னா என்னன்னு தெரியாதபடி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய வசதி வட்டத்தை உண்டு பண்ணி கொடுத்து என்ன பண்ணி தொலைக்கிறோம், துளி கூட கஷ்டம் ஊடுருவாதபடி அந்த குழந்தைங்களை வளர்க்குறோம். இது சரியா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைக்கிற போது என் பிள்ளைகள் வளர்ச்சியை நான் கெடுத்து விடுகிறேன். இதான் நீங்கள் டீப்பாக ஆழமாக உற்று நோக்குனா கிடைக்கக்கூடிய முக்கியமான விடைங்க. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு நான் நினைக்கிற போது பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணலைண்ணா. நாம் உயர்கிறோம்னு வச்சுக்கோங்க, எதனால் உயர்ந்தோம் தெரியுங்களா, நம்ம பட்ட கஷ்டத்தால் தான் ஒசந்தோம். அந்த கஷ்டம்தான் நமக்கு இவ்வளோ பெரிய வில் பவர், மன உறுதியை கொடுத்துச்சு. அந்த கஷ்டம்தான் நமக்கு இத்தனை பெரிய உடல் பலத்தை கொடுத்துச்சு. கஷ்டங்களை பிள்ளைகளோடு பங்கிட்டு நாம் பழகலைன்னா அவங்களுக்கு பொதுமை உணர்வு வராது. இந்த வாழ்க்கையும் அப்படி ஓட்ட பந்தயங்க, ஓட தெரியாதவங்க பழைக்க முடியாது இந்த உலகத்தில். காட்டில் ஓட தெரியாத விலங்குக்கு உயிர் ஆபத்து உண்டு. தாய் ஒட்டகை சிவங்க எட்டி ஒதைக்கிற உதையில் குட்டி ஒட்டகை சிவங்க எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். போதுமே, வாழ்க்கைக்கு தாய் தயாரித்து விட்டது. எனவே பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்ற தவறான எண்ணத்தை கைவிட்டு விட வேண்டும். அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்த சொல்லவில்லை. கஷ்டங்கள் அவர்களுக்கு அறிமுகமாகட்டும். கஷ்டங்கள் தான் பெற்றவர்களை விட அதிக பலசாலியாக பிள்ளைகளை உருவாக்க முடியும். நாம் உருவானதை விட நம்

0: பிள்ளைகள் மேலாக உருவாக வேண்டும் என்றால் கஷ்டங்கள் அவர்களை நன்றாக உருவாக்கும் என்கிற இயற்கை ரகசியத்தை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கவுன்சிலிங் கோட் 2630.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
6: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: கோடை பன்மலை 105 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: நேரம் 8:22. கொடை பண்பலை 100.5 MHz மனதோடு ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய மனதோடு ராகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களோடு பயணித்து கொண்டிருக்கிறது. நேயர்களே, அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, வானவில் குரலின் குரலாக இன்றைய வானவில் விரிய காத்திருக்கிறது. இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் TMS சந்திரமணி ஜபராணி அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார் அப்படின்ற தகவலோடு அடுத்த நண்பரை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம்.
10: வணக்கம்.
9: யார் பேசுறீங்க தம்பி?
10: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் வடகாட்டிலேருந்து ஜெகன் பேசுறேன்.
9: உங்கள் பேர் மட்டும் எனக்கு கேட்கவே இல்லை.
10: ஜெகன். ஜெகன்.
9: ஜெகன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜெகன்?
10: விவசாயி சார்.
9: எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில்?
10: 40 பேர். அம்மா, மகள், மகன்.
9: என்ன பண்ணிட்டு இருக்காங்க மகள் மகன்லாம்?
10: மகள் அனுஸ்தீனன், பையன் பேர் அனந்த், 3 வகுப்பு. மனைவி ஹவுஸ் ஒய்ஃப்.
9: இல்லத்தரசியா இருக்காங்க?
10: எல்லாம்
9: கூட பிறந்தவங்க தங்கை அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா?
10: ரெண்டு தங்கை திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு,
9: முடிச்சிட்டாங்க. சரிங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உங்க தங்கை உங்க வீட்டுக்கு வராங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த பிரியமான ஒரு சேலை உங்கள் மனைவி வச்சுருக்காங்க, புது சேலை. அதை பார்த்துட்டானா, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு சேலை, நல்ல சேலை, உங்கள் மனைவிக்கு பிடித்தமான ஒரு சேலை, அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த காட்சி, உங்கள் மூக்கிலேருந்து கொட கொட கொடன்னு ரத்தம் வந்துட்டுருக்கு. என்ன நடந்திருக்கும்? கைய மடக்கி மூக்கல குத்துறாயா? அந்த குத்து ஊமை குத்து அப்படின்றீங்களா? இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம்
10: தான்.
9: அப்படி இருந்தாலும் அந்த ஒரு ஒரு கோபம் இருக்க தானே செய்யும் அவங்களுக்கு.
10: இல்ல, அவங்களுக்கு போகாங்க, மனைவி எப்போதும் இருக்கும், ஆனா தங்கச்சி அடுத்த வீட்டுல இருக்காங்க. நம்ம இது அதனால பெண்களுக்கு
9: கொடுக்கணும். சரி சரி, இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பாட்டு கேட்கலாம் ஜெகன்?
10: வாரிசு படத்துல வந்து
9: கேட்கலாமா? நன்றி.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா?

0: பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெளிப்பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம்.
2: நேரம் 8:32, கொடை பண்பலையின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை மகிழ்ச்சியோடு சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் மேலூர் நாப்பாமலை பக்கத்துல மேலூர்ங்கிற கிராமத்துல இருந்து பேசுறேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். உங்க பேர் சொல்லியே.
3: இளையத்தில் அனைவரும் நல்லாமா?
2: நல்லா இருக்கும்.
3: அடிக்கடி ரொம்ப நாளா இப்ப 20 வருஷத்துக்கு மேல நாங்க கோடி பேசிட்டு இருக்கோம்.
2: சரி, உங்க பேர் சொல்லவே இல்ல.
3: என் பேர் எமல்டா.
2: எமல்டா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
3: நான் இல்லத்தரசி.
2: இல்லத்தரசியா? வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க எமல்டா?
3: எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பேர் நிஷா, கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாங்க. பையன் பேர் நிவி, நான் பெங்களூர்ல 9 வருஷமா முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கேன்.
2: வேலைக்கு போயிட்டு எங்க
3: வீட்டுக்கார் பேர் ரபேல் ஜாம்.
2: அவர் என்ன பண்றாரு?
3: அவர் வந்து பத்து தொழில் பண்றாங்க.
2: எப்படி போயிட்டு இருக்குமா வாழ்க்கை?
3: நல்லா போயிட்டு இருக்குங்களா?
2: இப்ப எல்லாரும் வெளியே இருக்காங்க இல்லையா? திரும்ப ஒண்ணு கூட்டுற நேரத்துல என்ன பேசி அதிகமாக என்ன பேசுவீங்க? இப்போ எல்லாரும் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஒன்று கூடக்கூடிய நாள்களில் என்ன பேசுவீங்க?
3: ஏதாவது லீவ் டைம் வரையில எங்க போகலாம், கோயிலுக்கு போகலாமா, என்ன தேவைன்னு கேட்கறது. அப்புறம் என்ன அவங்களுக்கு பிடிச்சது வந்தாங்கன்னா சமைச்சு.
2: அவ்வளோதான். கோயிலுக்கு தான் கூட்டு போவீங்க, வேற எங்கேயும் கூட்டு போக மாட்டீங்க அப்படியா?
3: வேற எங்கேயும் அவ்வளோவா போகிற டைம் இருக்காது.
2: கோயிலுக்கு தான் சரியா இருக்கும்.
3: ஆமா.
2: சரி, என்ன பாட்டு கேட்கலாமா எமல்டா?
3: இசை முறுக்கல மாட்டு
2: கேட்கலாமா?
3: கேட்கலாம்.
2: நன்றிங்கம்மா.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612. காண்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எதிர்கால எலக்ட்ரிகல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
5: மனதோடு ராகம் தந்து கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5 மெகா கேட்ஸ். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ இணைப்பில் யாருங்க, வாங்க. வணக்கம்
6: சார். வணக்கம் சார்.
5: வணக்கங்க.
6: புதுக்கோட்டை மாவட்டம் திருமணி தாலுகா நெய்வாசலேருந்து பேசுகிறேன் சார்.
5: பேருங்க?
6: பேர் ஜோதி சார்.
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா ஜோதிமா?
6: சார், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார்.
5: வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
6: பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று, வீட்டுக்கார்
5: என்னுடைய
6: சந்தோஷத்தை. ஆமா சார், நான் கிட்டத்தட்ட என்னுடைய உயிரை வந்து காப்பாத்தினது இந்த வானொலி.
5: என்ன சொல்றீங்க, புரியலையா?
6: ஆமா சார், ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் கஷ்டத்திலையும் துக்கத்திலையும் இருக்கையில என்னோட உயிரை காப்பாத்தி இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட என் பையனுக்கு 24 என் பொண்ணுக்கு 18 இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய வானொலிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார்.
5: நல்லா இருக்கீங்க, அவ்வளவுதான், நல்லாவே இருங்க, நல்லாவே இருக்கும்.
6: அந்த கட்டத்துல என்னுடைய கிட்டத்தட்ட 2024 ரொம்ப தப்பான முடிவுக்கு போயிருந்தேன்.
5: ஓஹோ.
6: அப்போதைக்கு நீங்க வந்து அந்த வானொலியை கேட்டு கேட்டு ஒவ்வொரு தன்னம்பிக்கையும் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா நான் நல்லா இருக்க காரணமே இந்த வானொலி. நான் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதை நன்றி கடன் நான் செலுத்தியே ஆகணுங்கிறது இது என்னுடைய ஆனந்த கண்ணீர் சார். என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத தருணங்கள்.
5: என்ன ஜோதிமா அப்படின்னா
6: சார், சிங்கப்பூர்ல இருக்கேன். இப்ப வீட்டுக்காரனும் சிங்கப்பூர்ல இருக்காங்க. நல்லா இருக்கேன் சார். அதுக்கு வந்து இந்த வானொலியே காரணம்.
5: கூடவே இருந்து பேசக்கூடிய ஒரு நண்பனா, ஒரு

0: தோழனா ஒரு தோழியா கூடை பண்பலைய நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிறாங்க. காரணம்
1: என்னன்னா, சொந்த பந்தங்கள் அனைத்தும் காசு பணம் இருந்தா மட்டுமே வருவாங்க, கூடை பண்பலை அப்படி இல்ல சார்.
0: ஆண்பனாலே வரும், ஆண்பனாலே வரும். அதான் என்னன்னா, நிறைய பேர் இல்லை, இந்த ஒரு விஷயம் மட்டும் தான். நிறைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நிறைய பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயோ தனிமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உற்ற துணைவனாக இருப்பது இந்த குரல், இந்த பேச்சு, இந்த கனிவு, அப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய கோடை பண்பலையில் என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க ஜோதிமா?
1: கருப்பு படத்துல இருந்து எந்த பாட்டு வேணாலும் போடுங்க சார். நான் கோடை பண்பலைக்கு மிக மிக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஆயுசு உள்ள வரையும் நான் மறக்கவே மாட்டேன் சார். நீங்க கோணாப்பட்டு பழனியாக்கி லைன் கொடுப்பீ, அவங்களுக்கு பக்கத்து ஊர் ஒரு 10 கிலோமீட்டர்ல தான் சார் நான் இருக்கிறேன்.
0: அவங்களுக்கு லைன் மட்டும் தான் கொடுப்போம், ஆனா அவங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஒருவேளை கூப்பிட்டா அப்படி வந்தா உங்களுக்கு உங்களையும் வந்து பாட்டு போயிடும். நன்றி ஜோதிமா. அடுத்து ஒரு விளம்பர இடைவேளைக்கு தர வேண்டிய கட்டாயத்துல நெருக்கடியில நாமளும் இருக்கிறோம். அதை தொடர்ந்து உங்களுடைய பாடல் வளம் வரும். நன்றி.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
4: கவுன்சிலிங் கோட் 2624.

0: காரைக்காடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட்,
1: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
0: எல்லாமே டாப்.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் 2612.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: வணக்கம், நான் உங்கள் சின்ன குயில் சித்ரா பேசுகிறேன்.

0: கோடை பண்மலை நூறு ஐந்தில் சைபால்
1: முகத்தில் அருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு சிகை அலங்கார கூடம், ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லோரும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர், அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்கே வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லோரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார். உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடாது, நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் வரிசையாக தான் வரணும், அதுதான் முறை. வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன். நாம் எல்லோரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டைப்பையில் இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அங்கே இருந்தவங்களால் இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார், ஐயா இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை. உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா நீங்கள் வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனால் என்னுடைய முறையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்கள் மறுக்க முடியாதுன்னார். அங்கே இருந்த மற்றவங்களும் இதை ஒரு மனசாக வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம், நாம் எல்லோரும் சமங்கிறத நடைமுறையில் கடைபிடிச்சி காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்களில் ஒருத்தர் தான் லெனின். வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்றைக்கி பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடைவாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து வரிசையில் நின்றுட்டாங்க. கடைசியாக வந்த ஒருத்தர் க்யூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஏற்கனவே நின்றுட்டுருக்கிறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக போய் நில்லையா அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. அது அவர் காதில் வாங்கலை, முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, அதை பார்ப்பா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்கே பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னாராம் அவர்.
0: கோடை பந்தலை 100.5 சைபால்
1: முகத்தில் அருவா சைபால் சரியா திறங்க சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண் விலையில் கெடுச்சு வைத்தோம்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்.
2: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் இனி குரலின் குரல் வானவில் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாணவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழில் வழி தட திட்டங்களில் உரிய நேரத்தில் முதலீடு செய்து அவற்றை விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நீர்வழி தடங்களை தொழில் வழி தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா

விற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையும் இன்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னது கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
7: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.

வணக்கம் நேர்களே. வானவில் பன்மலை 100.5 இன்று தந்திருக்கும் வண்ணம் குரலின் குரல். உலக பொதுமறை என போற்றப்படும் அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டு மனித வாழ்வின் நெறிமுறைகளை ஆழமாக வழங்கும் வாழ்வியல் நூலான திருக்குறளிலிருந்து ஏதேனும் ஒரு குறளை சொல்ல அன்புடன் அழைக்கின்றோம்.

நேயர்கள் வரலாம் 24 24 24 அறிமுக நேயர்களும் 24 24 29 மகளிரும் 24 24 26 மற்றும் 290 330 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0 45 42. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு நம் நிலையத்திற்கு வந்திருக்கிறார் பேராசிரியர் ஜெபமணி அவர்கள்.

0: வானவில் நிகழ்ச்சிக்காக, குரலின் குரல் நிகழ்ச்சிக்காக கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் டி எம் எஸ் சந்திரமணி ஜெபராணி அவர்கள் இப்போது நம்மோட நிலையத்தில் இருக்காங்க. வணக்கம் அம்மா.
1: வணக்கங்க. கோடை பண்பலையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சரிங்கம்மா. நேயர்கள் இருக்கிறாங்க, ஏற்குறைய 25 ஆண்டு காலத்துக்கும் மேலாக தமிழ்துறையில் இங்கே இருக்கிறீங்க. தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வரும்போது அவங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு?
1: மிக்க மகிழ்ச்சியாக இருக்கோங்க. ஆனால் இந்த இப்போ வர்ற காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் எல்லாமே வந்து 125 மார்க்குக்கு மதிப்பெண்களுக்கு மேலே வந்து தமிழிலிருந்து வினாக்கள் கேட்கப்படுவதனால நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தமிழில் வந்து படிக்கிறதுக்கு ஆர்வமுடையவர் இருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மேலும் தமிழ் வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா.

0: சரிங்க. இப்போது நிகழ்ச்சியில் நேயர்கள் காத்துட்ருக்காங்க, நம்ம நேயர்களை சந்திச்சிடலாம். நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: பந்து சகோதரர் மீனா அவர்களுக்கும் சிறப்பு விருதுநர் அம்பா அவர்களுக்கும் காலை வணக்கம் கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் சிவாகப்பட்டியிலிருந்து சிவகாமி அம்மா.
0: சொல்லுங்க.
2: காலை வணக்கம்.
1: 65 சொல்வன்மை, குரல் எண் 644, சொல் திருக்குறள், திறனறிந்து சொல்லிடும் சொல்லை, அறனும் பொருளும் அதன் நோங்கு இல். பொருள் நாம் சொல்ல கருதியவற்றை சொல்லில் திறம் அறிந்து சொல்ல வேண்டும். அதனிலும் மேம்பட்ட அறமும் பொருளும் இல்லை. கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி, சீதையை தேடி சென்ற அனுமன் ராமரை பார்த்ததும் கண்டேன் சீதையை என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் சீதையை திரையினால் துக்கமடைத்திருந்த ராமர் துக்கம் மீக பெற்றார். சொல்வன் சிறந்த உதாரணமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தங்களின் மேலான கருத்தை கேட்டு விரும்புகிறேன் அம்மா. நன்றி, வணக்கம்.
2: நன்றி அம்மா. திறனறிந்து சொல்லுக சொல்லை, அறனும் பொருளும் அதனின் ஊங்கையில் என்ற குறளினை எடுத்து கூறுவதோடு மட்டுமல்லாமல் அதற்கான ஒரு உதாரணத்தையும் வந்து சொன்னீர்கள். அதாவது சொல்லின் ஆற்றல் தெரிந்து கையாள வேண்டும், அதனினும் சிறந்த அறமும் இல்லை, அதனுடைய பொருளும் இல்லை என்று அதற்கான சிறந்த ஒரு உதாரணத்தை கூறினீர்கள். கம்பராமாயணத்திலிருந்து சீதையை கண்டேன் என்று சொல்வதை விட கண்டேன் என்று சீதையை கண்டேன் சீதையை என்று சொல்லுவது வந்து சிறப்பாக இருந்தது. இந்த எடுத்துக்காட்டை கூறி விளக்கியமைக்கு நன்றி அம்மா.
0: நன்றிங்க. நேரம் 9:10 ஆகுது. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். அன்பு சகோதரி மீனா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தோடு. அங்கேயே மோளப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
2: காலை வணக்கங்க.
3: சொல்றேங்கம்மா. குரல் எண் வந்து 848. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்யுர் கோமளவும் ஓர் நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு தவறு செய்யும் போது இது தவறு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க சொல்லும் போது கேட்கணும், இல்லைன்னா அது தவறுதான்னு தானும் உணரணும். ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னா அது அந்த குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி, உயிர் போகிற வரைக்கும் உடம்போடு இருக்கிற ஒரு வியாதி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, சொல்லு புத்தி வேணும் இல்லைன்னா சுய புத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சுய புத்தியும் இல்லை சொல்லு புத்தியும் இல்லைன்னா அது எப்படி நம்ம மீண்டு வர முடியும், சேரவே முடியாது. அது ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா.
2: நன்றி ஐயா.

0: எவ்வளவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவுமோர் நோய். அதாவது தக்கார் சொல்லியும், அதாவது ஏற்கனவே அனுபவப்பட்டவர்கள் சொல்லியும் செய்யாதவர்கள், தான் உணர்ந்து கொள்ளாதவர்கள் தரிகட்ட அப்புலறிவாளன் சாகும் வரை சமுதாயத்துக்கு நோயாகவே அவன் விழுந்து விளங்குவான் அப்படின்றது தான். அதுக்கும் சிறந்த உதாரணத்தோடு நீங்கள் வந்து எடுத்து கூறினீர்கள். ஒன்று சொல்லறிவு வேணும், அல்லது சுய அறிவு வேணும் அப்படின்றது, ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் கஷ்டம்தான். அதனால் வந்து திருவள்ளுவர் வந்து இதுக்கு முன்னால் இத்தகைய கருத்துக்களையெல்லாம் நமக்கு வந்து எடுத்து கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா.
1: நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா. சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும்
0: வணக்கம். வணக்கம்ங்க, சொல்லுங்க.
2: திருக்குறள் வந்து உங்க பெயர் மாநாட்டுல ஒரு தமிழ் பெண் வந்து திருமதி வனிதா ஆனந்த் என்றவங்க, அவங்க
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: மீனா முருகேசன்.
0: சொல்லுங்க மீனா முருகேசன்.
2: 30 குறள்களையும் கண்ணாடி பிம்ப வடிவில் மிர்ரர் இமேஜ் எழுதியிருக்கிறது. கண்ணாடியில்தான் படிக்க முடியும். அது ஒரு நாளைக்கு 13 அதிகாரங்கள் வீதம் 10 நாள்லயே எழுதி முடிச்சாங்க. அவங்கள பத்தி சொல்ல விரும்புனேன். அடுத்த திருக்குறள் வந்து 35வது துறவு அதிகாரத்தில் உள்ள உதடு ஒட்டாத ஒரே குறள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எந்த எந்த பொருள்களிலெல்லாம் மனமானது ஒட்டாமல் விலகி இருக்கிறதோ அந்த பொருள்களால் நமக்கு துன்பம் இல்லை. மனம் தாமரையிலை தண்ணீர் போல ஒட்டாமல் இருக்க வேண்டும் என்று பொருள்படும் இந்த குரலை கூறி பாருங்கள். உதடுகள் கூட ஒட்டாது. அம்மா அவர்களுடைய மேலான கருத்துக்களுக்கு எதிர்பார்க்கிறேன். நன்றி.
0: யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் ஆதனின் ஆதனின் இளன் அப்படின்னு, எந்த பொருள் எந்தெந்த பொருளிலிருந்து ஒருவன் பற்றை நீக்கிக் கொள்கிறானோ அந்தந்த பொருளால் ஏற்படும் துன்பத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறான் என்பதுதான். ஆம், இதை நாம் வந்து வாசித்து பார்க்கும் பொழுது உதடு எங்குமே வந்து ஒட்டுவதில்லை. இதை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கூறியமைக்கு நன்றி அம்மா.
1: நன்றிங்க.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
15: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். கவுன்சிலிங் கோட் 2610.
16: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026, ஆகஸ்ட் 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
17: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
16: எலக்ட்ரோடெக் 2026.
18: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
19: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
14: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக

0: மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
2: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.

0: நேரம் 9:17 கொடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சி இன்று குரலின் குரலாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம் நிலையத்துக்கு வந்திருக்காங்க கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் TMS சந்திரமணி ஜபராணி அவர்கள். அம்மா வணக்கங்கம்மா.
1: வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் நிறைய இப்போ நேர்கள் காத்துட்ருக்குறாங்க. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நீங்கள் சொல்கிறதுமே எனக்கு ஒரு தமிழ் வகுப்பில் உட்காந்துருக்குற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குதுங்க.
1: நன்றிங்க.
0: சரிங்க, இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கங்கய்யா, சொல்லுங்கய்யா, நீங்க யாரு?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் தேனி மாவட்டம் குள்ளப்பவனம்பட்டில இருந்து ஐயப்ப பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்கய்யா.
2: அம்மா 800 குரலுங்கம்மா. மருக மாசத்தார் கேண்மை ஒன்றீர்த்தும் உருவுக உப்பிலார் நட்பு. இதுக்கு என்ன சொல்லிருக்காருங்க ஐயன், என்ன சொல்லிருக்காருங்களாம்மா? குற்றமில்லாத நட்பை பெற வேண்டுமா? அப்படி ஒத்து போகாத நட்பை என்ன கொடுத்தாவது எழுந்து விட வேண்டுமா? ஐயன் சொல்லிருக்காருங்கம்மா. அதுக்கு மேல தங்கள் மேலான சொல்லிக்கீங்கம்மா. நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க ஐயா. மருவுக மாசற்றார் கேழ்மை ஒன்றியத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. அதாவது அந்த மனத்து கண்ணு எப்பயுமே வந்து குற்றம் இல்லாதவர்களுடைய நட்பை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெருங்கி பற்றி கொள்ள வேண்டும். மனசு நமக்கு வந்து ஒருத்தரை பார்த்தோடனே பிடிக்கலன்னு இருக்குமா இல்லையா? அவங்களுடைய நட்பை வந்து என்ன விலை கொடுத்தினாலும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வேண்டாம் என்று நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். நட்பை குறித்து நட்பு ஆராய்தல், நட்பு அதுக்கப்புறம் வந்து கூடா நட்பு, தீய நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நட்பை குறித்து நிறைய வந்து விஷயங்களை வந்து வள்ளுவர் வந்து சொல்லுகின்றார். அவருடைய வழியில் நாம் வந்து நடந்தோமானால் சிறந்த ஒரு மனிதராக திகழ்வோம் என்று கூறிக்கொள்கிறேன் ஐயா.
0: நன்றிங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: தேனி மாவட்டம் தாமரைச்சிபுரத்துல இருந்து நாகக்கன்னி பேசுறீங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
3: 23 அதிகாரம் ஈகை, அதெல்லாம் 225 குறள். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அதாவது நம்மளுடைய பசிய விட்டுட்டு மற்றவங்க பசியை தீர்க்கிறவங்க தான் நல்ல வல்லமையை ஏற்படுத்துவாங்க வலியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மாசத்துக்குரிய பலன் வந்து கேட்டீங்கன்னா இந்த மாதிரிதான். இதனால ஏற்படுத்தப்பட்டதுதான் அம்மன் கோயில்கள்ல கூழ் ஊத்துறது இந்த மாதிரி. அதனால அவங்க பசியை தீர்த்தா விவசாயிகளுடைய பசி தீரும் அப்படிங்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுங்கம்மா. அதனால நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்கிறேன்.
1: நன்றிங்கம்மா. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அதாவது தவ ஆற்றலோட தனி ஆற்றல் வந்து என்ன செய்யணும்னா பசியை வந்து தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல். ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா பிறருக்கு அன்னமிட்டு பசியை ஆற்றும் போது அருள் ஆற்றல் அதை வந்து இரண்டாம், அதாவது நம்ம சொல்கிற அந்த இரக்கம் அப்படின்றத வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துக்கு பின்னே தள்ளிவிடும் என்கின்றார். நீங்கள் அதை வந்து கூறுகின்ற பொழுது என்ன என்று சொன்னீர்கள் என்றால் இப்பொழுது கூழ் ஊற்றுவது கூட இந்த குறளுக்கு வந்து சான்றாக இருக்கும் என்று கூறி சொல்வது

0: கூறி சொன்னது மிக நன்றாக இருந்ததம்மா. நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கங்கம்மா. நான் ஈரோடு மாவட்டம் தொடுமுடி ராசாம்பாளத்துலேருந்து கோவிந்தசாமி இங்கே வச்சுக்கிங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஆமாம், இன்னைக்கு உலக தம்பதியர் தினம், எங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்கம்மா. என்னுடைய அகவை வந்து 63ங்கம்மா.
0: வாழ்த்துக்கள்.
2: மனைவி பேர் லட்சுமி, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி.
0: வாழ்த்துக்கள் ஐயா, நீண்ட காலம் வாழ வேண்டும்.
2: நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்த்து. நன்றிங்கம்மா.
0: சொல்லுங்க.
2: ஆமா, 577ங்க குரல் எண்ணுங்க. கண்ணோட்டம் இல்லாதவர் கண்டார், கண்ணோட்டம் இன்மையும் இல் அப்படின்னு ஒரு குரலுங்க. கருணை உரிகின்ற கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண்ணில்லாதவர்கள். உண்மையில் கண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள்மா. நீங்க இதுக்கு விளக்கம் சொல்லுங்கம்மா.
0: கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார். கண்ணோட்டம் இன்மையும் இல். அதாவது நம்ம வந்து பார்க்கின்ற பார்வையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னோமானால், அருள் நோக்கோடு காண வேண்டும். அப்படி அருள் நோக்கு இல்லாதவர்களுக்கு கண் இருந்தும் அது கண் இல்லாதவர்களே. கண் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தரை காணுகின்ற பொழுது இரக்கத்தோடு நாம் பார்க்க வேண்டும் அப்படின்றத தான் வந்து இந்த குறளில் வந்து வள்ளுவன் ஐயன் வந்து கூறுகின்றார். அங்கையா,
1: நன்றிங்க.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026, ஆகஸ்ட் 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
10: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
9: எலக்ட்ரோடெக் 2026.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.

0: நேரம் 9:26. இது உங்கள் கோடை பண்பலை நூறுப்பிலை 5 வானவில் நிகழ்ச்சி. இன்று குரலின் குரலாக வந்துட்டுருக்கு. அந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் டி எம் எஸ் சந்திரமணி ஜெபராமணி அவர்கள். அம்மா நேயர்கள் காத்துட்ருக்காங்க, அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். இப்போது நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர்
1: அறிவிப்பாளர் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும் வணக்கம்.
2: வணக்கங்க, சொல்லுங்க.
1: கேரளா இடுக்கி மாவட்டம் வண்டன்மேடு ஜமால்.
2: சொல்லுங்க.
1: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை, குறள் எண் 314, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். அதாவது தீமையோ துன்பமோ நமக்கு செஞ்சவரை தண்டிக்கணுங்கிறது, அவர் வெட்கப்படும்படியா நல்ல காரியங்களை அவருக்கு செஞ்சுட்டு ரெண்டையுமே மறந்து போகணும்னு ஐயன் வள்ளுவன் சொல்றாரு. அதே மாதிரி தீமையை நன்மையை கொண்டு தடுத்துக் கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இவரு இயேசுபிரான் என்ன சொல்றாரு, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டுங்கள்னு இயேசுபிரான் சொல்றாங்க. எந்த மதமோ மார்க்கமோ அறிஞர்களோ யாருமே தீமைக்கு தீமை செய்யுங்கள்னு சொல்றது இல்ல. ஆனா நமக்கு பல நேரங்கள்ல அது நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிக்க முடியல. அது எதனால, அதுக்கு என்ன செய்யணுங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்க.
2: நன்றி ஐயா. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். அதாவது நமக்கு ஒருத்தர் வந்து தீங்கு செய்தார்களானால் நம்ம வந்து அந்த தீங்கினை வந்து மறந்து விட்டு அவர்களே வெட்கப்படும்படியாக நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து நன்மையை செய்ய வேண்டும். இது நீங்கள் வந்து சமயங்களிலிருந்தெல்லாம் எடுத்துக்காட்டு கூறினீர்கள், ஆனால் நம்மளுடைய மனதானது அதுக்கு வந்து ஒத்துக்கொள்ள மறுக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து எடுத்து சொன்னீங்க. நம்ம மனசை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா விட்டுட்டு அவனுக்கு என்ன நன்மைகளை நம்ம செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதற்கு நம்முடைய மனதை வந்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐயா.
0: நன்றிங்க ஜமால். நேரம் 9:28. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கங்க.
3: சிறப்பு ரம்மா அவர்களுக்கும் அதிபலர்களுக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
3: நான் அரியலூர் மாவட்டம் ராஜாமணி வின்சென்ட் பேசுறேன் இங்கிருந்து.
2: சொல்லுங்க.
3: குறள் எண் வந்து அதிகாரம் வந்து 112 நலப்புணைந்து இரச்சல், குறள் எண் வந்து 1113. முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுன்கண் வெய்தோல் அவர்க்கு அப்படின்ட்டு இந்த பெண்ணனை அவருடைய அழகை புனைந்து உரைக்கிறாரு. இந்த ஐந்துலையும் பைத்தீங்கன்னா ஐந்து நிலத்தையும் ஒப்பிடலாமா? ஹலோ,
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: முறிமேனி அப்படின்னம்னா மாந்தளிர் போன்ற மேனி, அவளுடைய மேனி. மா வந்து வயலும் வயலை சார்ந்த இடத்துக்கு வந்துருது. முத்தம் முறுவல், அது வந்து முத்து எங்க கிடைக்கும்னா கடல், அவளுடைய சிரிப்பு பற்கள் வந்து முத்து போன்றதான். அந்த முத்து எங்க கிடைக்குதுன்னா கடலும் கடலை சார்ந்த இடம் நெய்தல் நிலத்துக்கு வந்துருது. அவளுடைய உடம்புல இயற்கையிலேயே மலை சந்திரன் வாசம் அடைக்குமா, அந்த மலை சந்திரன் வாசங்கிறது குறிஞ்சியும் மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சிக்கு வந்துருது. வேலும் கண், வேல் போன்ற கண்கள், அதுனா பாலை நிலத்தினுடைய தெய்வம் வந்து கொற்றவே அவளுடைய கையில வேலு இருக்கும். அது மட்டுமல்ல ஆறலை கல்வர்கள் இருப்பாங்க அந்த பாலை நிலத்துல, அவங்க வழிபறி செய்யறதுக்காக வேல் வச்சிருப்பாங்க. அதை போன்ற கண்கள் அவளுடைய கண்கள், அது வந்து மணல் மாலை சார்ந்த இடம் பாலைக்கு வந்துருது. மூங்கில் போன்ற வலிமையான திண்மையான தோல், அந்த பெண்ணனுடைய தோல், அது வந்து காடும் காடு சார்ந்த இடமாகிய முல்லை நிலத்திற்கு வந்துருது. ஆக அந்த ஐந்து நிலங்களையும் ஐந்து அந்த பெண்களுடைய அழகுக்கு அற்புதமா ஒப்பிட்டு இருக்காருங்கம்மா ஐயன் வள்ளுவர்.
2: நன்றி அம்மா. முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுன்கண் வைத்தார்க்கு ஒட்கேன்றது. இவள் வந்து நீங்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், அவளுக்கு வந்து மேனி வந்து என்ன போன்றது அப்படின்னு சொல்லி

0: பார்த்தோம்னா தளிர் போன்ற மேனி அப்படின்றது வந்து மாந்தளிர் போன்ற மேனியை உடையவள் அப்படின்றது, முத்து போன்ற சிரிப்பு அப்படின்றது, அள்ளிக்கொள்ளும் நறுமணம் உடையவளாக அவள் வந்து விளங்குகின்றாள், வேல் போன்ற கண்கள் உடையவளாக இருக்கின்றாள், இளமூங்கில் போன்ற தோள்கள் உடைய, இதெல்லாம் வந்து அவர் வந்து அந்த பெண்ணோட வர்ணனையை வர்ணித்தார். நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஐந்து நிலங்களுக்கும் வந்து பெண்களை வந்து பொதுவாக, அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற ஐந்து பெண்களுக்கும் வந்து உள்ளதாக வந்து நீங்கள் வந்து கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகின்றதம்மா.
1: நன்றி. நன்றி. நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பன்மலை நூறு பிளேண்டில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
7: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.
11: நம் மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வானவில் நிகழ்ச்சி. இன்று குரலின் குரலாக வந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக நம்மோடு இருக்கிறார் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் டி எம் எஸ் சந்திரமணி ஜெபராணி அவர்கள். இப்போது நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
12: ஹலோ,
13: சொல்லுங்கம்மா. வணக்கம்ங்க, சொல்லுங்க.
12: செந்தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் பெருந்திரை வட்டம் துடுப்பதி துளுக்குப்பாளையத்திலிருந்து குரு சந்திரமோகன் குரலின் குரலாக குரல் சொல்ல வந்துள்ளேன்.
13: சொல்லுங்க.
12: மேடம்
13: நல்லா இருக்கோங்க, சொல்லுங்க.
12: சரிங்க. அதிகாரம் வந்துங்க 62ங்க. ஆழ்வினை உடைமை குரல் எண் 618. பொறியின்மையாக்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. விளக்கம்: நல்வனை இல்லாமை ஒருவனுக்கு பழியாகாது. அறிய வேண்டியவற்றை அறிந்தும் முயற்சி செய்யாமையே பழியாகும். உடலில் உறுப்பு குறைபாடு யாருக்கும் பழியன்று. அவரை யாரும் பழித்து பேசவோ பார்க்கவோ கூடாது. அறிய வேண்டியவற்றை அறிந்து முயன்று முயன்று தொழில் செய்து முன்னேறும் மாற்றுத்திறனாளிகளையும் நாம் சரிசமமாக மதித்து போற்றுவோம். நன்றி, வணக்கம்.
13: ஐயா, இந்த இதை வந்து பாடலாக பாடியமைக்கு முதலில் எங்களுடைய நன்றி. பொறியின்மையார்க்கும் பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. ஒருவர் வந்து உறுப்பு குறைபாடோடு யாரும் இருந்தார்களானால் அவர்களை நாம் வந்து இழிவாக நினைக்கக்கூடாது. யாரை நாம் வந்து இழிவு என்று நினைக்க வேண்டும் என்றால், அறிவால் சிந்தித்து ஆற்றலோடு முயற்சி செய்யாமல் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள்தான் அவர்களைத்தான் நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இழிவாக நினைக்க வேண்டுமே ஒழிய, நாம் பிறரை வந்து உடல் ஊனமுற்றவர்களை நாம் வந்து இழிவாக கருதக்கூடாது என்பதை வந்து வள்ளுவர் வந்து சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார். நீங்கள் வந்து பாடலோடு பாடியமைக்கு மிகுந்த நன்றி ஐயா.
11: நேரம் 9:35. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர்,
14: வணக்கம். மேடம்
13: வணக்கங்க.
14: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையிலிருந்து மாரிச்சாயனர், சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கு வணக்கம்.
13: வணக்கங்க, சொல்லுங்க.
14: அம்மா நல்லா இருக்கீங்களா?
13: நல்லா இருக்கோங்க.
14: அதிகாரம் வாய்மை குரல் எண் 297. பொய்யாமை பொய்யாமை ஆற்றில் அறம்பெற செய்யாமல் செய்யாமல் நன்று. பொய் சொல்லாமல் ஒருவர் வாழ்ந்து வந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பதே அவர் இருப்பது கூட அவருக்கு நல்லதாகிவிடும். நன்றிம்மா.
13: பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்மையை நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா சொல்லக்கூடாது.

0: அது உண்மையை நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். உண்மையை பின்பற்றி வந்தோமானால் வேறு எந்த அறத்தையுமே நம்ம செய்ய வேண்டுவது இல்லை, தாமாகவே வந்து அறங்கள் வந்து நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே வள்ளுவன் வந்து சில இடங்களில் எந்த இடத்துல போய் சொல்லணுமோ அது வந்து அது பிறருக்கு வந்து அது தீமையாக இல்லாமல் இருக்குமானால் வந்து பொய்மையும் வாய்மை இடத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா சொல்லலாம். ஆனால் அதை வந்து பிறருக்கு தீங்கு செய்யாத அளவுக்கு வந்து அது வந்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் வந்து குறிப்பிடுகின்றார்.
1: நன்றிங்க. நேரம் 9:36 வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன்.
1: சொல்லுங்க சுப்பிரமணி.
2: அந்த புகழ்ங்கிற அதிகாரத்தில் தோன்றின் புகழோடு தோன்றியோ அழுதென்றே தோன்றினும் தோன்றாமை நன்று அப்படின்றது, அதாவது புகழ்ங்கிறது வந்து இறைவனுக்கு தாங்க, அது வந்து மனிதர்களுக்கு கிடையாது. பிறந்த எழுதுகின்ற மனிதர்கள் கிடையாது. அதனால் பிறந்தால் இறைவனை அடைகின்ற மாதிரி பிறக்க வேண்டும், இல்லைன்னா பிறந்து எழுதுகிட்டு பதிலாக பிறக்காமல் இருப்பதே நல்லது அப்படின்ட்டு அதுதான் ஒரு பழமொழியும் அவங்க சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு. விதி என்பது இறைவனிடமிருந்து பிறந்தவர்கள் மீண்டும் இறைவனையும் சென்று அடைவதுதான் விதி. அதுக்கு மதியால் தான் அதை அடைய முடியும் அப்படின்றது. மதி என்பது உணவு உழைப்பு ஓய்வு ஆகியவற்றின் சமநிலை பாட்டினால் உண்டாகின்ற ஒரு ரசவாதம் தான் சக்தி தான். சக்தியானது சிவமாக மாறுவது இல்லைன்னா அந்த உணவு உழைப்பு ஓய்வுல ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததுன்னா மெய்ஞானம் வராது. மெய்ஞானம் வராத போது இறைவனை அடைய முடியாது அப்படின்றது.
0: நன்றிங்கய்யா. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அதாவது நம்ம வந்து பிறந்திருக்கிறோம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் நம்ம வந்து வாழ்ந்ததுக்கான அர்த்தம் என்னவென்றால் புகழோடு நாம் வந்து வாழ வேண்டும் அப்படின்றது தான். அது இல்லை, நான் புகழோடு நான் வாழ்வதை வாழலை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இருக்கிறத விட சாகிறதே மேலுன்றதை தான் வந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோன்றின் புகழோடு தோன்றுக என்று சொல்லுகின்றாருங்கய்யா. நன்றிங்கய்யா.
3: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
4: நிறுவனங்கள்.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்
6: 3 அரங்குகள், 220-க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260-க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நேரம் 9:41. இது கொடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சி குரலின் குரலாக வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் TMS சந்திரமணி ஜெபராணி அவர்கள். இப்போ ரொம்ப அழகாக தெளிவாக நேயர்களுடைய குரலுக்கு விளக்கம் தந்துட்டுருக்காங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அம்புலிபுல் பஜார்ந்து வாட்சிக்கடை பழனிசாமி பேசுறேன். அதிகாரம் 13 அடக்கமுறை 129 குரல். தீயினால் சுத்த புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுத்த வரு. இதுக்கு விளக்கம் வந்து தீயினால் சுடப்பட்ட புண் புறதே வரும், இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுத்த வடுவானது ஒருபோதும் மறையாது. ஆமா
2: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது மாமா, நம்ம வந்து ஒருவங்களை வந்து புண்படுத்தி யாரும் பேசக்கூடாதுமா. அது வந்து ரொம்ப உள்ளத்துல ஓடிட்டே இருக்கும் அந்த வார்த்தையை வந்து. அதான் இதனுடைய பொருத்தம். ஆமா ஆமா.
2: தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவிடும். நம்ம மேலே நெருப்புனால் வந்து ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காயத்தினோட தழும்பு வந்து இருக்கும், ஆனால் வந்து அந்த புண்ணு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆறி போயிடும். ஆனால் ஒருத்தர் நம்மளை வந்து பார்த்து கடும் சொல்ல சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சொல் வந்து நம்முடைய உள்ளத்தில் வந்து இழைத்திருக்கக்கூடிய அந்த காயம் என்பது ஆறவே ஆறாது. அது மட்டும் இல்லை, அது வடுவாகவும் வந்து உள்ளத்துக்குள்ளே இருக்கும். நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் அந்த வார்த்தை நம்மளை சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்றைக்குமே யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடும் சொற்களால் வந்து பேசக்கூடாது என்பதைத்தான் வந்து வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்.
0: இதை சொல்லும் போது எனக்கு இன்னொரு திருக்குறளும் ஞாபகத்துக்கு வருதுமா, இனிய உளவாக இன்னாத கூறல் கண்ணீரப்ப காய் கவர்ந்தற்று. இனிய இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது அந்த வருத்தத்தை தரக்கூடிய அந்த கசப்பான ஒரு வார்த்தைகளையே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதும்.
2: ஆமாம்,
0: அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அதுதான் வந்து சொல்லுவாங்க என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாக சொல்லும் போதே வந்து அவங்கள திட்டும் போது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுவாங்கன்னா, அட நாயே ஒரு பேயே அப்படின்னு சொல்லி திட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அது பார்த்துட்டு ஓ நம்மளும் வந்து அடுத்தவங்களை அப்படி தான் திட்டணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பதில் நம்ம அவங்கள ஏ லட்டே அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பே வந்து அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இப்படியெல்லாம் வந்து திட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுங்க வந்து மாற ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நாம் எப்படி நடத்துகிறோமோ அது மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட சொல்லும் போதே வந்து தீய சொற்களை எல்லாம் விட்டுட்டு நல்ல சொற்களை வந்து சொல்லி கொடுத்தோம்னா பின்னால் வரக்கூடிய சமுதாயம் வந்து நல்ல சமுதாயமாக வரும் அப்படின்றது தான்
0: கருத்து. ஆனால் அதே போல் முன்ன காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க பார்த்தீங்கன்னா திட்டும் போதும் கூட அந்த வசப்பாடக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. அரசாளுவை அப்படிங்கிற மாதிரி அந்த நல்ல நல்ல வார்த்தைகள் தான் சொல்லி தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போ இருக்கிற பெண்மணிகள் வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிடுறாங்க. சரிங்க, இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தெரு செல்விரவிங்க மேடம்.
2: சொல்லுங்க மேடம். வணக்கம்.
3: இது குறள் எண் 101 அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். செய்யாம செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. பிறருக்கு ஓர் உதவியும் செய்யாதிருக்க பிற நமக்கு செய்கின்ற உதவிக்கு விண்ணுலகமும் மண்ணுலகமும் ஈடாகாதுங்க மேடம்.
2: ஆமாங்கம்மா. அதாவது நம்ம வந்து ஒருத்தர் நம்ம எப்பயுமே என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு திரும்ப உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதுன்றாரு. நம்ம ஒருத்தருக்கு ஒரு நன்மை கூட நம்ம செஞ்சதில்லை, ஆனால் அவங்க நமக்கு வந்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த உதவியானது இந்த விண்ணையும் மண்ணையும் விட ஒரு சேர தந்தா கூட அதுக்கு ஈடாகவே ஆகாது என்பதைத்தான் வந்து வள்ளுவர் வந்து இப்படி குறிப்பிடுகிறாரம்மா.
0: நன்றிங்க.

0: நேரம் 9:47. இது உங்கள் கொடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சி குரலின் குரலாக வந்திருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் TMS சந்திரமணி ஜபராணி அவர்கள் நம்ம நிலையத்தில் நம்மோடு இருக்கிறாங்க. இப்போது நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: கோடை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் மீனா அம்மாவுக்கும் சிறப்பு விருந்தினர் ஆசிரியை சந்திரமணி ஜெபராணி அம்மாவுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
2: வணக்கம் ஐயா.
1: நான் சாத்தூரில் இருந்து குரல் சொல்ல வந்திருக்கிறேன் அம்மா. தங்கவேல், குரு தங்கவேல், சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து ஒரு குரல் சொல்றம்மா.
2: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
1: அதாவதுமா, குரல் எண் 555, அதிகாரம் 56, கொடுங்கோன்மை. நம்ம அரசுக்கும் அறிவுரை படைத்த ஐயன் கூறியிருக்கிறார், அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீரின் செல்வத்தை தேய்க்கும் படை அப்படிங்கிறார். மன்னன் நீதியாக அரசு செல்வ செல்லாதமையால் வருத்தம் தாங்காத குடிகளின் கண்ணீரே அவனது ஆட்சியை அழிக்கும் படை என்று கூறியிருக்கிறார். தெளிவாக நீங்க சொல்லுங்கம்மா.
2: அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அதாவது ஒரு ஒரு மன்னனானவன் சிறப்பானவனாக ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி விட்டுவிட்டு அவன் வன்கொடுமைக்கு மிக்க அரசனாக வந்து நமக்கு வந்து துன்பத்தை தரக்கூடியவனாக குடிமக்களுக்கு வந்து கண்ணீர் சிந்தக்கூடிய அளவுக்கு வந்து ஒருவன் ஆட்சி செய்வாரானால் அந்த அரசனுடைய மாண்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய படையை அவரால் வேற இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த மன்னன் வந்து அரசாழ்வதற்கு தகுதியற்றவனாக அவன் ஆகிவிடுவான் என்பதைத்தான் வந்து இந்த குரலானது எடுத்து இயம்புகிறது ஐயா.
0: நன்றிங்க. நேரம் 9:49 நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க.
3: சிறப்பு விருந்தினருக்கும் மீனா மேடத்துக்கும் காலை வணக்கம்.
2: காலை வணக்கம், சொல்லுங்க ஐயா.
3: கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம், சந்திரன் மேடம்.
0: சொல்லுங்க சந்திரன், என்ன குரல் கொண்டு வந்து?
3: மேடம், குரல் எண் வந்து 411. செல்வத்துள் செல்வம், செல்வி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை.
2: சொல்லுங்க
0: இணைப்பில் இருக்கீங்களா?
2: செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வங்களுக்குள்ளெல்லாம் சிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அறிவு தான் நம்முடைய சிறந்த செல்வம். அது மட்டும் இல்லை, அனுபவமும் வந்து நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு வந்து என்ன செய்யணும்னா, இவற்றையெல்லாம் கேட்கக்கூடிய செவி செல்வம், கேள்வி செல்வம் தான் இன்றியமையாதது. அதுதான் இருக்கின்ற செல்வங்களிலெல்லாம் தலையானது அப்படின்றது, மேலானது என்று குறிப்பிடுகின்றார்.
0: நன்றிங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர், வணக்கம். இணைப்பில்

0: வந்தாச்சுங்க, பேசலாம்.
1: வணக்கம் மேடம். மீனா மேடம் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கும் வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்புரத்தில் ஜீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுகிறேன்.
2: சொல்லுங்க ஐயா.
1: ஆமாம், குரல் எண் 394. ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அடைத்து புலவர் தொழில் விளக்கம் என்னன்னாமா, மகிழும்படியாக கூடி பேசி பழகி இனி எப்போது வரை காரணம் என்று மனவருந்தி நினைக்கும்படியாக பிரிவது கல்வி அறிவுடைய அறிஞர்களுடைய செயல்னு சொல்றாருங்கம்மா. நீங்க விளக்கம் சொல்லுங்கம்மா.
2: உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கல்வியானது நம்ம வந்து ஒருத்தரை வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிக்க மகிழ்ச்சியை தருவதாக வந்து இருக்கக்கூடியது. அந்த மகிழ்ச்சியை நினச்சி நினச்சி நம்ம வந்து மனம் மகிழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க நம்ம விட்டு பிரிய போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிரிவு நமக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை வந்து தரக்கூடியதாக இருக்கும். இதுதான் வந்து கல்வி கற்றவர்களுடைய இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தர் கூட நட்பு கொண்டுட்டு ரொம்ப எளிதாக வந்து என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நட்பை வந்து விட்டு விடுகின்றார்கள். இவர் சொல்கிற மாதிரி வந்து நாம் வந்து நம்முடைய நட்பை வந்து அவர் ஏன் நம்ம அவளை விட்டு பிரிகிறாரே என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து சிறப்போடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குரலில் வந்து குறிப்பிடுகின்றார் ஐயா.
0: நன்றிங்க.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 ORG.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
9: That's right. வசந்த் & கோ. சரி சரி, வசந்த்
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
9: That's right.
0: நேரம் 9:53. கொடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சி குரலின் குரலாக வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இருக்காங்க கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் TMS சந்திரமணி ஜெபராணி அவர்கள். இப்போது நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க, சொல்லுங்க.
11: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க மேடம்.
11: குரல் எண் 578. கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லவருக்கு உரிமை உடைத்தது இவ்வுலகு. தன்னுடைய கடமைக்கோ நீதி நெறிக்கோ எவ்வித பழுதும் ஏற்படாமல் அதே சமயத்தில் பிறரிடம் இரக்கம் கொண்டு நடக்கும் வல்லவருக்கு இந்த உலகம் முழுவதும் சொந்தம். அதாவது தவறு செய்தவர்களை தண்டிக்கும் கடமையில் உறுதியாக இருந்து அதே வேளையில் பிறர் மீது கருணை காட்டக்கூடிய பண்பாளர்களை இவ்வுலகம் போற்றி மதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேடம். நன்றி மேடம் வாய்ப்புக்கு.
2: ஆமாங்க. அதாவது ஒரு நம்ம என்ன செய்யணும்னா அறநெறி பிறழாமல் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அருள் நோக்கத்தோடு செலுத்தக்கூடிய பண்பாளருக்கு தான் இந்த உலகமானது என்ன செய்யணும்னா வசப்பட்டு போகும் அப்படின்னு அவர்களுடைய சொல்படி எல்லாம் வந்து கேட்கும் என்பதைத்தான் இந்த குரலில் வந்து அவர் வந்து வெளிப்படுத்துகின்றாருங்க.
0: நன்றிங்கம்மா. நேரம் 9:54. வாங்க. வணக்கம்.
12: அம்மா வணக்கம். அம்மா மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கங்க, சொல்லுங்க.
12: குரல் எண் 833 சொல்ல போறேன். அதாவது நானாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் தேனாமை பேதை தொழில். இதனுடைய அர்த்தம் வெட்கப்பட வேண்டிய செயல்களுக்கு வெட்கப்படாமல் இருத்தலும், ஆராய்ந்து பார்க்க வேண்டியவற்றை ஆராய்ந்து பார்க்காமல் இருத்தலும், எவர் இடத்திலும் அன்பு செலுத்தாமல் இருப்பதும், பேணி காக்க வேண்டிய எதையும் பேணாமல் இருத்தலும், இவை அனைத்தும் தேவையான செயல்களாக கருதப்படுகிறது. அவற்றை வெற்றிக்க வேண்டும். அதுதான் இதனுடைய பொருள் அம்மா.
2: ஆமாங்க. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். இந்த குரலில் நம்ம வந்து நாணாமை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெட்கமில்லாமல் இருப்பது அப்படின்றது தான். வெல்லும் நாட்டம் இல்லாமல், அதாவது நம்ம வெற்றி பெற வேண்டும் என்ற

0: விருப்பம் இல்லாமல் இருத்தல் அப்படின்றது. அப்புறம் அடுத்தது வந்து விருப்பம் இல்லாமல் இருத்தல். அப்புறம் வேண்டிய எதையுமே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பேணாமல் இருத்தல். இது எல்லாமே யாருடைய இயல்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு இல்லாதவர்களுடைய இயல்பு. அதுதான் அறிவிலிகளோட பேதமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்களே, பேதையோட தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவிலிகளோட இயல்பு என்பதை வந்து இந்த குறளின் மூலமாக விளக்குகின்றார்.
1: நேரம் 9:56 நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க. விட்டு விட்டு வருது.

0: 37வது குரல் மண் அறத்து ஆறு இது என வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்தான் இடம் பல்லக்கை தூக்கி செல்வமனிடமும் அதில் உட்கார்ந்து செல்வமனிடமும் அறவழி இது என சொல்லாதே. தங்களுடைய மேலாண் பழக்கம் இருவருக்கும் நன்றி.
1: அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை புறத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது பல்லக்கத்தில் செல்பவர்களுக்கும் அதை தூக்கி சுமக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கும் இடையே உள்ள உயர்வு தாழ்வு அப்படின்றது வந்து அறநெறி கிடையாது. எதுதான் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயர்வு தாழ்வற்ற சமத்துவம் அப்படின்றது தான் வந்து உண்மையான அறநெறி என்பதை வந்து இந்த குறளின் வாயிலாக வந்து வள்ளுவர் வந்து கூறுகின்றாருங்க.

0: நேரம் 9:57 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துச்சு. இதுவரைக்குமே குரலில் நேர்களுடைய குரல்களுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக நிதானமாக விளக்கம் தந்தாங்க. கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவரும் மற்றும் பேராசிரியர் முனைவெட்டி எம் எஸ் சந்திரமணி ஜெபராணி அவர்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.
1: அனைவருக்கும் நன்றிங்க.

நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜே லிசா, கணினியாக்கம் செந்தில் சீதாராமன். கொடை பன்மலை 5 தொடர்கிறது. கலையும் கானமும் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில் வழித்தட திட்டங்களில் உரிய நேரத்தில் முதலீடு செய்து அவற்றை விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நீர்வழித் தடங்களை தொழில் வழித்தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் மாநாடு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் மனிதவள மேலாண்மை துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும், மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு

2350 கன அடியாகவும் அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 11 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் இன்று சிலம்பாட்டம். கலையும் கானமும் நிகழ்ச்சியில் இந்த வாரம் தற்காப்பு கலை தமிழர்களுடைய வீர விளையாட்டுகளில் ஒன்று என்று அறியப்படும் சிலம்பாட்டம் குறித்து தெரிந்து கொள்வோம்.

மிக பழங்காலத்தில் சிங்கம் புலி போன்ற கொடிய விலங்குகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கையாண்ட முறைதான் இந்த சிலம்பம். அது காலப்போக்கில் ஒரு கலையாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல தங்களது கைகளில் எப்போதும் இருக்கக்கூடிய சிறிய ஆயுதங்களான கம்பு, சிறு கத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கலையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்கிறது வரலாறு. தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த அந்த காலத்துல முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது இந்த கம்பு சுழற்றுவதுதான். அதை ஆயுதமாகவே பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது இது அரசு பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் பிரத்யேகமாக பயிற்சி கூடங்களிலும் பயிற்றுவிக்கப்படுகிறது. கலையாக மட்டுமல்ல, ஒரு கல்வியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த சிலம்பாட்டம்.

கொழுப்படுத்தா, அடுத்தவன் வர கொழுப்புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, அட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா.

0: உள்ள சுச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும்.
1: ஒதுங்கிக்கோ ஒளிஞ்சுக்கோ, இடுப்புல போடுற போடுல உக்காத்தி ஒன்னா முக்காடு போட வைப்பேன்.

0: வெட்டிக்கலாமா?
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 கோவை கொடிசியாவில்
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: கோடை பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right.

0: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். நிகழ்ச்சியில் இன்று சிலம்பாட்டம் மற்றும் களரி கலைஞர் கலை சுடர்மணி ஜஸ்டின் விஜயகுமார் அவர்கள் சந்திப்போமா? ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ஜஸ்டின் விஜயகுமார்? ஆஹா, சரி. எப்படி இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம்?
1: கன்னியாகுமரி மாவட்டம் வந்து நல்லா தான் இருக்கு. எல்லா இயற்கை வளங்களும் வந்துட்டு நல்லா தான் இருக்கு.
0: ஆஹா, நல்லா இருக்கு. சமீபத்துல மழை பெய்ததா?
1: மழை வந்து லேசான மழை தான். அது வந்து மக்களுக்கு வந்து போதுமான மழை இல்லாத இருந்தாலும் கிளைமேட் நல்லா தான் இருக்கு. இங்க வந்து அதிகமா வந்து ரப்பர் தோட்டங்கள்.
0: பிளாந்தோப்பு விலை எப்படி இருக்கிறது? என்ன அதிகமாக பயிரிடப்படுது?
1: பிளாந்தோப்பு விலை வந்து அதிகமா வந்து ரப்பர் தான் பயிரிடப்படுது.
0: ரப்பர் தோட்டம் தான்
1: அதிகமா. கேரளா நல்ல மழை கொடுத்தேன்னா சென்னை வந்து மிதமான மழை தான்.
0: சரி, அங்க நல்ல மழை பெஞ்சா இங்க கொஞ்சம் மிதமான மழை கிடைக்கும் உங்களுக்கு.
1: ஆமா ஆமா.
0: கன்னியாகுமரியில மகிழ்ச்சிங்க ஐயா. ஜஸ்டின் விஜயகுமார் அவர்களோடு இன்றைய நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. ஐயா வந்து சிலம்பாட்டம் மற்றும் களரியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞர். அந்த சிலம்பாட்டத்தை விடவும் களரி என்பது ரொம்ப அரிதான ஒரு கலை. எப்போ வந்து இந்த சிலம்பாட்டம் களரி இரண்டிலும் வந்து எப்போ நீங்க பயிற்சி பெற்றீங்க சொல்லுங்க?
1: சுமார் வந்து 48 வருஷம்.
0: 48 வருஷத்துக்கு நீங்க வந்து இந்த சிலம்பாட்டத்தோடும்
1: கலை? ஆமாமா, என்ன வயசு வந்து 60 வயசு ஆகுது. ஒரு 12வது வயசுல இருந்து ஸ்டார்டிங் ஆகும்.
0: போலயே அதிலும் களரி அப்படிங்கறதுலயும் 48 வருடங்களாக
1: இது வந்து எல்லா நுணுக்கங்களும் கம்ப்ளீட்டா கற்று முடிக்க முடியாது.
0: சரி,
1: அது சுருக்கமா சொல்ல போனா இது ஒரு கடல். இதுக்கு சரியான கடல் ஆழம் போல இது கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆசான்ட போற, குருட்ட போற நேரம் ஒரு விதமா இருக்கும், அது சூப்பரா இருக்கு. அதை விட்டு இன்னொரு ஆள்கிட்ட போவோம்.
0: சரி, ஒவ்வொரு விதையை வந்து நீங்க கத்துக்குவீங்க, கத்துக்க முடியும்.
1: ஆமா ஆமா.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026
2: கோடி பண்பலை 100 பிளேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கன்னியாகுமரி மாவட்டம்
1: பிளாந்தோப்பு விளையிலிருந்து
0: சிலம்பாட்டம் மற்றும் களரி கலைஞர் கலை சுடர்மணி ஜஸ்டின் விஜயகுமார் அவர்கள்.
1: சிலம்பாட்டம், சிலம்பம் அப்படிங்கிற ஒரு கலை வந்து எதனால் தோன்றியது, எப்போ தோன்றினது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து நிறைய வரலாறுகள் இருக்கும். நம்ம கூகுள்ல வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா எதனால வந்து இந்த சிலம்பம் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சிலம்ப கலையை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுங்க.
2: இது ஆதியில வந்து திருடர்களோட இருந்த தப்புக்கு

0: மாதிரி சித்தர்கள் விளையாட்டு வந்தது.
1: ஓஹோ.
0: ஆமா, இது வந்து ஒரு தெய்வீக கலை. அந்த தெய்வீக கலை வந்து தெய்வீகத்தோட படிக்க தொடங்கியாச்சுன்னா அது நல்லா நிக்கும்.
1: சரி.
0: திடீர்னு ஒரு வழிப்பறி திருடர் ஒரு 4 பேர் 5 பேர் வந்து அட்டாக் பண்ணியாச்சுன்னா தப்பிடலாம்.
1: தற்காப்பு கலை, சிலம்பம் அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு கலை.
0: ஆமா, தற்பாதுகாப்பு கலை.
1: இப்ப வந்து பள்ளிகள்ல கூட நிறைய சிலம்பம் கத்துக்கிறாங்க குழந்தைங்க. மாலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சிலம்ப கம்பத்தோட வந்து போவாங்க, பயிற்சிக்கு எல்லாம் போறாங்க நிறைய பேரு. அது வந்து பள்ளியில விளையாட்டுல மத்த விளையாட்டுகளை போல இதையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து கிடைச்சிருக்குது. அது நீங்க அந்த மாதிரி பள்ளிகள்ல போய் கற்றுக் கொடுக்கறதுண்டா?
0: நான் இதுவரை போகல. என்ன ஸ்டூடெண்ட் 2 பேர்
1: வந்திருக்காங்க.
0: ஒரு பையன் வந்து இது இன்டர்நேஷனல் லெவல்ல மெடல் தங்கம் வாங்கின பையன்.
1: சரி.
0: இன்னொரு பையன் வந்து ஆல் இந்தியா லெவல்ல தங்க வாங்க.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: ஆமா, நல்ல நல்ல பயிற்சி கொடுக்கும்.

0: கோடை பந்தலை 100.5 கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கன்னியாகுமரி மாவட்டம்
1: பிளாந்தோப்பு விளையிலிருந்து
0: சிலம்பாட்டம் மற்றும் களரி கலைஞர் கலை சுடர்மணி ஜஸ்டின் விஜயகுமார் அவர்கள்.
1: களரிக்கும் வந்து என்ன ஒற்றுமை இருக்கிறது, என்ன வேற்றுமை இருக்கிறது சொல்லுங்க.
2: களரி வந்து அதே செப்பு ஓரளவுக்கு நெருங்கி சிலம்பத்துல வரா.
1: சரி,
2: அந்த செப்பு அதுல வரதுனால அந்த இது சிலம்பத்தை கையில எடுத்து சொன்னா அது ஒரு சரியான ஒரு அட்டாக்ல இருக்கு. அட்டாக் பிளாக்.
1: சரி,
2: இதெல்லாம் மிக்சியில வரா. இந்த களரியில உள்ள அந்த செப்பு தான் அதிகமா சிலம்பத்திலேயே வரும். அதே அதுல உள்ள ஒற்றுமை.
1: ஓ சரி சரி சரி. களரியில இருக்கக்கூடிய அநேகமான அந்த நுணுக்கங்கள்லாம் வந்து அந்த நுணுக்க அளவுகள்லாம் வந்து சிலம்பத்துல வரும்.
2: ஆமா.
1: அப்ப சிலம்பத்துக்கு முன்னோடி களரியா?
2: சிலம்பத்துக்கு முன்னோடின்னு சொல்ல முடியாது, ரெண்டும் ஒரே டைம் தான் சிலம்பம்.
1: சரி சரி.
2: அந்த செப்பு அந்த அந்த மாதிரி சிலம்பத்திலயே வந்து நிறைய இதுகள் இருக்கு. சிரமம், குறுந்தடி, நெடுங்கம்பு, அந்த மாதிரி பெயிண்டே இருக்கும். இதெல்லாமே வந்து ஒவ்வொரு விதமான செப்பா இருக்கும். ஆனா அதிகமா வந்து களரியில் உள்ள செப்பு இதுல ஜாயின் ஆகும். அதுல வந்து களரி வந்து அதிகமா ஒளிவு, ஒரு அட்டாக் வந்தாச்சுன்னா ஒளிவு, இன்னொரு அட்டாக் வந்தாச்சுன்னா பிரிவு, எரி எரிமுறை, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, பாதுகாப்பு கலை. ஆமா.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 முதல் 24 வரை கோவை கொடிசியாவில்.
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
6: That's right.

0: கோடை பந்தலை 100.5 கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கன்னியாகுமரி மாவட்டம்
1: பிளாந்தோப்பு விளையிலிருந்து
0: சிலம்பாட்டம் மற்றும் களரி கலைஞர் கலை சுடர்மணி ஜஸ்டின் விஜயகுமார் அவர்கள்.
2: அந்த காலத்துல வந்து தனியா போறவங்க நிறைய வாணிபம் செய்வதற்காக எல்லாம் வந்து தனியாக காடுகளுக்குள்ளா பயணிக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான கலைகள் பத்து வச்சுக்க கூடிய கட்டாயம் இருந்தது. ஆனா இன்று வந்து ஒரு கல்வியாக கற்பிக்கப்படுகிறது இல்லையா?
3: நம்ம லேடிஸ் எல்லாம் வந்து வெளியே தனியா போற நேரம் இல்ல, ஒரு ஜென்ஸ் சின்ன பையன் வெளியே தனியா போற நேரம் அட்டைகள் வரும், படிப்பறைகள் வரும், அந்த நேரம் அதுல என்ன தற்காத தற்காத்துக்கு உள்ளது யூஸ் ஆகுது. அதுதான் அதிகமா இப்ப ஸ்கூல்ல எல்லாம் இது பண்ணுறாங்க.
2: அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் ஆண்ட காலத்துல ரஜபுத்திரர்கள்லாம் வந்து இந்த கலையை கட்டாயமாக கற்று வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சட்டம் எல்லாம் கூட இருந்தது.
3: ஆமா, அதுலயே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தெய்வீக கலை.
2: சரி, இப்ப வந்து நீங்க வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகள் எல்லாம் போய் இந்த கலையை கற்றுக் கொடுக்கறது அவங்க எல்லாம் வந்து எப்படி ஆர்வம் இருக்கா கத்துக்கிறதுக்கு?
3: இந்த சிலம்பம் வந்து அங்க கிடையாது, ஆனா இங்க இருந்து நிறைய குருமார்கள் அங்க போய் கத்துக் கொடுக்கறாங்க, நல்ல ஆர்வமா படிக்கதான்.
2: வெளிநாடுகள்
3: இந்த மாதிரி கலைகள் வந்து அங்க அவங்க பார்த்து பார்த்துருக்க வேண்டிய வாய்ப்பே இல்லை.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடிப்பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கன்னியாகுமரி மாவட்டம்
4: பிளாந்தோப்பு விளையிலிருந்து
3: சிலம்பாட்டம் மற்றும் களரி கலைஞர் கலை சுடர்மணி ஜஸ்டின் விஜயகுமார் அவர்கள்.
4: தமிழகத்துல எங்கெல்லாம் சென்று நீங்க அந்த சிலம்பாட்டத்தை வந்து நிகழ்த்திருக்கிறீங்க, சிலம்பாட்டம் குறித்த விழிப்புணர்வு வந்து எங்கெல்லாம் ஏற்படுத்திருக்கீங்க சொல்லுங்க.
5: இது சென்னையில வந்து மாயா டிவி சேனல்.
4: சரி.
5: அங்கே ஒரு கடை வந்து நாங்க ஒரு குரூப்பா ஒரு 40 பேர் போய் 2 மணி நேரம் பண்ணோம். அது மாயா டிவி அந்த சேனல் இப்ப ஓடிந்ததாரு.
4: சரி.
5: திருப்பி இந்த கவர்னர் அலுவலகம் 2022 10 செப்டம்பர் மாசம் நம்ம முழகுமூடு அந்த ஏரியால வந்து ஒரு ஆள்

0: உலகமும் சுத்தினாருங்க, நான் தான் அது.
1: ஓஹோஹோ, சரிங்க சரிங்க சரி.
0: அது வந்து வேர்ல்ட் அளவுல மேக்ஸிமம் எல்லா டிவிலயும் உண்டு. 2022 8 10 தேதி
1: அப்போ வந்து நீங்க ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு சிலம்பாட்ட கலைஞர்
0: அப்படின்னு சொல்றீங்க.

0: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கன்னியாகுமரி மாவட்டம்
1: பிளாந்தோப்பு விளையிலிருந்து
0: சிலம்பாட்டம் மற்றும் களரி கலைஞர் கலை சுடர்மணி ஜஸ்டின் விஜயகுமார் அவர்கள்.
1: சிலம்பாட்டத்தை கற்றுக்கொள்வதனால் மாணவர்களுக்கு இந்த கால தலைமுறைக்கு எந்தெந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குது சொல்லுங்க.
2: மெயினா வந்து மன அமைதி.
1: மன அமைதி, சரி.
2: ரெண்டாவது வந்து உடற்பயிற்சி. இனி திருப்பி வந்ததுன்னா இது ஒரு தற்காப்பு கலை. திடீர்னு வெளியே இருந்து ஏதாவது அட்டாக்கில் வந்தாச்சுன்னா அதுல இருந்து தற்காப்பு உள்ளது.
1: கண்டிப்பா
2: இது மெயினா வந்து மன அமைதி. இது படித்தா நிறைய அமைதி கூடிய

0: அந்த நுணுக்கங்கள் எல்லாம் வந்து நம்ம கவனத்தை வந்து ஒருங்கிணைக்கும் போது மன அமைதி கிடைக்கும்னு சொல்றீங்க.
1: நுணுக்கம் வந்து ஃபர்ஸ்ட்ல செல்லு கொடுக்கும்போது குருமார செல்வனா யாரையுமே அட்டாக் பண்ண பாருங்க.
0: இது வந்து ஒரு தெய்வீக கலைன்னு வேற சொல்லிருக்கீங்க, அதனால மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கறது வந்து இருக்கு. இல்ல இந்த காலத்துல மாணவர்கள் வந்து விருப்பத்தோட கத்துக்கிறாங்களா அந்த கலைய?
1: இது வந்து ஒரு 100 பேர்னா ஒரு 60 பேர் தான் அங்க இருப்போம்.
0: சரி,
1: பாக்கி 40 பேர் வந்து எல்லாமே அந்த வீட்டுல பேரண்டுகள் விருப்பத்தோட வரப்பும் செய்ய முடியாது.
0: சரி,
1: அது வந்து எல்லாமே வந்து உடம்பு உடல் பயிற்சி போலயும் மன அமைதி இதுக்காக வந்து அவங்களே வற்புறுத்தி விட்டுருவாங்க.
0: ஓஹோ சரி.
1: ஆனா இது வந்து மெயின் வந்து ஆர்வம் கட்டாயம் வேணும்.
0: நிச்சயமா
1: இருந்தாதான் அது வந்து சரியானபடி ஒரு தொடர்ச்சியா தொடர முடியும்.
0: எந்த ஒரு விளையாட்டிலும் அதை கற்றுக்கொள்வதற்கும் அதில் மெளிர்வதற்கும் இருக்க வேண்டியது முதலில் ஆர்வம், விருப்பம் இருக்கும்.
1: ஆர்வம், ஆமா ஆமா,
0: அதுக்கப்புறம் தான் வந்து அதை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும்.
1: ஆமா ஆமா.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்கள் உங்ககிட்ட கத்துட்டு இருக்காங்க?
1: சுமார் ஒரு 200 பேர் இருக்காங்க.
0: 200 பேர் இருக்காங்க. சரி, இதற்கென்று ஏதாவது பள்ளிகள் இருக்கா, தனியான பள்ளிகள் ஏதாவது இருக்கா இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இதுக்கான பயிற்சி பட்டறைகள் அந்த மாதிரி எல்லாம் வழங்குவதற்காக இருக்குதா?
1: ஆமா இருக்குது. இது வந்து நானே ஒரு அகாடமி போல
0: வச்சிருந்தேன். சரி,
1: இது இப்போ வந்து வெளியே தனியா ஸ்கூல் போல வச்சிருக்காங்க நிறைய நிறைய குருமார்.
0: பள்ளிகள்லயே வச்சிருக்காங்க. இதுக்குன்னு தனியான பயிற்சி வழங்கக்கூடிய இடங்களும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த விளையாட்டை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது, முக்கியத்துவம் வந்து தெரிந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஜஸ்டின் விஜயகுமார் அவர்கள் வந்து ஒரு கலை சுடர்மணி விருது பெற்ற ஒரு கலைஞர். சிலம்பாட்டத்திலையும் கல்லறையிலையும் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க. அதுல வந்து கலை சுடர்மணி விருது பெற்ற ஒரு கலைஞர் அப்படின்றது வந்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட், வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கன்னியாகுமரி மாவட்டம்
7: பிளாந்தோப்பு விளையிலிருந்து
6: சிலம்பாட்டம் மற்றும் களரி கலைஞர் கலை சுடர்மணி ஜஸ்டின் விஜயகுமார் அவர்கள்.
7: இந்த சிலம்பாட்டம் மற்றும் களரி கலை குறித்து நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன?
8: எவ்வளவு தூரம் கற்குதோ அவ்வளவு தூரம் வந்து மன அமைதி எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு உடற்பயிற்சி போல இப்போது இப்போ வந்து தற்சனையும் சுகர் அந்த மாதிரி பட்ட எந்த டெக்னிக் வேதியுமே வராது.
7: உடற்பயிற்சி வந்து
8: ஆமாமா, இது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே ரொம்ப நல்லது.
7: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஒரு தெய்வீகமான கலை, மன அமைதி கொடுக்கக்கூடியது, மிகச்சிறந்த உடற்பயிற்சி. இது வந்து ஒரு முக்கியமாக ஒரு தற்காப்பு கலை அப்படிங்கறனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து இதை கற்றுக்கொள்ளலாம். அதனால வந்து நமக்கு நன்மைகள் அதிகம் அப்படின்றத வந்து பதிவு பண்ணிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் வந்து நீங்க சொன்ன மாதிரி பல இடங்கள்ல இதுக்கான முக்கியத்துவம் என்ன, இதற்கான அப்படின்றத குறித்த ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கும் பொழுது அது இன்னும் மிகச்சிறந்த முறையில் பல நாடுகளுக்கு பல மாநிலங்களுக்கு நமது கலாச்சார பண்பாட்டோடு அது வந்து கடத்தப்படும். இன்னும் தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து நிறைய இடங்களுக்கு சென்று உங்களது பயிற்சியை நீங்க வந்து கொடுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
8: சரி மேடம், வணக்கம்.

இனி வரவிருப்பது பாட்டு பட்டாளம். ஒரு பாடல் ஒலிக்கும், அந்த இடைப்பட்ட வரியை வச்சு நீங்கள் முதல் வரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி காலையில் 10 மணி வரைக்கும் நம்மளை சுற்றி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாமா?

முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய நீர்வழித் தடங்களை தொழில் வழித்தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் மாநாடு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேகா அரசு எவ்வித தடையும் இன்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 114,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4 நாளான இன்று இந்தியா தனது 2 இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன் எடுத்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. திருவாரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் திருச்சி அணி கோப்பையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
2: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ,
3: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.
1: கொடை பண்பலையின் 1.5 பாட்டு பட்டாளம். இன்றைய பாட்டு பட்டாளம் திரைப்பாடலின் இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலின் தொடக்க வரிகளை கண்டுபிடித்து பாடணும். நேயர்கள் வரலாம் 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0454 42. நிகழ்ச்சியில்
8: கானல் மேனன்,
1: மீனா. வணக்கம் நேர்களே.
8: வாழ்த்துக்கள் நேர்களே.
1: வணக்கம் மேனன். அண்ணா
8: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: ரொம்ப நல்லா இருக்கும்.
1: உங்க பக்கம்லாம் மழை பெய்யுதுங்களா?
8: பக்கமா பெய்யல, கொஞ்சம் தூரமா பெய்யுது.
1: தூரமா பெய்யுது.
8: இந்த பக்கம் கேரளா தூரம், இந்த பக்கம் கர்நாடகா தூரம். நம்ம ஏரியா மட்டும் மழை இல்லை.
1: சரியான
8: மழை பொழிவு இல்லை அப்படின்றதுதான் யதார்த்த நிலைமை. அப்பப்ப சிறு சிறு தூரல் அப்படின்னு வாங்க இல்லையா, அப்படி பெய்யற மாதிரி பெய்யுது. அப்புறம் சின்ன மழையா வலுக்குது. ஆனா அது
1: கொஞ்சம் வெப்பமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா?
8: இருக்கு இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. காலநிலை வந்து இப்பதான் சொல்லியிருக்காங்க, எல் நினோ வந்து இந்த அக்டோபருக்கு மேல அப்படியே அது உச்சத்தை பெறும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதோ, எது நடக்க போகுதோ, காத்திருக்கிறோம். உங்களை போலவே நாங்களும் எதிர்கொள்ள தயாராக இருப்போம்.
1: அப்புறம் அப்புறம் இந்த பாடல்லாம் கேட்கும்போது, பாடல் இதான் அந்த இசை கேட்கும்போதே போயிட்டே இருப்போம். ஒரு நிமிஷம் நின்று கூட இது என்ன பாட்டு அப்படின்னு யோசிக்க தோணும். யோசி அதுக்குள்ள நம்ம நடந்து போயும் ஆகணும், அது என்ன கண்டுபிடிச்சோ ஆகணும். அப்படிலாம்
8: அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு, இது என்ன பாட்டுறா அப்படின்ட்டு. அப்புறம் காலப்போக்கில் குடும்ப பாரம் அழுத்துன அழுத்துல அப்படி நின்று கேட்கக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சிருச்சோ அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல பாடல்கள். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல பாடல் தான். இது என்ன தொடக்க வரி அப்படின்ற மாதிரி சட்டுன்னு தடுமாறுவோம் இல்லையா, இதான் இதான் இது அப்படின்னு நம்மளே சேர்ந்து இந்த பாட்டை பாடுவோம். பாடினதுக்கு அப்புறம் தப்பா பாடினா நம்ம வீட்டில் இருக்கவங்க, தப்பா பாடிட்டீங்க, இந்த பாட்டு இல்லை அது அந்த பாட்டு அப்படின்லாம் வீட்லேயும் நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம், மொக்க வாங்கியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான தடுமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் நாம் இன்னைக்கு தடுமாற்றம் இல்லாமல் ஒரு பாடலோடைய சரணத்தை ஒளிபரப்ப இருக்கிறோம். அதை கேட்டுட்டு அதன் தொடக்க வரிகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு பாடணும், யூகிச்சு பாட வேணாம் அப்படின்றத.
1: சரி,
8: ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கு.
1: கண்டுபிடிச்சதோடு விட்டுறாம அந்த என்ன பாடலும் பாடணும்.
8: ஆமாம்,
1: சரி. இப்போ
8: இரண்டு வரிகளாவது பாடினா நல்லா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றது நடைமுறைக்கு செக் பண்ணி பாத்தரலாம். வணக்கம், இணைப்புல யாருங்க?
9: கானல் மேனன் ஐயாவுக்கும் மீனா அம்மாவுக்கும் இனிய முற்பகல் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
1: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் சுமதிமா.
8: யமுனேஸ்வரம் எப்படி இருக்கு?
1: பாட்டு போடுங்க.
9: யமுனேஸ்வரம் ஒரே வெயிலா இருக்கு சார், இன்னும் மழையே காணோம்.
8: மழை இல்ல.
9: ஆமாங்க, ஒரே வெயில்
8: தான். வந்துடும் வந்துடும்,
9: எதிர்பார்ப்போம்.
8: உங்களுக்கான இசை கீற்று இருக்கு, கேளுங்க.

0: பண்ண களஞ்சியமே. அதுக்கப்புறம் பாட்டு தெரியல சார்.
1: சின்ன மலர் கொடியே
2: நெஞ்சில் சிந்தும் பனி தொழில்.
0: சின்ன மலர் கொடியே அப்புறம் தெரியல சார் பாட்டு.

0: சரிங்க, இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: என்னாலும் கோடையப்பம் கேட்கணும், என் ஆசையெல்லாம் 100.5 தான். கோமதி குப்புசாமி அண்ணே, உங்க கூட பாட்டு பட்டாளத்தை பேசி 1.5 ஆண்டுகள்
2: ஆகுதுங்க.
0: ஏன் இவ்ளோ இடைவெளி விட்டீங்க?
1: அக்கா வந்துகிட்டுதான் இருக்குதுங்க எல்லா நிகழ்ச்சிக்கும். ஆனா அண்ணன் நிகழ்ச்சிக்கு பாட்டு பாட்டாளத்துக்கு வருது 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப வந்திருக்கு.
0: நீங்க கூட ஏ ராசாத்தி நீ வாழ்ந்து நீங்க என்னைத்தான் சொல்றீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தா.
1: அக்கா நீங்களும் ராசாத்தி தானக்கா?
0: சரி சரிங்க கோமதிமா, உங்களுக்கான பாடல் ஒலிக்கிட்டு கேட்கலாமா?
1: கொடுங்கக்கா.

0: கோமதி அம்மா.
1: ஆ சொல்லுங்கண்ணா, நான் அந்த பாடல் இன்னொரு முறை ஒரு பேர் பண்ணுங்க
0: கேளுங்க.

0: கண்டுபிடிக்க முடிந்ததா?
1: எனக்கு இந்த பாடலே தெரியலண்ணா. எனக்கு தெரிஞ்ச பாடல் வேற பாடலண்ணா. பழைய பாட்டு போட்டீங்கன்னா
0: பாடிடுவேன். சரி, கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய நண்பர்கள் கண்டுபிடிப்பாங்க. என்ன மீனா?
2: ஆமாம், நிச்சயமாக. எனக்குமே நீங்கள் போட்ட உடனே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் தொடக்க அந்த வரியை, முதல் வரியை மட்டும் நானே மாற்றி யோசிச்சுதேன்.
0: அப்படிங்களா?
2: ஆமாம், அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நேரில் கண்டுபிடிக்கிறாங்களான்னு
0: பார்த்துடலாம். இப்போ கூட பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
3: நான் நாமக்கல்லேருந்து சையத் பேசுகிறேன்.
0: சையது, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம்.
3: இல்ல, இங்க கரண்ட் இல்ல இன்னைக்கு, அதனால பாட்டு கேட்க முடியல.
0: எங்க ஊர்ல கரண்ட் இருக்காது அப்படின்னு நேத்து அறிவிச்சாங்க. இன்னைக்கு அப்படி இல்லைங்க, நாங்க வேற ஒரு நாள்ல நாங்க வந்து அந்த பராமரிப்பு வேலைகளை செஞ்சுக்கிறோம், இன்னைக்கு கரண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
3: திடீர்னு தான் ஆஃப் பண்ணிருக்காங்க,
0: என்னன்னு தெரியல. சரி, ஒரு பாடல், ஏதோ ஒரு பாடல் நாங்க கொடுக்குறோம், கேளுங்க.

0: சரி, ஒரு இடைக்கால பாடல் கொடுத்துருந்தோம், அது உங்களுக்கு தெரியல, புதிய பாடலும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, என்ன செய்யது?
1: இல்ல, இடைக்கால சாங் நான் கேட்கல கரண்ட்லனால. இந்த பாட்டு புது பாட்டுனால எனக்கு தெரியாது.
0: அது இரண்டு முறை ஒளிபரப்பிட்டோம் அப்படின்றதுனால அந்த பாடலை, அதனால மூன்றாவது முறை ஒளிபரப்புனா எப்படி இருக்குமோ அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வேற ஒரு பாடல் கொடுத்தோம். இருந்தாலும் பரவாயில்ல, அது பெரிய குற்றம் கிடையாது. அடுத்து வரக்கூடிய நண்பர்கள் பாடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இப்போ கூட பண்பலை 100 ரூபாய் இந்த மெகாஹெர்ட்ஸில்.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026, August 21-24 கோவை கொடிசியாவில்.
16: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
15: எலக்ட்ரோடெக் 2026.
17: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
18: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026, August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
13: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
12: எலக்ட்ரோடெக் 2026.
14: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
15: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
16: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகள்.

0: மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது பாட்டு பட்டாளம் தந்து கொண்டே இருக்கிறது.
1: 11:23 ஆகுது. இடைப்பட்ட வரிகளை கொண்டு அந்த பாடல் என்ன பாடல் கண்டுபிடிச்சு பாடணும்.
0: நாமளே இடைப்பட்ட இதில் தான் நிரப்பிட்டு இருக்கோம். நண்பர் காத்திருக்கிறாங்க இணைப்புல. யார் அவங்க? வணக்கம், வாங்க.
2: நேற்று உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். அன்பு சௌரி மீனா சௌரிக்கும் அன்பு சகோதரர் மேனன் சார் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: என்ன மேனன் சார் சொல்லும் போது மட்டும் ஒரு சிரிப்பு வருது.
2: அது சாத்தன் ஸ்வீட்டா சொல்லிடுறது ரொம்ப ஸ்டைலா இருக்கும்ல சார்.
0: இல்ல சார், நம்ம இவர சாரா சொல்லாமா அப்படின்னு சிரிச்ச மாதிரி இருக்கு.
2: என்ன பாடல்
1: எங்களுக்கே தெரியல, கேப்போம்.
2: சரிங்க.

0: ஆகாய ஆசை நிறைவேறுமா, அதில் அசைந்தாடம் என்று நுழை காணும். ஆகாய ஆசை நிறைவேறுமா,
1: பானுமதி
0: எம்ஜிஆர்
2: தெலுங்குல எல்லாம் பாடுறீங்களே இடையில?
0: அதான் லிரிக்ஸ் கொஞ்சம் வரல சார்.
2: ஆசை நிறைவேறும்,
0: அசைந்தாட செந்தலிலே ஆடுமா,
2: அந்த பாடலை கேட்டேன்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: நேரம் 11:25. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க லட்சுமி?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா?
4: ஆ, சாப்பிட்டேன் சார்.
3: எப்படி இருக்கு கோவில்பட்டி? கடலை மிட்டாயெல்லாம் என்ன நடக்குது, என்ன எப்படி இருக்கு?
4: ஆ, அது நல்லா இருக்கு சார்.
3: எது ரொம்ப ஃபேமஸ், கடலை மிட்டாயா சேவா?
4: கடலை மிட்டாய் சாத்தூர் கார சேவை சொல்லுவாங்க. கடலை மிட்டாய் தான் சார்.
2: லட்சுமிக்கு எது செய்ய தெரியும்?
4: லட்சுமிக்கு
3: ஒரு சிலர் இப்படி விசாலமாக ஒத்துக்கொள்வாங்க, ஒரு சிலர் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. நான் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குமா, மைசூர் பாக்கெல்லாம் அந்த நகைச்சுவையா சொல்லுவாங்க இல்லையா, காப்புல என்னது அந்த மாதிரி காப்பி மாதிரி கப்பில் குடிச்ச அனுபவம்லாம் இருக்கு எனக்கு.
2: இது மைசூர் பாவை.
3: மைசூர்
2: சரி. உங்களுக்கான ஒலிக்கீற்று தயாராக இருக்கு, கேட்கலாம்.

0: சார்
1: சேவு கடல மிட்டாய் மாதிரி இந்த பாட்டு தெரியல சார்.
2: நீங்க சொன்னதை
3: அப்படின்னாலும் பரவாயில்ல, கோமதி அம்மாவுக்கு ஒரு பாடல் கொடுத்துருந்தோம், ஒரு அந்த பாடலும் சொல்லலாம்.
0: அந்த பாட்டு இந்த அந்தியில் சந்தர் அந்த பாட்டா சார்?
3: என்ன பாட்டு? இதே பாடல் தான் கேட்டு ரசிச்சிங்க, நல்லா பாடினீங்க, ரொம்ப நன்றி லட்சுமி அம்மா கோவில்பட்டியிலிருந்து அழைத்தமைக்காக.
4: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
5: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
6: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்த் அன்கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
10: That's right.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்
6: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: மக்களின் அடி நாடம் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. இடைப்பட்ட வரிகளை கொண்டு இப்போ என்ன பாடன்னு கண்டுபிடிச்சு பாடணும். இப்போ நினைச்சு வரக்கூடிய நேயர்
8: வணக்கம். இருவருக்கும் வணக்கம்.
9: வணக்கம்
8: இருவருக்கும் வணக்கம்.
7: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் சொன்னலதாம்மா. என்ன தயக்கமாச்சு?
8: முயற்சி தான் பண்ணுவீங்க.
9: சரி, இசை கீற்று வேற இருக்கு. ஏற்கனவே 2 பாடல்கள் இருக்கின்றன.
8: எனக்கு வேற பாடல் கொடுங்க சார்.
9: வேற ஒரு பாடல் கேளுங்க.

0: எக்கோ தான் அடிக்குது. சொன்னல தம்மா,
1: இந்த புது பாட்டு மாதிரி இருக்குமா? இடைக்கால பாட்டு பழைய பாட்டுனா சொல்லிடுவேன். தெரியலையே.
0: தெரியலீங்களா?
2: தெரியல. சரி, உங்களுக்காக வேற ஒரு பாடலும் கொடுத்தோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே இரண்டு பாடல்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயம்.

0: நேரமும் இருக்கு. அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கங்க.
1: தேனியும் இந்திய செங்கர்மான கோடை பண்படைக்கும் அன்பு தம்பிக்கும் அன்பு தங்கைக்கும் நாமக்கல் மாவட்டம் கருத்தூர் பிடிக்கப்படும் கரும்பு முருகனின் பாச வணக்கம்.
2: முருகன், ஏதாவது பாடல் தெரிஞ்சதுங்களா?
1: அம்மா, எனக்கு பழைய பாட்டா போடுங்கம்மா.
2: சரிங்க, பழைய பாடல் கொடுத்துடலாம்.
1: சரிங்கம்மா.
2: இல்லை, ஏற்கனவே போட்டதில் கண்டுபிடிக்காம இரண்டு பாடல்கள் இருக்குல்ல, உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
0: அவருக்கு வராது.
2: என்னங்க பழைய பாட்டு தாங்க தெரியும் அப்படிங்கிறாங்க.
0: கேளுங்க அப்போ.

0: கண்ணும் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சம் முருகி விட்டாய், கண்ணும் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய். இன்பம் துன்பம் எதுவென்றாலும் இளமை தரும் அதுவே, சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய். நன்றி தம்பி.
1: எவ்வளோ தூரம் போவீங்கன்னு பார்த்தேன், அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்க. சரி, நன்றி முருகன் ஐயா. ம்

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: பதினோரு மணி 45 நிமிஷம் ஆயிடுச்சு மீனா.
6: சரிங்கண்ணா.
5: கோடை பண்பலை 100.5 பாட்டு பாட்டாலும் பாடல்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன விஷயம்தான், கண்டுபிடிப்போம் இந்த பாடல் தானா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், நினைப்போம். ஆனால் அந்த பாட்டு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது எந்த பாட்டுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஒரு 3 பாடல்கள் தொக்கி நிற்கின்றன. இருந்தாலும் வரவங்க எனக்கு அது இல்லைங்க, வேறொரு பாடலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க.
6: எனக்கான பாடல் கொடுங்க, நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன்.
5: அடுத்தவங்க பாட்டை நான் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க. இப்போ பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ அவருக்கு ஒரு வணக்கத்தை வைங்க பார்ப்போம்.
6: வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்க்கா. வணக்கம்ண்ணே.
5: வணக்கம். தம்பி யாரு?
7: விருதுநகர் மாவட்டத்துல இருந்து தங்கப்பாண்டி பேசுறேன்.
6: தங்கப்பாண்டி
5: சாப்பிட்டாச்சா? தங்கப்பாண்டி
7: சாப்பிட்டாச்சு.
5: என்ன சாப்பாடு இன்னைக்கு?
7: ரசம் வச்சிருந்தாங்கண்ணா.
5: விருதுநகர்ன்றீங்க, அப்புறம் புரோட்டா அப்படி இப்படின்லாம் ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுவாங்க.
6: அருப்பு
7: கோட்டைண்ணா.
5: அருப்பு கோட்டை தான் புரோட்டாக்கு ஃபேமஸா?
6: இல்லை, அவர் இருக்கிறது அருப்புக்கோட்டைன்றாரு. சரியா தங்கப்பாண்டி?
7: ஆமாங்கக்கா.
6: சரிங்க.
7: சரி, புது பாட்டா போடுங்கக்கா.
6: புது பாடல்
5: கேளுங்க.
7: ஆ சரிங்க.

எனக்கு தோணும் குரலை கேட்கும்போது.

0: கொடுத்து. இடையில் நிறையா கம்பீரமான வாய்ஸ்கள் இருக்கும், நிறைய எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோ அப்படின்ற ஒரு மேன்லியான வாய்ஸ்கள் இருக்கும் பொழுது இவர் அப்படியே அந்த பழைய பாடகர்கள் மாதிரியான ஒரு குரலில் பாடிட்டுருப்பார். தங்கபாண்டி கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனால் சரியாக கண்டுபிடிக்கல அப்படின்றது.
1: வரிகள் மட்டும் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம்.

0: அந்த பாட்டு தான் இந்த பாட்டு.
1: அந்த பாட்டு தான் அந்த பின்னணி இசை கூட கொஞ்சம் வேகமாக இருந்ததுதான் நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம்.
0: அது ரெகுலராக நம்ம கேட்கக்கூடிய ஒரு பாடல் கூட. இது அதனுடைய ஸ்லோ வெர்ஷன் அப்படின்றாங்க. கொஞ்சம் என்னது இசையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்லோ வெர்ஷன் பாடல் இது. இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு வார்த்தையில் அப்படியே தொடங்கி தொக்கி நின்றுட்டார். அடுத்து வரக்கூடிய நண்பர் என்ன பேரோட வரார், என்ன பாடல் பாட போறார்?
1: வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: கோடை பண்பலைக்கு.
1: பேர் சொல்லுங்க.
2: பிரியதர்ஷினி, ஈரோடு மாவட்டம்.
1: என்ன பேர் கேட்டாதான் பேர் சொல்வீங்களா? பிரியதர்ஷினி. ஓ சரி, மகிழ்ச்சி இல்லை, என்ன பேசுறேன்னே தெரியல. சரிங்க பிரியதர்ஷினி, என்ன பண்றீங்க? இடைக்கால பாடலா கேளுங்க.

0: மேடம்
1: நீங்க கேட்டது இடைக்கால பாடல். என்ன பாடல் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல. சரி பரவாயில்ல.
2: நன்றி
1: சொல்லிட்டு ஒரு பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி விளம்பர இடைவேளை.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கொடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: படித்ததில் பிடித்தது இன்னைக்கு சொல்லணும். மகளிர் வந்து
1: புத்தகங்களை படித்ததை மட்டும் சொன்ன பகிர்ந்துக்கிட்டா நல்லாயிருக்கும்.
0: நல்லாயிருக்கும், இன்னும் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. பரவாயில்ல, இப்போ நம்ம நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்றுக்கொள்ளலாம். நிறைவே செய்கிறோம் பாட்டு பட்டாளத்தை. நிறைய நண்பர்கள் பாடினாங்க, ஒரு சில பாடல்கள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கின்றன. பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய காலங்களில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு
1: விடைபெறுகின்றோம்.
0: கானல் மேனன்,
1: மீனா,
0: நன்றி நேயர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. தேசிய நீர்வழித்தடங்களை தொழில் வழித்தடங்களுடன் ஒருங்கிணைப்பதன் அவசியம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் சாமராஜர்பேட்டை வனப்பகுதியில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தவேகா அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,14,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. திருவாரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் திருச்சி அணி கோப்பையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: நம்ம ஸ்கூல் காலேஜ் இதில் தாங்க படிக்கிறதுல நம்ம வாழ்க்கையில் படிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நேரத்தை செலவிடுறது வந்து இந்த ஸ்கூல்லையும் காலேஜில் தான். ஆனால் நம்ம ஸ்கூல் காலேஜில் என்ன படித்தோம் அப்படின்னு கேட்டோம்னா யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அதை நம்ம பிடிச்சி படிச்சிருக்க மாட்டோம். ஒரு கட்டாயத்தில் பாஸ் ஆகணுமே, வேறு வழி இல்லையே அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நீங்கள் ஏதாவது புத்தகங்களை நீங்கள் படிக்கிறப்ப அதை பிடிச்சி படிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். அதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த கருத்து வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த மனிதர்கள் யாரோ ஒருத்தருக்கு அந்த வரி பொருத்தமாக இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு புத்தகத்தில் படித்த ஏதோ ஒரு வரியோ விஷயமோ உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த எண்களில் வரலாம். 24 24 29 290 333. நான் இல்லைங்க, இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியிலையும் வந்ததே கிடையாது. நான் எஃப்எம்கே புதுசு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு நம்பர் இருக்குது, 24 24 26, முன்னணிப்புக்கு 045 542 எனச்சு வாங்க. பிடித்ததை பகிரும் தோழிகளை வரவேற்க எங்கள் இங்கே உங்கள் பண்பலை 100.5 தோழன் சித்தார்த்தன். இது மகளிர் நேரம், படித்ததில் பிடித்தது. நிகழ்ச்சியில் வரும் முதல் தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் பாக்கியலட்சுமி பேசுறேன்.
0: பாக்கியலட்சுமி,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
0: சரி, இன்னைக்கு என்ன சமையல்?
1: இன்னைக்கு சமையல் வந்து சாம்பார்.
0: சாம்பார் மட்டும் தானா?
1: முட்டைக்கோஸ் சாம்பார்.
0: முட்டைக்கோஸ்ல சாம்பாரா? வித்தியாசமா இருக்கே.
1: ஆமா, அது நல்லா இருக்கும் சார்.
0: ஓ, அப்ப என்ன கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க, நானும் வந்துடுறேன்.
1: சரி வாங்க சார்.
0: ஆனா நான் ப்ரோக்ராம்லாம் முடிச்சிட்டாங்க, வரதுக்குள்ள அது கெட்டு போயிராதா?
1: அதெல்லாம் சூடு பண்ணி வச்சிருக்கேன்.
0: சரி, சூடு பண்ணி வைங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க தோழிகளுக்காக?
1: சிலையும் நானே, சிற்பியும் நானே.
0: ம், சரி. யார்?
1: ராமகிருஷ்ணர் எழுதினது.
0: ஆ, சரி.
1: உண்மையான அணிகலன் எது அப்படின்னு சொல்லி தலைப்பு. பண்டிதர் வந்து ஈஸ்வரர், சந்திரர் வித்யாசங்கர். மனிதர் வந்து அவர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்லது செய்வாராம்.
0: சரி.
1: அவர் உதவி செஞ்சுட்டு இருக்கும் போது வீட்டுல எல்லா பொருளையும் எடுத்து எடுத்து அவரை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்களாம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்க, இலே ஒண்ணுமே இல்லடா, எல்லாத்தையும் இப்படி வாரி வாரி கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஒரு வட்டம் மட்டுமா உன் கையில இருக்கிற வலையில கொடு, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால அவங்களுக்கு நான் கொடுத்து உதவி பண்ணணும், உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப அம்மா வந்துட்டு சரி அப்படின்ட்டு கையில இருக்க வலையில கலட்டி கொடுத்துட்டாங்களாம்.
0: சரி,
1: இந்த வலையில வந்து நான் கொடுக்கும் போது நான் நீங்க கொடுத்துருக்கீங்க, நான் வேலை செஞ்சு உங்களுக்கு அதே மாதிரி வலையில நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் வந்து வாங்கிட்டு அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிருக்காரு.
0: சரி,
1: அது பிறகு அவர் நல்லா வேலை செஞ்சு அந்த அணிகலம் வந்து வாங்கி அந்த வலையில வாங்கி அம்மாவுக்கு போடும்போது அம்மா வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில எப்படி இருந்தா, எங்க அம்மாவோட செய்யின மூணு பவுன சங்கிலிய வாங்கி நான் அடகு வச்சுட்டேன் ரொம்ப கஷ்டத்துல.
0: சரி,
1: ஆனா அவர் வாங்கி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு, நான் வாங்கி தரல. அதை வித்து நான் கடன் அடைச்சி கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டேன். ஆனா எங்க அம்மாவுக்கு நான் வாங்கி தரல.
0: கவலைப்படாதீங்க, திருப்பி உங்க அம்மாவுக்கு நீங்க செய்ய முடியாட்டியும், வேற உங்க அம்மா வயசுல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களை நீங்க பாக்குறப்ப, யாராவது தேவை உள்ளவங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க, உங்க மனசு திருப்திப்படுத்துங்க. சந்தோஷம். நீங்க கோடை பொம்பளை நேர்கள் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அதெல்லாம் செய்வீங்க.

நன்றி பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி சொன்னாங்க, இந்த மாதிரி வலையில வந்து கழட்டி கொடுத்துட்டாங்க, அதை வந்து திருப்பி என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு. எத்தனை பேர் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உண்மையிலே ஒருத்தரோட தேவை அப்படிங்கிறத அவங்க கேட்டதுக்கப்புறம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்திருக்காம அவங்க தேவையினான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம உதவி பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். சரி, ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா?

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026, August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
10: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
9: எலக்ட்ரோடெக் 2026.
11: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
12: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
11: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
13: கொடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
15: இது கோடை பண்பலை 100.5. நேரம் சரியாக நண்பர்கள் 12:17 இணைப்பில் வரும் அடுத்த தொழில் வருக. வணக்கம்.
16: அன்பு சகோதரருக்கு இனிய மதிய வணக்கம் கூறி அன்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையத்திலிருந்து விஜயலட்சுமி அதிவான்.
15: விஜயலட்சுமி, ஓதோ பாக்கியலட்சுமி, இப்ப விஜயலட்சுமி, ஒரே லட்சுமியா வரீங்க.
16: லட்சுமி வந்தா ரொம்ப நல்லதுதான் சார்.
15: நல்லதுதான், நல்லதுதான், எங்களுக்கும் வந்தா நல்லதுதான். உலகத்துக்கே நீங்க தான் லட்சுமி, உணவு போடக்கூடிய லட்சுமி. என்ன போட்டு லட்சுமி காட்டுல?
16: தென்னந்தோப்பு சார், சவுக்கு,
15: இன்னொரு விஷயம் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம். அப்படி பரவாயில்ல, நல்லாவே செய்றீங்க.

0: சரி, வீட்ல என்ன சமையல் பண்ணீங்க?
1: இன்னைக்கு வந்தீங்க சார், வெண்டங்காய் புளிக்குழம்பு,
0: சரி,
1: பீன்ஸ் கேரட் பொரியல், அப்புறம் ரசம் மோரும் சார்.
0: ஓ, பாக்கலட்சுமி அம்மாட்ட வந்து எனக்கு வந்து முட்டைக்கோஸ் போட்ட சாம்பார் எடுத்து வைக்கிறேன் இருக்காங்க, நீங்க அந்த புளிக்குழம்பு எடுத்து வைங்க, நம்ம அடுத்து வர நேரத்தை வேற ஏதாவது டிஷ் கேட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு மொத்தமா ஒரு நாள் வந்து உங்க எல்லார்ட்டும் வந்து சாப்பிட்டு
1: போறேன்.
0: சரி, இன்னைக்கு படித்ததில் பிடித்தது என்ன கொண்டு வந்திருக்கீங்க தோழிகள்கிட்ட பகிர்ந்துக்கிற?
1: அதாவது சார், இன்னைக்கு நான் வந்து படிச்ச புக்கு வந்து இன்று மகிழ்ச்சியான நாள், டாக்டர் கோ ராமநாதன் எம்டி எழுதுறது சார்.
0: சரி,
1: நல்ல நண்பர்கள் அப்படின்னு ஒரு சின்ன உள்ள தலைப்பு கொடுத்துருக்காங்க சார். படிக்கிற கேளுங்க சார்.
0: சொல்லுங்க.
1: நாம் ஏன் பிரச்சனைகளால் தவிக்கிறோம்? காரணம், நமக்கு அதை எப்படி எதிர்கொள்வது என்று அனுபவம் இல்லை, அல்லது அதற்கு சரியான வழிமுறை தெரிவதில்லை. இதற்கு என்ன செய்வது? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படிக்க வேண்டியது, அதுவும் வாழ்வியல் நூல்கள், அறிஞர்கள் உணர்ந்தவை போன்றவற்றை கற்கும் போது வாழ்க்கை அணுகும் ஆற்றல் தாக்க வந்துவிடும். கற்பதன் மூலம் நாம் பிறருக்கு சொல்ல முடியும், பிறருக்கு சொல்வதன் மூலம் நாம் கற்க முடியும். நாம் விரும்பிய போது வேண்டியவற்றை தருவது மட்டுமில்லாமல், நமக்கே தெரியாத பிரச்சனைகளை கூட ஒரு நூலை படிக்கும் போது அறிந்து சமாளிக்கலாம். நல்ல நூல்கள் நல்ல நண்பர்களை விட உயர்ந்தவை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க சார். நான் நிறைய புக்கு படிப்பேன் சார். இந்த புக்கு லைப்ரரியில எடுத்துட்டு வந்தேங்க சார்.
0: ஓ, சரிங்க.
1: இது மாதிரி கருத்தெல்லாம் நிறைய இருந்ததுன்னா எனக்கு பிடிக்குங்க சார் ரொம்ப.
0: சரி, இந்த கருத்தை நீங்க யாருக்கு குறிப்பா இவங்களுக்கு நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: எனக்காகவே நான் பகிர்ந்துக்கிறேங்க சார்.
0: நன்றி விஜயலட்சுமி. விஜயலட்சுமி சொன்னாங்க, ஒரு புத்தகம் வந்து நல்ல நண்பனுக்கு, நண்பனை விட மேல் அப்படின்னாங்க. அது உண்மையிலே சரியான ஒரு கருத்துங்க. ஏன்னா ஒரு புத்தகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பலதரப்பட்ட ஒரு அனுபவத்தை, பலதரப்பட்ட ஒரு கோணங்களில் ஒரு விஷயத்தில் அணுகிறதுக்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கும், ஒரு பார்வையை கொடுக்கும். நீங்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை இப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்க, இந்த விஷயத்தை இப்படி கூட பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கோணத்தை வந்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்து உங்களுக்குள்ளே உருவாக்கும். அதனால் தொடர்ந்து புத்தகத்தில் படிங்க, படித்து அதை குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம தோழிகளோட இந்த மகளிர் நேரத்துல பகிர்ந்துக்க வாங்க. இப்போ ஒரு வேளை
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026, August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
9: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
8: எலக்ட்ரோடெக் 2026.
10: கொடைப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: இது கோடை பண்பலை 100.5 நேரம் சரியாக 12:26 இணைப்பில் வரும் அடுத்த தொழில் வருக. வணக்கம். நல்லா இருக்கும். நீங்க யாரு?
1: எங்க வீட்டுல இருந்து அமுதா அண்ணா.
0: ஓ, கரூர் மாவட்டம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் தோழி, உங்க பேர் சொல்லுங்க. அமுதா.
1: எங்க வீடுங்கண்ணா? அமுதா.
0: அமுதா
1: டெய்லரா இருக்கண்ணா.
0: ஓ சரி, என்னென்னலாம் தப்பிங்க?
1: என்ன,
0: நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட்? எதெல்லாம் தப்பிங்க?
1: துண்டு எல்லாம் தப்பங்கண்ணா. துண்டு, ஸ்கிரீன் ஐட்டம் எல்லாமே தப்பங்கண்ணா.
0: சரி, வேற அதாவது லேடிஸ் ஐட்டம், ஜென்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எதுவும் தைக்க மாட்டீங்களா?
1: அது இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கிறேங்கண்ணா.
0: எத்தனை வருஷமா கத்துட்டு இருக்கீங்க அமுதா?
1: கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்கண்ணா.
0: ஓ, எனக்கு ஒரு பேண்ட் சட்டை தச்சு தர முடியுமா?
1: அது இப்ப பழகிட்டு இருக்கிறேங்கண்ணா. கண்டிப்பா தச்சு தரேங்கண்ணா.
0: சரி, நீங்க தச்சு அந்த தையல் இதை பழகினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் நீங்க கால் பண்ணுங்க. எனக்கு ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டும் தச்சு கொடுங்க.
1: சரிங்க.
0: சரிங்களா?
1: சரிங்க.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில படித்ததில் பிடித்தது நீங்க எதை படிச்சீங்க?
1: இது ஒரு பிரச்சனை வரீங்களா? சிந்தனை வரிகள்ங்களா?
0: சொல்லுங்க.
1: விடாமுயற்சி ஒரு செயல் வெற்றி பெற வேண்டும். விடாமுயற்சி மன உறுதி ஒன்று வெற்றி பெற வேண்டும். ஒரு நிமிடம் படித்தால் வாழ்க்கையில் மாற்றம் வெற்றி பெற வேண்டும். வேகத்தை விட விவேகம் மீண்டும் முயற்சி என்பது இருக்கும். அடுத்தவர்கள் பாதையில் பின்பற்றாதே, உன் பாதையில் கடைபிடி. தோல்வி அடையும் போது பல வழிகள் இருக்கும், அதனை விட வெற்றிகள் இருக்கும். உழைப்பை நம்பு. தவறான பாதையில் வேகத்தை

0: கிட செல்லும் போது சரியான பாதையில் மெதுவாக செல், வாழ்க்கையை புரிந்து கொள். இரு மடங்கு திறமையை விட ஒரு மடங்கு வேகம், மூன்று மடங்கு விட பெருமை, அவ்வளவுதான்.
1: அருமையா சொல்லிட்டீங்க அமுதா. இந்த வரிகள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்த வகையில உதவி பண்ணிருக்கு?
0: எனக்கு இந்த வரிகள் வந்து அடுத்தவர் பாதையை எப்பயுமே பின்பற்ற வேண்டாம்னா, நம்ம பாதையில நம்மளே போய் இது பின்பற்றலாம்.
1: சூப்பர் அமுதா, நல்ல ஒரு அருமையான கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. இப்போ நான் ஒரு புக்கை வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு நாவல். குணங்கி அப்படிங்கிறவங்க தான் இதோடைய ஆசிரியர். இவங்க எப்படி அப்படின்னா, வழக்கமான மொழிநடை இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது ஒரு கற்பனை கலந்து, துன்பம், பழைய விஷயங்கள், மனிதர்கள், அவங்களோட நினைவுகள், இது எல்லாமே கலந்து தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாவல் தான் இந்த பாளி அப்படிங்கிற இந்த நாவல். இந்த நாவலை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு படித்தோடனே உங்களுக்கு வந்து இது ஒரு உண்மையா அல்லது பொய்யா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட ஏற்படலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து, இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்க வச்சுங்களேன், இப்போ அதில் நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, இன்னும் 4 பேர் இருக்காங்களா, இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது எல்லாமே உன்னோட ஒன்று தொடர்புடைய மாதிரி இருக்கிற மாதிரி, அதற்குடைய ஒரு லிங்க் வச்சு அப்படி இந்த நாவலை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வழக்கமான மொழிநடையில் இருக்காது. இந்த நாவலை படித்தீங்கன்னா உங்களுக்கு உடனே புரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இந்த நாவலை படிக்கிறத விட நீங்கள் ஒரு அனுபவிக்கணும். சொல்லுவாங்களே ஒரு பழமொழி சொன்னால் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். அந்த மாதிரி இந்த பாளி அப்படிங்கிற நாவலை நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படின்னா தான் அது புரியும். எனக்கு இந்த பாளி அப்படிங்கிற நாவலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னே எனக்கு வந்து ஒரு டேரக்டர் ஞாபகத்துக்கு வந்தாருங்க, ஹாலிவுட் டேரக்டர் கிறிஸ்டபர் நோலன். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் வந்து எதுவுமே புரியாது. வெளிப்படையாக சொல்லணும்னா அவருடைய இன்ட்ரெஸ்டலர் படம் தான் நான் முத பார்த்தேன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவரோட எந்த படத்தையும் நான் பார்க்குறதே இல்லை, ஏன்னா எனக்கு அவருடைய படம் புரியவே இல்லை. அவர் மெமெண்டோ, டார்க் நைட், இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார், டன்கிர்க், டெனண்ட், ஓப்பன் ஹெய்மர், இப்படி நிறையா படம் எடுத்திருக்காரு. அந்த ஓப்பன் ஹெய்மர் படம் வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து, சரி 2024 ஆஸ்கர் அவார்டு கூட அவர் வாங்கினார். சிறந்த இயக்குநருக்கான ஆஸ்கர் அவார்டு வாங்கினார். இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கி எனக்கு பிரச்சனை, எனக்கு புரியுற மாதிரி ஒரு படம் எடுக்கலை.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங்
1: 1978
2: சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
5: 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
4: எலக்ட்ரோடெக் 2026.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
0: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கொடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: இதயம் சொல்லும் லேப்டாப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். நண்பகல் 12:36. இனிப்பில் வரும் அடுத்த துளி வருக. வணக்கம்.
10: வணக்கம் சார்.
9: வணக்கம், யாரு?
10: தேனி மாவட்டம் சின்னமூர் சொக்கநாதத்துல இருந்து பொண்ணுத்தாய் பேசுறேன் சார்.
9: பொண்ணுத்தாயமா, என்ன பண்றீங்க?
10: வீட்டுல இருக்கீங்க சார்.
9: ஆ சரி, அப்போ நீங்க வீட்டு அதாவது குடும்ப தலைவன் பெருமையா சொல்லுங்க.
10: எங்க வீட்டுக்காரர் பேர் சின்னாத்தேவர்.
9: ஆ சின்ன
10: சின்னாத்தேவர்.
9: ஓ சரி, அவர் என்ன பண்றாரு?
10: என் பேர் பொண்ணுத்தாய், பிள்ளை 3 ஒம்பளை பிள்ளைங்க சார்.
9: என்ன சொல்லி தருவீங்க புனித்தாயமா? உங்க காலங்கள்ல இருந்த விஷயங்கள், சமையல், ஏதாவது ஒரு நுணுக்கங்கள் ஏதாவது சொல்லி தருவீங்களா உங்களுக்கு?
10: என்னங்க என்ன சொல்றீங்க சார்?
9: உங்க பேரம்பேத்திக்கு உங்களுடைய காலங்களில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தருவீங்களா, சொல்லி தர்றீங்களா அப்படின்னு கேட்குறேன்.
10: எங்கள் பேரன் பேட்டியெல்லாம் படிப்பை தவிர மற்றது படிக்காதுங்க சார். புத்தக புழுவாகத்தே இருக்குங்க.
9: சரி சரி, இப்போ நீங்கள் புத்தக புழுவாக என்னத்தை படிச்சுட்டு வந்திருக்கீங்க, என்னத்தை நீங்கள் தோழியோட பகிர்ந்துக்க போகிறீங்க?
10: வாழ்வில் உயர சுவாமி விவேகானந்தர்.
9: இது என்ன புத்தகம் அப்படி தெரிஞ்சுக்கலாமா பொண்ணுத்தாயமா?
10: அதே சார், வாழ்வில் உயர சுவாமி விவேகானந்தர், ஆசிரியர் வந்து சேவர்மன்.
9: சொல்லுங்க.
10: உன்னை நீயே

0: பலமில்லாதவன் என்று நினைத்தால் அதுவே மிகப்பெரிய பாவம். நீயே எதையும் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உடையவன். நீ எதையும் சாதிக்க வல்லவன் என்று நீ குருதியுடன் இருந்தால் உன்னிடம் பாம்பின் விஷம் கூட சக்திக்காமல் போய்விடும். சுயநலம் என்பது தூர எரிந்துவிட்டு பொது நலத்துடன் சேவை செய்யுங்கள். தேச முன்னேற்றம் என்னும் தேச சக்கரத்தை கிளப்புவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள். நம் நாடு வீரர்களை வேண்டி நிற்கிறது. வீரர்களாக திகழுங்கள். தன்னம்பிக்கை கொண்டிருந்த ஒரு சிலரது வரலாறே உலக சரித்திரம் படிக்கிறது.
1: சரி, நம்ம பலவீனமா நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க புண்ணுதாயமா?
0: எதுலயும் நம்ம தைரியமா பேசணும்.
1: சரி, நீங்க ஒரு உங்க முடி திடீர்னு ஒரு பெரிய சிங்கம் வந்துருது, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? தைரியமா அதை எதிர்கொள்ளலாமா இல்ல தெரிச்சு ஓடிடலாமா?
0: அதெல்லாம் முடிய மாட்டோம் நம்மளால.
1: சரி, நன்றி புண்ணுதாயமா.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இது கோடை பண்பலை. நாங்கள் வெறும் 100 இல்லைங்க, அதுக்கும் மேலே 100.5. அடுத்ததாக உங்களுக்கு வந்து தீண்டப்படாத முத்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சுகிர்தாரணி தான் இதோட ஆசிரியர். சுகிர்தாரணி பார்த்திங்கன்னா பொதுவாகவே பெண்ணியம், சாதி அடக்குமுறை, சமூக கொடுமைகளுக்கு எதிராக அவங்க எழுதக்கூடியவங்க. அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்பவே ஃபயராக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. இந்த தீண்டப்படாத முத்தம் அப்படிங்கிற புத்தகம் வந்து ஒரு காதல் கவிதை நூல் மட்டும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இதில் வந்து ஒரு பொண்ணு அவளுக்கு தேவையான ஒரு தொடுதல், முத்தம், காதல், இதெல்லாம் சாதியும் சமூகமும் எப்படி அதை கட்டமைக்குது, அவங்க எப்படி அதில் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு எதிரான தன்னுடைய குரலை வந்து ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக அவங்க பதிவு பண்ணுறாங்க சுகிர்தாரணி. இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா மனிதனுடைய இயல்பில் பார்த்திங்கன்னா இயற்கை காரணின்னு ஒன்று இருக்குது, சமூக காரணின்னு ஒன்று இருக்குது. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சமூக காரணி, இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம், இந்த சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது கிடைக்கணும், இது கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு பொண்ணோட இயற்கையான காரணிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க சுகிர்தாரணி. இது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய தேவை ஒன்று இருக்கும், ஆனால் இந்த சமூகமும் சாதியும் அதை வந்து இதில் நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ளே பெண்களை கொண்டு வரதை வந்து இவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்த புத்தகத்தை படிக்கும் போது உண்மையிலே தந்தை பெரியாரோட வெளிப்பாடாக நான் இவங்களை பார்க்குறேன். ரொம்பவே ஒரு ஆழமான, ஒரு அழுத்தமான கருத்துக்களை நிறையவே இந்த புத்தகத்தில் பகிர்ந்திருக்காங்க. இது வெறும் ஒரு காதல் புத்தகம், கவிதை புத்தகம் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. சாதி, பெண்ணுடல், சமூக அதிகாரம், இதற்கு எதிராக எல்லாரும் ஒன்று திரண்டு போராடினா கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்தை இவங்க இந்த புத்தகத்தில் முன்வைக்கிறாங்க.

0: கோடை பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா பேசுறேன். 100.5 கோடை பண்பலைய கேட்டுக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க.
1: என் உலகம் உன்னை சுற்றுது.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: கொடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கொடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர்.

0: வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை நீலவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக் பேசுறேன். வித்தியாச வித்தியாசமான சைபர் கிரைம்ஸ், அதுல இருந்து எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து என்னென்ன கிரைம்ஸ் நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து என்னன்னா, நம்ம அந்த கிரைம்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கிறத இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது இஎஃப்ஐஆர் சிஸ்டம் வந்து சைபர் குற்றங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இது வந்து ஃபாஸ்டா நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. ஏன்னா இப்ப பாத்தோம்னா சைபர் குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனா வந்து நடவடிக்கை எடுக்கிறது வந்து எங்க எப்படி படுக்கிறது என்னன்னு தெரியாம வந்து அதனால பாதிக்கப்பட்டவங்க வந்து அலைக்கழிக்கப்படுறாங்க. இஎஃப்ஐஆர் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி இருக்கிறத வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. சைபர் குற்றங்கள் குறித்த புகார்கள் வந்து 1930 அந்த உதவி எண் அல்லது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்ல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்றது வந்து ப்ரிலிமினரி என்கொயரி ஆரம்ப கட்ட விசாரணைக்கு பிறகே வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டது. இப்போ வந்து இந்த என்சிஆர்பியும் சிசிடிஎன்எஸும் வந்து ஒருங்கிணைந்து வந்து இஎஃப்ஐஆர் வந்து நேரடியா வந்து நம்ம நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும் போதே கொடுத்துடுவாங்க. அது வந்து அந்த இஎஃப்ஐஆர் வந்து எந்தெந்த அந்த கன்சர்ன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் எது வருதோ அந்த சைபர் கிரைம் பிரிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள சைபர் கிரைம் வந்து விரிவான விசாரணையை நடத்தி அந்த எஃப்ஐஆரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுமக்களுக்கு அலைக்கழிப்பு வந்து குறைவதுடன் நடவடிக்கை வந்து உடனுக்குடன் துவங்கும். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா ஃபாஸ்டா வந்து அது டிஸ்போசல் இருக்கணுங்கிறக்காகவே அது உண்மையா பொய்யா எப்படி இது பண்றது அது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த இஎஃப்ஐஆர் நடைமுறை வந்து மாதிரி சைபர் கிரைம் குற்றங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்கள் வந்து அலைகழிக்கப்படுறது எங்க போடுதுன்னு தெரியாம இல்லாம இருக்கிறதுக்காக இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இஎஃப்ஐஆர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்க்கு போறதுனால நான் அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். கேசஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஃபாஸ்டா வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட தகவல்கள் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி கோடை எஃப்எம். உங்கள் வாக்கி டாக்
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: நேரில் இன்னைக்கு மாலை 3 மணிக்கு வர காத்திருக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி வந்து மதுரை வில்லாபுரம் ஷக்கிலாமேரி வளர்ப்பு பிராணிகள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதி அமைச்சிருக்காங்க. மறந்துடாமல் கேளுங்க, இன்னைக்கு 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி. சரி தொழில்களே, இதுவரை படித்ததில் பிடித்ததை பகிர்ந்தோம், பகிர்ந்ததை பகுத்தறிவோடு பார்ப்போம், நமக்கு பொருந்துமாயின் வாழ்வில் பயன்படுத்துவோம் என்கிற விண்ணப்பத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பண்பலை 100.5 தோழன் சித்தார்த்தன்.

0: தொடர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: வணக்கம் நேர்களே.

நேர்களின் கடித வழி விருப்ப கணங்கள் அரங்கேறும் நிகழ்ச்சியை கொடி பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவையில் முதல் பாடல் சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தேனி காமச்சிபுரம் மாடசாமி ராஜம்மாள் பிரியதர்ஷன் ருத்ரவி தமிழ்மணி. 1964 வெளிவந்த படம் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் மாலையின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி.

நேரம் பிற்பகல் 1:07 கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி எங்கள் வீட்டு மகாலட்சுமி படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க கரூர் மேட்டு மகாதானபுரம், சந்திரசேகர், சாந்தி, நந்தன், காஸ்ட்ரோ. 1957 வெளிவந்த படம். மாஸ்டர் வேணுவின் இசையில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் எஸ் சி கிருஷ்ணன், ஜிக்கி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345. நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026, August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
7: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
6: எலக்ட்ரோடெக் 2026.
8: நேரம் பிற்பகல் 1:12. குடிப்பண்பலையின் நெஞ்சில் நிறைந்த வெயில், இனி சக்கரவர்த்தி திருமகள் படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ராமேஸ்வரம், ஷியாத், மெகனா. 1957 வெளிவந்த படம். ஜி ராமநாதன் இசையில் கூமா பாலசுப்ரமணியம் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் சீர்காழி S. கோவிந்தராஜன், P. லீலா.

0: கொடைப்பண்பலை நூறுபுலி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நேரம் 1:17. இது உங்கள் கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. இனி ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தாராபுரம் சின்னக்கடை வீதி, இளங்கோவன், சிவப்பிரகாசம், காளிமுத்து, வள்ளி நாயகம், அப்துல் காசிம். 1965 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
8: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
9: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
8: எலக்ட்ரோடெக் 2026.
10: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
11: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
12: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நேரம் 1:23. இசைமொழி பேசும் உங்கள் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை. இனி மங்கையர் திலகம் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா திரு, ஆரோக்கியசாமி, சுப்பராஜ், சாந்தகுமாரி, புஷ்பராணி, ஜோஸ்பின் மேரி, ஆரோக்கிய மேரி, அந்தோனி குரூஸ். 1955 வெளிவந்த படம். எஸ் தட்சிணாமூர்த்தியின் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் ஜிக்கி.

நெஞ்சில் நிறைந்தவியல் இனி தவ புதல்வன் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மதுரை தித்தூர் துரையப்பா பூங்குழலி பத்மஸ்ரீ ஹிமாஸ்ரீ சக்திவேல். 1972 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜன்.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய இசை மலரும் இன்பச்சோலை, பாட்டுக்கள் பல தரும் பண்பலையின் பாசவலை, தமிழிசையால் இனிமை தரும் வானொலி கலை, வானில் வசந்தம் பாடி வரும் அலை, பழைய புதிய பாடல்களின் தங்கப் பேழை, இதயத்தை இசையால் மயக்கும் தேனலை, கோடை பண்பலை 100.5.
4: என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன்.
0: நம் மக்களை நாடி நானும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி எதிர்காலம் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி கயத்தார் காந்தி மணி மருது முனியசாமி மகேஸ்வரி தங்கமாரி. 1970 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
4: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
5: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
4: எலக்ட்ரோடெக் 2026.

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி போன் கேன்சர் பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். போன் டியூமர்ஸ் அப்படின்றது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் வரும். ஒரு 9 வயசுலேருந்து 25-26 வரை வயசுக்குள்ளே தான் இந்த போன் கேன்சர்ஸ்லாம் வரும். ரொம்ப இள வயசில் வர கேன்சர்ன்றதுனால ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசில் தான் போன் வந்து வளர்ச்சி அடையும். நம்ம வளர்கிறோம் இல்லையா, எல்லோரும் வளரும்போது அந்த டைமில் தான் ஹைட்டு வளரும், போன்ஸும் வளரும். போன்ஸோடைய கார்ட்லேஜ் ப்ளஸ் ரெகுலர் போன் ஃபார்மேஷன் இருக்கிற டைமில் டக்குன்னு என்னாவும் ஏதாவது ஒரு இடத்துல அது அளவுக்கு மீறி அதிகமாக வளர ஆரம்பித்தோடனே அது கேன்சராக மாறும். மெயின் எங்கே வரும்னா, முட்டிக்கு சார்ந்த பகுதிகளில் வரும். இந்த மாதிரி சின்ன பசங்க வந்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன ஏதாவது அடிபட்டாலும் உடனே கால் உடையிற அளவுக்கு வலிக்கும். ஸோ இது எப்போவுமே சும்மா விளாண்டுட்டு இருந்தா சார், திடீர்னு பார்த்தா வீக்கம் ஆயிடுச்சு, வீக்கம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா நமக்கு டியூமர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த போன் டியூமர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு பெக்குலரான டியூமர். சின்ன வயசுலேயும் எல்லா கேன்சரும் வயசானவங்களுக்கு வரும், பட் இந்த கேன்சர் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்காக நுரையீரலுக்கு பரவும் அது. ஸோ போன் கேன்சர் இருக்கிறவங்க, சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு இல்லை உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு சின்ன வயசில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு காலில் ஒரு வீக்கம் இருக்குது, திடீர்னு நடந்தால் அந்த காலே வீங்கிக்குது, ஒரு சின்ன மூமெண்ட் பண்ணாலும் பயங்கரமாக வலிக்குது, இருமல் சளி இருக்குது அப்படின்னா அது போன் டியூமருக்கான அறிகுறி. நிறைய பேர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தடுக்கி விழுந்திருப்பான், அதனால தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிருவாங்க. ப்ளஸ் அந்த குழந்தைக்கும் இல்லை அந்த பையனுக்கும் சொல்கிறதுக்கு தெரியாது. இதனாலேயே போன் டியூமர்ஸ் வந்துட்டு எங்ககிட்ட வரும்போது போனில் மட்டும் இல்லாமல் நுரையீரலில் ஃபுல்லாக பரவி வராங்க. ஸோ உங்கள் பையனோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ அளவுக்கு மீறி வலி, பார்க்குறதுக்கு ரொம்ப வீக்கம் இருக்காது பட் அளவுக்கு மீறி வலி இருந்துச்சுன்னா உங்கள் மனசில் எப்போவுமே போன் டியூமருக்கான அந்த சான்ஸ் இருக்குன்றது நீங்கள் யோசிக்கணும். போன் கேன்சரை மேனேஜ் பண்ணுறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட், எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டல்லையும் தனி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் நுரையீரல் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, கீமோதெரப்பி கொடுக்குற டாக்டரும் இருப்பாங்க, ரேடியேஷன் கொடுக்குற டாக்டர் இருப்பாங்க, ப்ளஸ் இந்த போன் கட்டி அறுவை சிகிச்சை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. போன் டியூமர் ஆப்ரேஷன் பண்ணுறது எப்போவுமே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். பட் இன்றைக்கி சமீப காலத்தில் போனில் இருக்கிற கேன்சருக்கு டைரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணவே கூடாது, ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணணும். இன்னமும் நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் டைரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணி எங்ககிட்ட வராங்க, அவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கிறது இல்லை. ஸோ போன் டியூமர்னு வந்துச்சுன்னா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த ஒரு மெசேஜ் இந்த பேச்சில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது.
2: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வினா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: நேரம் பிற்பகல் 1:44.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: இது உங்கள் கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை 5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருவாரூர் நன்னிலம், நாராயணன், நிலானி, வெண்பா, ஆதிரா, இனியா. 1960 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசிலா.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேரம் 1:48 கொடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில் இனி பூவா தலையா படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருச்சி கூன்ராக்கம்பட்டி குண்டுமணி பிச்சைமணி. 1969 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சௌந்தரராஜன், சீர்காழி S கோவிந்தராஜன்.
4: பூவா தலையா போட்டா தெரியும் நீ.

நிகழ்ச்சியிலேயே குரத்தி மகன் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் மேற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா. 1972 வெளிவந்த படம். கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை நாளை பிற்பகல் 1 மணிக்கு. நேர்களின் நெஞ்சம் நிறைத்த பாடல்களை தந்த மகிழ்வோடு விடைபெறுகின்றேன். மீனா, நன்றி, வணக்கம் நேர்களே.

0: பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். நம் பண்பலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேயர்களுக்காகவும் பண்பலையில் வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்து நேயர்களின் கருத்துக்களை எழுதி அனுப்பி முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்காகவும் வலம் வரும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாரு. அவர் எந்த நிகழ்ச்சியில வாகை சூடினாரு அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டலாம். அவர் யாரு அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் அவங்க தான். வணக்கம்.
2: வணக்கங்க. வானொலி என்னும் 3 எழுத்தில் தொடங்கி பண்பலை என்னும் 4 எழுத்தில் நம்மிடம் வந்து நேயர்கள் என்னும் 5 எழுத்தில் உயிரில் கலந்து இன்னொரு இதயமாக திகழ்கின்றது. கோடை பண்பலைக்கு இனிய வணக்கம். உங்களுக்கும் வணக்கம்.
1: உங்களுக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோங்க.
1: எப்படி இருக்கு நம்ம பண்பலை அரங்கத்துல நேரலை நிகழ்ச்சியில அமர்ந்திருக்கிறது?
2: இது நினைச்சே பாக்கலைங்க, இந்த மாதிரி என்னை முத்தான நேரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க
1: சரி
2: அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அழைப்பு வந்துச்சு. அம்மா அவங்க வந்து நீங்க முத்தான நேரா தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்குங்க.
1: அதுக்கப்புறம் எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தீங்களா?
2: ஆமாங்க. 17ஆம் தேதி வந்து அந்த நிகழ்ச்சிங்க, ஜூலை மாதம். வானவியலுக்கு வந்து பணிவு அப்படின்ற தலைப்பில் அனுப்பி தருதாங்க, அந்த நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருக்காங்க.
1: சரி, இப்போ எப்படி இருக்கு, எப்படி உணர்றீங்க?
2: இப்போ எப்படி இருக்கேன்னா, எப்படின்னா இங்கே உட்காந்துருக்கிறது கனவா நினைவா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு.
1: கனவா நினைவா அப்படின்னு இருக்கு.
2: ஆமாங்க, இது வந்து உண்மைதானா நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரே ஃபீலிங்ஸ் சார்.
1: சரி, இந்த 1 மணி நேரமும் உங்களுக்கான நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பாடல் கேட்கலாம், உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் சரிங்களா? உங்களோட விருப்ப பாடலையும் நீங்கள் தயாராக கொண்டு வந்திருப்பீங்க. எத்தனை வருஷமா நம்ம பண்பலை கேட்குறீங்க?
2: 17 வருஷமா கேட்டுட்டு.
1: 17 ஆண்டுகளா? முதல் முறையாக எந்த நிகழ்ச்சி கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா?
2: ஆனால் வந்து இது முன்னாடி வந்து தொட்டு தொட்டு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருந்ததுங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம்.
1: சரி,
2: அப்போதே இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நிகழ்ச்சியில் அப்போ கலந்துருக்கீங்களா நீங்கள்?
2: அப்போதைக்கு வந்து கலந்துக்கலைங்க,
1: கேட்கறதோட
2: அவ்வளோதாங்க. ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டுட்டு இருப்போம், அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்து கேட்டுட்டு இருப்போம், அவ்வளோதாங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டது அப்படின்னு சொன்னால் 2023 இருந்து தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: 23ல எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க?
2: நான் வந்து வானவியல் நிகழ்ச்சியில் தாங்க ஃபர்ஸ்ட் பேசினேன். ஒரு மருத்துவ வானவில்னு சொல்லிட்டு இவங்க பௌசியா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போதைக்கு பேசுனீங்க.
1: அப்போ பேசுனீங்க, நல்லா எல்லாமே நினைவில் வச்சிருக்கிறீங்க.
2: ஆமாங்க.
1: சரி, எந்த நிகழ்ச்சி நம்ம பண்பலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு பிடிச்சது வானவில் வண்ணத்துரிகை. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு வரும் இல்லைங்களா,
1: வியத்தகு இந்தியா
2: அந்த நிகழ்ச்சி படிக்கங்க. திங்கட்கிழமை காலையில் வரக்கூடிய நேற்றைய நிமிடங்கள் அந்த நிகழ்ச்சியும் ரொம்ப விரும்பி கேட்பீங்க. வரலாற்று தகவல்கள் வருங்க, பொது அறிவு தகவல்கள் நிறைய கேட்போம். அதே மாதிரி வண்ணத்துரிகையில் பார்த்தீங்கன்னா பண்பலை கழகம்
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேக்குற நேரம். எந்த பாட்டு நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் கேக்கலாம்?
2: இப்ப கொடைக்கானல் வந்திருக்கேன். ஆனா வந்து இந்த ஜவான் படத்துல இருந்து வந்த இடம் ஏற்காடு.

0: அப்படின்ற பாடல கொடுங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு சூழல் அதை விட
1: இயற்கை சூழல் அதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னும் வச்சுக்கலாம். சரி, கொடைக்கானலுக்கு பாட்டு இல்ல, அதனால இந்த பாட்டு கேட்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாமா?
0: ஆமாங்க,
1: சரி பாடல் கேட்கலாம். இப்ப கோடை பண்பலை 100.5.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட்

0: www.mahindra.org.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேரம் 2:10, கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் அவர்கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், நீங்கள் எந்த நிகழ்ச்சியில் வாகை சுடுனீங்க?
4: நான் வந்து முத்தான நேயராக தேர்ந்தெடுத்தேன்.
3: முத்தான நேயரா,
4: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில்.
3: ம், சரி. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் கடிதம் எழுதுகிற பழக்கம் உங்ககிட்ட இருக்குது?
4: ஒரு 5-6 ஆண்டுகளாக இருக்குங்க.
3: 5-6 ஆண்டுகளாக. முதல் முறையாக எந்த நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதுனீங்க?
4: வந்து வானவில் தாங்க நிகழ்ச்சி.
3: வானவில் நிகழ்ச்சிக்கு தான் எழுதிருக்கீங்க. சரி, என்னைக்காவது நீங்கள் கடிதம் எழுதிட்டு இருக்கப்ப வீட்டில் இருக்கிறவங்க யாராவது தொந்தரவு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? என்ன, நீ எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்க
4: அப்படின்னு? வந்து ரூம் தனியாக இருக்குங்க.
3: சரி,
4: அந்த ரூமில் வந்து நான் மட்டும் தான் இருப்பேன். அங்கே வந்து என்னென்ன வேணுமோ எனக்காக மட்டும் எல்லாமே இருக்கும். யாரும் வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க.
3: பண்ண மாட்டாங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லிடுவீங்களா, நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்க போகிறேன், என்னை வந்து யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு?
4: வரவும் மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் வந்து கேட்டுட்டு தான் வருவாங்க.
3: கேட்டுட்டு வருவாங்க.
4: ஆமாங்க.
3: சரி, இந்த கடிதம் எழுதுகிற பழக்கம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
4: பண்பலையை கேட்டு தான் வந்ததுங்க.
3: பண்பலை கேட்டு தான்.
4: இதுக்கு முன்னாடி கடிதம்னு அப்படின்லாம் எழுதுனது கிடையாது. இந்த பண்பலை கேட்ட பின்னாடி தான் கடிதங்கள் எழுதணும் அப்படின்றதெல்லாம் வந்ததுங்க.
3: இல்லை, யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா இந்த மாதிரி கோடை பண்பலையில் வர நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு கடிதம் எழுதுனா உங்களோட பேரும் வரும் நிகழ்ச்சியில், அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட?
4: எங்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னவங்க வந்து மனவை சந்திரசேகர் அப்படின்றவர் வந்து ஒருத்தர் சொன்னாருங்க.
3: சரி,
4: இந்த மாதிரி நீங்கள் நிகழ்ச்சியில் எழுதி அனுப்புங்க, உங்களுக்கு வந்து முத்தான நேராக தேர்ந்தெடுப்பாங்க, நிகழ்ச்சி கூப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த அவர் சொன்னதுக்கு பின்னாடி இந்த மாதிரி அனுப்பிச்சேன். அவரும் சில இது வந்து எனக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரிலாம் எழுதி அனுப்புங்க, நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாருங்க.
3: சரி, இப்போ வென்றார் வந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்பலையிலேருந்து அழைப்பு வந்திருக்கோம். அது யார்கிட்ட முதல்ல சொன்னீங்க நீங்கள்?
4: அவர்கிட்ட தான் சொன்னீங்க.
3: அவர்கிட்ட தான் சொன்னீங்க?
4: மனவை
3: வீட்டில் அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் சொல்லலையா?
4: அவங்கள்ட்ட சொன்னீங்க, அதுக்கு பின்னாடி தான் சொன்னீங்க.
3: அதுக்கப்புறமா தான் என்ன சொன்னார்?
4: அவர் வந்து ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும், கலந்துட்டு வாங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்க.
3: அப்படிலாம் சொன்னாரு. இப்போ யாரா கேட்டுட்டு இருப்பா நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கதை? நீங்க சொல்லிட்டு வந்திருப்பீங்களே பக்கத்து வீடு எடுத்து
4: வீட்டுல எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நேயர்கள் கேட்குறாங்க. அந்த மாதிரி இந்த புலியூர் மனோகரன், கலைச்செல்வி அப்படின்றவங்க கரூர்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க.
3: சரி,
4: இது மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுடைய பேர்லாம் இப்போ திடீர்னு வரலீங்க, ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்க, அவங்களும் கேட்டு.
3: இருந்தாலும் கேட்டுட்டு இருக்க நம்ம கூடிய சொந்தங்கள் எல்லாமே வந்து கோச்சுக்க போறாங்க. இந்நேரத்தில் வந்து பேர்லாம் சொல்லணும், பேர்லாம் சொல்ல வரல அப்படின்னு சொல்லி கோபாலகிருஷ்ணன் சொல்றாரே
4: அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. அவங்களுக்கு பேர் சொல்லாதவங்களுக்கும் சேர்த்தே சொல்றேன், எல்லா பேர்த்துக்குமே நன்றின்னு சொல்ல.
3: எல்லாருக்குமே நன்றி. ஆமா, பண்பலை கேட்டுட்டு இருக்க எல்லா நேர்களுக்காகவுமே இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்றாரு. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லுங்க.
4: இருக்காங்க, நான் 3 பேர் தான் இருக்கோங்க.
3: அவங்க பேர்லாம்?
4: அம்மா பேர் வந்து அமுதாங்க, அப்பா பேர் வீரமலைங்க.
3: என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க?
4: எல்லாமே விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருக்கோம்.
3: நீங்களும் விவசாயம் தான்?
4: விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருக்கோம்.
3: எப்படி போயிட்டு இருக்கு விவசாயம்?
4: விவசாயம் ஓரளவுக்கு நல்லதாங்க போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து என்னங்க, அதிகமும் மழை இல்லை, அதுதான் ஒரு குறையா இருக்கு.
3: கூடிய விரைவில் வந்து மழையை எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
4: ஆமாங்க.
3: சரி, இந்த நேரத்தில் அடுத்த பாடல் உங்களோட விருப்பத்தில் என்ன பாட்டு கேட்கலாம்?
4: வந்து அடுத்து அம்மாவுக்காக ஒரு பாட்டு கேட்குறீங்க, முப்பொழுதும் முன் கற்பனைகள் அப்படின்ற படத்திலிருந்து கண்கள் நீயே, அந்த பாடல் கொடுத்துருங்க.
3: சரி, அம்மாவுக்காகன்னு சொல்லிட்டீங்க, அப்போ அம்மாவுக்காக 2 வரி பாடினா தானே நல்லா இருக்கும். பாடுங்க.
4: பாட்டு வரலைங்க.
3: சரி, இப்போ பண்பலையில் பாடல் வருது, கேட்கலாம்.
4: ஆ, சரி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங்

0: காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: நேரம் 2:20, கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், விவசாயம் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, உங்களோட பொழுதுபோக்கலாம்?
2: என்னோட பொழுதுபோக்கலாம் பண்பலை கேட்குறதாங்க.
1: பண்பலை கேட்குறது தான்.
2: ஆமாங்க,
1: எல்லா
2: வேலையில் கரெக்டாக இருக்கும். அதை தவிர இடையில வந்து பண்பலை கேட்போம்.
1: எத்தனை மணிலேருந்து கேட்பீங்க?
2: காலையில் நான் 6 மணிக்கே போட்டுருவாங்க. 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கூட ஒவ்வொரு நாள் தூங்கிடுவேன். தூங்கின பின்னாடியும் கூட ரெடியாக போயிட்டே இருக்கும். அப்புறம் எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம். அந்த மாதிரிலாங்க.
1: சரி, நாள்தோறுமே வந்து இந்த நிகழ்ச்சி நான் கேட்காம இருக்க மாட்டேன் அப்படின்னா எந்த நிகழ்ச்சியை சொல்லுவீங்க?
2: எனக்கு 10 மணி ப்ரோக்ராம் நல்லா பிடிக்குங்க.
1: நேற்றைய நிமிடங்கள்,
2: நேற்றைய கவிதையும் காணம், அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பிடிக்குங்க.
1: அந்த நிகழ்ச்சி எப்பவுமே தொடர்ந்து கேட்பீங்க?
2: வியத்தகு இந்தியாலாம் ரொம்ப பிடிக்குங்க. அதில் வந்து வார வாரம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பதில் அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. என்னோட பேர் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
1: சரி, என்னைக்காவது அந்த 10 மணி நிகழ்ச்சி கேட்க முடியாத தருணங்களில் எப்படி
2: யார்ட்டாவது கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க?
1: நேயர்கள்ட்ட
2: கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க.
1: கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிருவீங்க. இது வந்து ஒரு பழக்கமாகவே இருக்கா உங்களுக்கு?
2: எனக்கு வந்து அந்த பொதறிவு தகவல் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவேன்.
1: சரி, உங்களுக்கு கேட்டதுலேயே அந்த நேற்றைய நிமிடங்களில் ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னா
2: வந்து எட்டப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம எட்டப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதில் வந்து நிறைய பேரை பற்றி சொல்லியிருப்பார். எட்டப்பன்லாம் எங்கெங்கே இருந்தாங்க, எத்தனை இடங்களில் இருக்காங்க, அது எட்டப்பன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அது என்ன கேட்டிருக்கீங்க? சொல்லிருக்கீங்களா?
1: இப்போ வந்து டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க, இப்போ வந்து ஃபோனில் எல்லாருமே வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுறாங்க, அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுறாங்க. இப்போவும் இந்த கடிதம் எழுதுகிற பழக்கம் இருக்கே அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் இந்த கடிதம் எழுதும்போது உங்களுக்கு தோணியிருக்கா?
2: அப்படிலாம் தோணது இல்லைங்க.
1: தோணது இல்லை.
2: அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கலை தாங்க. அதாவது நம்ம கடிதம் அப்படின்றது இன்னைக்கு வந்தது இல்லை, முன்னாடியே வந்தது தான். நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாமே அந்த மாதிரி தானே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தானேங்க டெக்னாலஜி வந்தது. ஆனால் அது ஒரு கலை தான்.
1: கலை தான். நாம எப்படி வந்து நம்மளுக்கு படிக்கிறது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும், அந்த மாதிரி நம்ம எழுத எழுத நிறைய கத்துக்கலாம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம். சரி, அடுத்த பாட்டு உங்களோட விருப்பத்தில் என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு புலி வருது அப்படின்ற படத்துலேருந்து கனவா நிஜமா அந்த பாட்டில் கொடுத்துருங்க.
1: இது கனவா நிஜமானு கேட்குறீங்களா இல்லை பாட்டை தானா?
2: பாட்டை கனவா நிஜமா
1: கேக்குறீங்களா?
2: இருக்குங்க.
1: சரி, சந்தேகமே வேணா. சரி, பாட்டு கேட்போம்.

0: நேரம் 2:28, கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் அவங்கக்கிட்ட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், பொதுவாக வாரத்துக்கு எத்தனை கடிதங்கள் நம்ம பண்பலைக்கு எழுதுவீங்க?
1: வாரத்துக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்குனாவது எப்படின் போட்டுருவீங்க?
0: எப்படியாவது ஒரு நிகழ்ச்சிக்கு.
1: வானவில், வண்ணத்துரிகை,
0: சரி,
1: அப்புறம் நைட்டு 9 கொடைத்தென்றல், இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் போட்டுருவோம்.
0: சரி, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து வானவில் நிகழ்ச்சி கேட்குறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் கருத்துக்கள்லாம் எழுதணும் அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்கள் அதை எல்லாத்தையும் தீர்மானிப்பீங்க?
1: நிகழ்ச்சி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கவங்க கேட்டுட்டு இருக்கும் பொழுது கடைசியில் வந்து அவங்க சொல்லக்கூடிய தீர்வு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்டுட்டு நம்ம அதிலிருந்து எழுதலாம்.
0: இது இதெல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிருவீங்க. அன்னைக்கே எழுதிருவீங்களா கடிதம்?
1: எழுதுனா தான் கரெக்டாக இருக்குங்க, இல்லாட்டினா நம்ம சில நேரங்களில் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிகழ்ச்சி கேட்டுட்டோம்னா அன்னைக்கு காலையில இருந்து நைட்டுக்குள்ள அதை எழுதிடலாம்.
0: சரி, பொதுவாக மறதி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து எல்லா மனிதர்களுக்குமே கண்டிப்பாக இருக்கும். என்னைக்காவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி கேட்டு நீங்கள் கடிதம்லாம் எழுதியிருப்பீங்க, உங்களோட கருத்துக்கள்லாம் எழுதியிருப்பீங்க, அந்த கடிதத்தை வந்து நீங்கள் போஸ்ட்டும் பண்ணியிருப்பீங்க. போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஞாபகம் வந்திருக்கும், ஐயோ இந்த கருத்தை நம்ம எழுதாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா?
1: இல்லை, அப்படிலாம் இல்லைங்க.
0: அப்படிலாம் இல்லை, என்ன நினைக்கிறீங்களோ
1: நினைக்கிறனோ அதை அப்படி எழுதிடுவோம்.
0: அதை அப்படியே வந்து தாளில் கொட்டிடணும், கண்டிப்பாக கொட்டிடணும் அப்படின்றீங்களா? சரி, முத்தான நேயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் வந்திருக்கும்ல, அந்த தருணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை முத்தான நேயராக எடுப்பாங்களா அப்படின்றது, ரொம்ப டவுட்டாக இருந்தது. அப்புறமா
0: எதனால உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு?
1: டெய்லி அனுப்பிச்சிட்டே இருந்தோம்,
0: சரி,
1: சில நேரங்களில் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சரி நம்மளே எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, நிறைய நேயர்கள் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது.
0: சரி,
1: நமக்கும் ஒரு நாள் பேர் வரும், நம்மளும் வந்து அதை முயற்சி

0: வச்சு பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு இருந்தா என்னோட பேர் ஒரு நாள் வந்தது.
1: பேர் வருதோ வரலையோ நாம எழுதிக்கிட்டே இருப்போம், என்னைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். அப்படியா? சரி, அந்த உங்களோட பேரை வந்து நம்ம பண்பலையில சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு வந்து முத்தான நேயரா வந்து வடமதுரை கோபாலகிருஷ்ணன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தகவலை வீட்டில் நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி என்னைய வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க பண்பலையில இப்போ சொன்னாங்க அப்படின்னு யார்கிட்டயாவது சொன்னீங்களா?
0: இல்லை, அம்மாட்ட சொல்லியிருக்கேங்க.
1: அம்மாட்ட சொன்னீங்க, அம்மா என்ன சொன்னாங்க?
0: அம்மா வந்து பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க.
1: பரவாயில்லப்பா, இத்தனை நாளாக நீ ரூமுக்குள்ளே போய் கதை உடைச்சிட்டு எழுதிக்கிட்டே இருந்தல அப்படின்னு சொன்னாங்களா?
0: ஆமாங்க.
1: அப்படிதான் சொன்னாங்களா?
0: போயிட்டு வாங்க, நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க.
1: சரி, இப்போ பண்பலைக்கு வந்து வெண்டார் வந்தாருக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, வீட்டில் யாரும் வரேன்னு சொல்லலைங்களா?
0: இல்லைங்க, எல்லாமே வேலை காரணமாக வரலைங்க. ஏன்னா நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்,
1: சரி
0: அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. அம்மா அப்பா நான் மூணு பேர் தான் இருக்கோம், அதனால வந்து அவங்க வரல, அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டிலே இருக்காங்க.
1: சரி, இப்போ வந்து ஆனால் நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க
0: கேட்டுட்டு இருப்பாங்க.
1: மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவங்களையும் அழைச்சிட்டு வரலாம்.
0: கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேங்க.
1: சரி, இப்போ அடுத்த விருப்ப பாடலாம் என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு சிவகுமாரின் சபதம் அப்படின்ற படத்துலேருந்து வாழ்க்கைனா வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும் அந்த பாடலை கொடுத்துருங்க.
1: சரிங்க, வாழ்க்கைனா கண்டிப்பாக வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், கேட்கலாம் பாட்டு.

பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்.

0: ஆண்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
6: பாட்டு வந்து சிவபதிகாரம்.
7: கேட்கலாம்
6: அப்படி யாரும் கேட்டதில்லை. என்னோட விருப்பம் தான்.
7: உங்களோட விருப்பம் தான்.
6: என்னோட விருப்பத்துக்காக தான் நான் படித்தது.
7: சரி, வீட்டில் யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை?
6: அப்படிலாம் எதுவும் சொல்லிங்க.
7: உன்னோட இஷ்டம் தம்பி, நீ என்ன வேணாலும் செய்யலாம் தம்பி, அப்படி சொல்லிட்டாங்களா?
6: ஆமாங்க, பண்ணிட்டோம்.
7: சரி, உங்களுக்கு நட்புகள் அப்படின்னா நிறைய இருக்காங்களா இல்லை குறைவாக இருக்காங்களா? நிறைய இருக்காங்க.
6: நிறைய இருக்காங்க.
7: இப்போ அந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தீங்களா?
6: எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு வந்தோம்.
7: எல்லாத்துக்கிட்டையுமே
6: நான் கண்டிப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ இருந்தே எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம்.
7: சரி, இல்லை மறதி அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கே இருக்கிற ஒரு இயல்பான,
6: சம்டைம் எனக்கும் இருக்க தான் செய்யும். ஏன்னா அப்புறம் எல்லாத்துக்குமே இல்லாமல் எப்படி இருக்கும், எனக்கும் தான் இருந்துக்கும். சில நேரங்களில் அதை யாவுக வச்சு சொல்லிடுவேங்க.
7: சரி, நம்ம கோடை பண்பலையை வந்து ரொம்ப வருஷமாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்கீங்க. நம்ம பண்பலையால் அடைஞ்ச பலன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
6: கவிதை எழுத வரும், அது வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லலாம்.
7: சரி,
6: அப்புறம் பொதறிவு தகவல் கற்றுக்கிறது மாதிரி வருங்க, அந்த மாதிரி வரும். அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து பேசுவேன்னா
7: எப்படி,
6: அதாவது வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து மேடைகளில் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ள கூட பேசுவேங்க.
7: இந்த மாதிரி வந்து தன்னம்பிக்கை உங்களுக்கு நம்ம கோடை பண்பலை கேட்கறதுனால நிறைய வந்திருக்குன்னு சொல்றீங்க. இந்த கவிதை எழுதுற பழக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு
6: சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, இப்போ பண்பலை கேட்ட பின்னாடி ரொம்ப அதிகமாயிருச்சுங்க.
7: பண்பலை படைப்பாளிகளுக்கு கவிதை
6: எழுதிருக்கீங்க?
7: எழுதிருக்கீங்களா? என்ன கவிதை எழுதுனீங்க?
6: அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சாலையோர மரம் அப்படின்ற கவிதை ஒன்று எழுதியிருந்தீங்க, ரமலான் பண்டிகை அப்படின்றத பற்றியெல்லாம் எழுதியிருந்தீங்க, அதெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன்.
7: நிறைய எழுதியிருக்கீங்க. அதே மாதிரி அதிகமாக பேசக்கூடிய திறமை வந்து இதில் பண்பலை கேட்குறனால வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த பாடலாக என்ன பாட்டு கேட்கலாம்?
6: அடுத்த பாடல் வந்து, நாங்கள் விவசாய குடும்பம் சார்ந்தவங்க, விவசாயம் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து என்னைக்கு அறுவடை திருநாளோ அன்னைக்கு தான் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பாடல் அமைஞ்சது. சிவப்பதிகார படத்துலேருந்து பிறந்திருச்சு காலம் பிறந்திருச்சு அந்த பாடலை கொடுத்துருங்க.
7: பாடல் கேட்போம் எல்லா நேயர்களுக்காகவும்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நேரம் 2:43. கோடைப்பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இன்னைக்கு முத்தான நேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டு பண்பலைக்கு வந்திருக்கிறாரு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் அவர்கள். விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, என்ன போட்டிருக்கிறீங்க?
1: நாங்கள் காட்டில் இப்போ வெண்டைக்காய் போட்டிருக்கோங்க.
0: சரி,
1: தென்னை மரம் இருக்குங்க. அதை தவிர வந்து ஆடு மாடு வச்சுருக்கோம், கோழி இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம்.
0: எல்லாமே பார்க்கறது. எத்தனை மணிக்கு நீங்கள் வயலுக்கு போவீங்க இல்லை வேலைக்கு போவீங்க?
1: வீடு தோட்டம் எல்லாமே ஒன்றா தாங்க இருக்கு.
0: பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கு.
1: வீட்டோட தான் தோட்டமே எல்லாமே ஒன்றா தான் இருக்குது.
0: சரி,
1: அது எப்போ வேணுமாலும் நாங்கள் போவோம், எப்போ வேணுமாலும் வீட்டுக்கு வந்துடுவோம். அங்கே பக்கத்துல எல்லா வேலையுமே இருக்குங்க.
0: சரி, இதில் வந்து பண்பலை வந்து எப்போவுமே கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த பண்பலை ரேடியோ எப்படி?
1: அது வந்து ரேடியோ வந்து வீட்டில் இருக்குங்க, எப்போதுமே அது போட்டு தான் பாடிட்டே இருக்கோம். ஆனால் வந்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வச்சு கேட்டுகிட்டே இருப்பீங்க. மொபைலில் போகிறப்ப எங்கே வேணுமாலும் போய் கேட்டுகிட்டே இருக்கலாம்ல. நெட்டில் வந்து போட்டிருப்பீங்க, நெட்டில் போட்டுட்டு பாடல் கேட்டுகிட்டே இருப்பீங்க.
0: சரி, அதிக நேரம் வந்து வீட்டில் வந்து பண்பலை கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களோட அம்மா, தம்பி இந்த பாட்டு நல்லா இருக்கும், அந்த பாட்டை எனக்காக நீ கேளே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காங்களா நம்ம பண்பலையில்? அல்லது இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கருத்தை எழுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா?
1: அப்படிலாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க.
0: சொன்னதுல பாடல் கேட்பாங்க, அவங்களும்
1: பாடல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து பழைய பாடல்னா நல்லா பிடிக்கும், அது மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பாங்க.
0: சரி, நீங்க அதிகமா நீங்க ஹம் பண்ணிட்டே இருக்கிற பாட்டு அப்படின்னா

0: என்ன பாட்டு சொல்லுவீங்க?
1: எனக்கு வந்து பீமா படத்துல இருந்து முதல் மலை அப்படின்ற பாடல தான் ரொம்ப பிடிச்ச பாடலுங்க.
0: முதல் மலை உங்களை நினைச்சிச்சு அப்படி சொல்லாமா?
1: ஆமாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து ஒரு பாட்டு வருங்க, ஒவ்வொரு பூக்களுமே. அது ஒரு மோட்டிவ் சாங்கா இருக்கும் அந்த பாடலும் அடிக்கடி.
0: அந்த பாடல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
1: ஆமாங்க. வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாமே கடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
0: சரி,
1: அந்த பாடல அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருப்பேன்.
0: இந்த ரெண்டு பாடல்கள் தான்.
1: ஆமா.
0: சரி, கொடைக்கானல் ஏற்கனவே வந்திருக்கீங்களா இல்ல இதுதான் முதல் முறையா?
1: வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன்.
0: எத்தனை முறை வந்திருப்பீங்க?
1: ஒரு மூணு டைம் வந்திருப்பேன். இப்போ இது வந்து பண்பலை கூப்பிட்டு இருக்கு, நாலா டைம் வந்திருக்கேங்க.
0: பண்பலைக்கு முதல் முறை, கொடைக்கானலுக்கு இது நான்காவது முறை. சரி, பண்பலைக்கு வந்த தருணம் எப்படி இருக்கு?
1: பண்பலைக்கு வந்த தருணம்
0: பொதுவாக வந்து இப்போ நீங்கள் வந்து வெண்டார் வந்தார் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து வானொலி நிலையத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருப்போம் உங்ககிட்ட. அப்போ வந்து நீங்கள் ஒரு கற்பனையில் இருக்கும், வானொலி நிலையம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க.
1: எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு இல்லை. நான் ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன்.
0: சரி,
1: அங்கே போட்டிருப்பாங்க, ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருப்பாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. வந்ததுக்கு பின்னாடி பார்த்தோம்னா சரி, வந்ததை விட கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாகவே இருக்கு.
0: நம்ம இதெல்லாம் பார்க்கவே இல்லையே, இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிங்களா?
1: அது ஏசி இல்லாமலே ஏசியில இருக்க மாதிரி இருக்கு.
0: கொடைக்கானலே பொதுவா வந்து ஏசியில இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும்.
1: ஏன்னா நாங்கள் எல்லாமே ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். திண்டுக்கல் மாவட்டத்தில்தான் கொடைக்கானலும் இருக்கு, நாங்களும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்கோம். ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் இது ஒரு பார்ட் ஆஃப்ல இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு.
0: இப்படி ஒரு குளுமையான இடம் இருக்கு, இப்படி ஒரு குளுமையிலேயே இருக்கிறதுல
1: ரொம்ப வெயில் தான். ஆனால் அதிலே வந்து ஒரு பார்ட்ல கூலிங் இருக்கு.
0: கூலிங் இருக்கு. சரி, என்னைக்காச்சும் நீங்க எதிர்பார்க்கீங்க கொடைக்கானலுக்கு வந்து நாம இந்த நேரத்துல போயிட்டு வரணும், அதாவது பொதுவா சுத்தி பாக்குறதுக்கு இந்த மாதிரி காலகட்டத்துல போகணும்?
1: ஏப்ரல் மேல வந்து நல்லா இருக்குங்க. ஏன்னா மற்ற டைங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங் அங்கேயே இருக்கும். ஆனால் அப்போதைக்கு வந்தோம்னா இங்கே இருக்க முடியாது. ஆனால் வெயில் காலத்தில் வந்தோம்னா இங்கே ஓரளவுக்கு சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும், அப்போதைக்கே தோணும்.
0: சரி, மலர் கண்காட்சிக்கெல்லாம் வந்திருக்கீங்களா?
1: மலர் கண்காட்சி இது வரைக்கும் நான்
0: வந்ததில்லை. பொதுவாக வந்து வந்து சுற்றி பார்த்துட்டு போயிருக்கிறேன்.
1: சுற்றி பார்த்துருக்கீங்க? லேக்கு, பார்க்கு, வெள்ளி நீர்வீழ்ச்சி
0: எல்லாம் பார்த்துருக்கேன். அடுத்த முறை நேரம் கிடைக்கும் போது கொடைக்கானல இன்னும் நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு, வந்து பாருங்க. சரி, அடுத்த பாடல் கண்டிப்பா அடுத்த பாடல் என்ன கேட்கலாம்?
1: அடுத்த பாடல் வந்து இப்போதைக்கு வரும்போதே ரொம்ப ஜிலு ஜிலுன்றதுல தான் வந்தவங்க, அதனால வனமகன் படத்துல இருந்து சிலு சிலு வேணாம் அந்த பாடல கொடுத்துருங்க.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கோடை பண்பலை நெருப்பிளி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
8: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: நேரம் 2:54, நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லுங்கள்.
11: இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும், நிலைய இயக்குனர், பண்பலையில் இருக்கவங்க, பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறீங்க. நேயர்களுக்கும் நன்றி சொல்கிறீங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மனவே சந்திரசேகர், ஓடைப்பட்டி குணசேகரன், வெள்ளியணை கலைச்செல்வி, தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், தோப் KR தோப்பூர் சுப்பிரமணி, புளியூர் மனோகரன், தேனி சீனிவாசன், இவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு இங்கே வர்றப்போ வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க.
10: சரி,
11: போயிட்டு நல்லா பண்ணிட்டு வாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எப்படி எப்படி போகணும் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க.
10: அவங்களும் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
11: கண்டிப்பாக கேட்டுட்ருப்பாங்க, எல்லா பேருமே கேட்டுட்ருப்பாங்க.
10: அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து
11: எல்லாத்துக்குமே
10: உங்களோட

சார்பில் நன்றி சொல்லிக்கலாம். நீங்களும் தொடர்ந்து கோடைப்பண்பலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேளுங்க. நிகழ்ச்சி பற்றிய உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து நீங்கள் எழுதணும், உங்களோட கருத்துக்கள் எல்லாம் இங்கே வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிட்டு மீண்டும் கேட்கலாம். வென்றார் வந்தார் நிகழ்ச்சி வரும் வியாழக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு.

0: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது உயிரெழுத்து. நிகழ்ச்சி வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசின் 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும்

பிரிவினரின் அப்ரஜிதா பராங்க்லா பயணத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை இராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று இராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி சுரங்கம் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சாலை கட்டமைப்புக்கான தரமான மூலப்பொருட்களை உருவாக்கி ரூர்கேலா என்ஐடி சாதனை படைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வெளிமுகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 193 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எல்லாருக்கும் வணக்கங்க. இது உயிரெழுத்து நிகழ்ச்சி. பொதுவாக இந்த நிகழ்ச்சிக்கு அன்பு, காதல், பாசம், சகோதரத்துவம் இப்படிங்கிற தலைப்பில் தான் நேயர்கள் கடிதம் எழுதி அனுப்புவாங்க. ஆனால் இந்த உணர்வுகள் மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது விலங்குகளுக்கும் இந்த உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பு பிராணிகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நமக்கு கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு நேயர். யார் அவங்க அப்படின்னு தெரியுமா? அவங்க தான் மதுரை வில்லாபுரம் கதிர்வேல் தியேட்டர் வளாகம் ஷக்கிலா மேரி. அவங்க தன்னை பற்றின ஒரு அறிமுகத்தை இப்படி கொடுத்துருக்காங்க. என் கணவர் பெயர் எம் நாகராஜன். எங்களுக்கு இரண்டு பிள்ளைகள், தயானந்த், ஜெயசூர்யா. என் அப்பா ஒரு வானொலி பிரியர். நானும் அவரும் சேர்ந்து இந்த உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தயார் செய்து அனுப்பியுள்ளோம். ரொம்பவே சந்தோஷம் ஷக்கிலா மேரி, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அமைச்சிருக்கீங்க. சமையல் அறையில் பண்பலையில் கேட்டுக்கொண்டே நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்போம், கவனித்துக்கொண்டே இருப்போம். பண்பலை பணியாளர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் நன்றி ஷக்கிலா மேரி. என்னடா ஸ்டுடியோக்குள்ளே பூனை வந்துருச்சு பார்க்குறீங்களா? பூனைலாம் வரலங்க. தன்னுடைய முதல் பாடல் பூனை அப்படிங்கிற பிராணிக்காக கொடுத்துருக்காங்க ஷக்கிலா மேரி. எம்எஸ் ராஜேஸ்வரி குமுதம் படத்தில் பாடின அந்த பாடல், அந்த பாடலுக்கு இப்படி ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. மென்மையான உடல் தன்மையோடு கருப்பு, வெள்ளை, சாம்பல் என்று பல நிறமோடு காண்போரை கவரும், நன்மையே செய்து சுற்றி சுற்றி வரும் செல்ல பிராணி இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் நல்ல பிராணியாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டில் ஜன்னல் வழியாக ஏறி குதி

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேயர் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருந்தாரு. சார், எனக்கு வந்து முதுகுலாம் வலியே இல்லை, பட் ஆனால் எனக்கு வந்து கால் ஃபுல்லாகவே வலி பரவுது. அது எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாங்க, ஆனால் மருத்துவர் வந்து எனக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு முதுகு தண்டில் வலியே இல்லை, நான் அது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருந்தாரு. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம பேசிக்காக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூளை இருக்கும், அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்பு, ஸோ மூளையில் சிக்னல் திரும்பி போகணும். இப்போ எப்படி ஒரு மெயினில் கேபிளிலேருந்து நம்ம எப்படி ஒயர்லாம் எல்லா இடத்துக்கும் இழுத்து இழுத்து எல்லா வீட்டுக்கு கொடுக்குறோமோ, அந்த மாதிரி தான் வந்து நம்ம மூளையிலேருந்து வர நரம்பு எல்லாமே வந்து ஒரு இதுக்கு வந்து தனியாக பிரிஞ்சிடும். அதுவும் முதுகு தண்டுவடத்துலேருந்து ரைட் சைடுக்கு தனியாக, லெஃப்ட் சைடு தனியாக, அந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்கும். அந்த முதுகு தண்டுவடத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜவ்வுன்னு ஒரு அமைப்பு இருக்கும், டிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்க் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது எதுக்கோசரம் அமைக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளோட குஷன், அதாவது வந்து அதிர்வு தன்மையை கம்மி பண்ணுறதுக்காக மெயினாக ஒன்று. ரெண்டாவது வளையக்கூடியதுக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக ரெண்டாவது அந்த முதுகு தண்டோட அமைப்பு இருக்குது. ஸோ இது இந்த ரீசன்னால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட்னால் உள்ளார ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அந்த இது மாதிரி. ஸோ அது என்னென்னா, ப்ரெஷர் பாயிண்ட் ஜாஸ்தியாகனால சம்டைம்ஸ் உப்பிடுங்க, உப்பி அது வெளியில் வந்து சில சமயம் போய் அந்த நரம்பை அழுத்தும். ஸோ அந்த நரம்பு அழுத்தும் போது ரைட் சைடு நரம்பு அழுத்துச்சுன்னா ரைட் சைடு கால் வலி வரும், லெஃப்ட் சைடு அழுத்துச்சுன்னா லெஃப்ட் சைடு கால் வலி வரும். இதே கழுத்து பகுதியில் அழுத்துச்சுன்னா கை

0: பக்கத்தில் எந்த பக்கம் அழுத்ததோ அந்த பக்கம் அந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு வந்து இப்போ அழுத்தின இடத்த நமக்கு பார்த்தீங்கன்னா முது தண்டுவரத்தில் வலி இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் பரவக்கூடிய இடத்துல தான் அந்த நரம்பு எந்த சைடு அழுத்திருக்கோ அந்த சைடு தான் உங்களுக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், மறுத்து போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக மருத்துவர் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நல்லாவே அந்த ஜவ் போய் அழுத்திட்டு இருக்கணும், அதனால் வந்து வலி பரவுது. ஸோ அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிமூவ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பெட்டராக செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா உங்களோட எம்ஆர்ஐ பிக்சர்ஸோ ரிப்போர்ட்ஸோ எனக்கு அனுப்புங்க, மருத்துவ ஆலோசனையை நான் கொடுக்குறேன். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345. நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காணவாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026, August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
8: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
7: எலக்ட்ரோடெக் 2026.
9: கோடை பண்பலை நெருப்பிளி 5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இது கோடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய நமது நேயர் மதுரை வில்லாபுரம் ஷக்கிலா மேரி. அடுத்ததா நாய் செல்லப்பிராணிக்காக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. செல்வம் படத்துல இருந்து எல்ஆர் ஈஸ்வரி பாடின பாடல், அப்புறம் ஜிக்கி பாடின பாடல், ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு பாடலை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஜிக்கி பாடின பாடலை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். பாசவலை படத்துல இருந்து அந்த பாடல் லொல் லொல் லொல் அப்படின்னு அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல், இந்த பாடலுக்கான விளக்கத்தை அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. நாட்டை காக்கும் இராணுவ வீரன் போல் வீட்டை காக்கும் நன்றி காட்டும் விசுவாசமுடன் இருக்கும் வாழையாட்டும் நல்லதோர் செல்ல பிராணியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக அந்த நாய் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க, இது வந்து நாயினால் நிறைய விபத்துக்கள் ஏற்படுது அப்படின்னு. ஆனால் இதை நான் கண்டிப்பாக மறுக்கிறேன். ஏன்னா ஒரு நாய் பார்த்தீங்க அப்படின்னா வேறு நாய் துரத்துனாலோ அல்லது யாராவது கல்லை வச்சு அடிக்கிறப்ப பயந்து ஓடுறப்ப வேணால் சாலைகளில் குறுக்க வரப்போ விபத்துக்கள் ஏற்படுதே ஒழிஞ்சு, அந்த நாய் நல்லா பாருங்கள் ஒரு சாலையை கடக்கும் போது ரெண்டு பக்கம் பார்த்துட்டு தான் கிடக்கும். அது சர்வசாதாரணம் அப்படி ஓடி வந்துடாது. பயந்து ஓடி வரப்ப ஏதாவது விபத்துக்கள் நிகழுமே ஒழிஞ்சு அந்த நாய் அந்த விபத்துக்கு காரணம் இல்லை. அதனால் தெருவில் இருக்கக்கூடிய அந்த நாய்கள் மேலே கொஞ்சம் நமக்கு பறையோட கருணையோடு இருப்போம் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.

இது கோடை பண்பலை 100.5. இன்னைக்கு உயிரிழத்து நிகழ்ச்சி மதுரை வில்லாபுரம் ஷக்கிலா மேரி அவங்களுடைய தெரிவில் தான் வந்துகிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிருப்பீங்க, அடுத்த பாடல் பசுமாட்டுக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதற்கான விளக்கத்தை அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. காலை உணவில் எல்லோரும் ஏற்றதொரு சத்தான உணவு பால். வீட்டிலும் கூட்டுறவு பண்ணைகளிலும் பசுக்களை வளர்க்கிறார்கள். பசுவை தெய்வமென போற்றி வணங்கி வளர்க்கிறோம். மாட்டுக்காரவலன் படத்தில் சத்தியம் நீயே தர்மத்தாயே அப்படிங்கிற பாடலை இதற்காக கொடுத்துருக்காங்க. கேட்போமா?

பேசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்.

0: காப்பதன் பாடு, பூ போல வை துன்னை காப்பதன் பாடு. சத்தியம் நீயே தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
6: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
9: கோடை பண்பலை நெருப்பிலி 5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
12: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

பசுமாடை சொல்லியாச்சு, காளமாடை சொல்லாமல் விட்டால் நல்லாயிருக்குமா? அதனால் காளமாட்டுக்கும் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க நம்ம நேயர். தை பிறந்தால் வழிபிறக்கும் படத்தில் வந்து சொல்லட்டுமா சொல்லட்டுமா அப்படிங்கிற பாடலுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை அந்த காளமாட்டுக்காக கொடுத்துருக்காங்க. உழவு தொழிலில் மட்டுமல்ல வண்டிகளுக்கும் போக்குவரத்திலும் பயன்படுகிறது. இக்காலத்தில் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டிலும் பயன்படுகிறது. மிகவும் கவனமாக பராமரித்து காளை மாடுகளை வளர்த்து வருகிறார்கள். உண்மையிலேங்க இந்த ஜல்லிக்கட்டு மேலே இது என்ன மோகமோ என்னன்னு தெரியல. எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஃபேமஸ், மதுரை அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காளமாடு ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு விபத்தினால இறந்துட்டா அந்த காளமாடை ஃபோட்டோ எடுத்து வீட்டில் ஒருத்தர் மாதிரி ஒரு நபர் மாதிரி அதுக்கு ஃபோட்டோ போட்டு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு வீட்டுல ஒரு சமாதி வச்சு அதுக்கு பிறந்தநாள் அந்த முக்கியமான நாளில் அதுக்கு போஸ்டர் அடித்து ஒட்டக்கூடிய அளவுக்கு மக்கள் அந்த காளமாடு வளர்ப்பில் வந்து அவ்வளோ தீவிரமாக இருப்பாங்க. சரி, காளமாட்டுக்கான அந்த பாடலை கேட்டு வந்துடலாமா?

0: பாடல் கொடுத்துருக்காங்க. நல்ல நிறம் படத்துல இருந்து ஆகட்டும்டா தம்பி ராஜா அப்படிங்கிற பாடல். இதற்கான விளக்கம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காட்டு விலங்குகளில் மிகப்பெரியதாக காணப்படும் விலங்கு இது. கேரள மாநிலத்தில் சில வீடுகளிலும் வளர்க்கிறார்கள். பிரசித்தி பெற்ற பெரிய கோயில்களிலும் யானைகளை பாதுகாத்து வளர்த்து வருகின்றனர். யானையை பாதுகாப்பவனை யானைப்பாகன் என அழைக்கிறோம். யானை போன்ற ஒரு கணீரு ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் டி எம் சவுந்தரராஜன் அவரோட குரலில் இந்த பாடல் வருது. ரொம்பவே சிறப்பாக இருக்கும்.
1: ஆகட்டண்டா தம்பி

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
6: 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: கோடை பண்பலை நெருப்பலி 5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தோரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ணத்தோரிகை.
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

அடுத்ததாக குதிரைக்காக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. என் அண்ணன் படத்திலிருந்து நெஞ்சும் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா அப்படிங்கிற பாடல். அதற்கான விளக்கம், மன்னராட்சி காலத்தில் நாற்படைகளுள் ஒன்றாக பயன்பட்டு வந்தது. இக்காலத்தில் பந்தய குதிரையாகவும் வண்டி இழுக்கும் போக்குவரத்தாகவும் பயன்படுகிறது குதிரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை வில்லாபுரம் ஷக்கிலாமேரி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலை நெருப்புளியே இதில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜோடிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை.
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்து ஆட்டுக்காக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க நம்ம நேயர். மணியோசை படத்தில் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற பாடல், இதற்கான விளக்கம், ஆட்டுப்பால் உணவே மருந்தாக பயன்படுகிறது. வீடுகளிலும் மந்தை மந்தையாக வயல்வெளிகளும் மக்கள் வளர்க்கிறார்கள். வெள்ளாடு செம்மறியாடு என ஆட்டில் பல வகைகள் உள்ளன. உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது, ஆனால் எங்களுக்கு ஆடு அப்படின்னா கறி விருந்தும் மற்றதை தான் ஞாபகம் வருது. சரி, ஆடை பற்றி அந்த என்ன பாடல் கேட்டுருவோம்.

0: அடுத்ததா பணத்தோட்டம் படத்துல டி எம் சவுந்தரராஜன் பாடின ஒரு பாடல் குரங்குக்காக அவங்க கொடுக்கறாங்க. இதற்கான விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, டார்வின் அறிவியல் மேதையின் பரிணாம வளர்ச்சி கொள்கையின்படி மனிதனோடு நெருங்கிய தொடர்புடையது. மக்களாய் வனங்களில் வசித்து வருகின்றன. இன்று சுற்றுலா தலங்களிலும் விடுதிகளிலும் கோயில்களிலும் உணவுக்காக மனிதனை சார்ந்து வாழ்ந்து வருகின்றன. பொதுவாக வனத்துறை பார்த்தீங்கன்னா, இந்த கொடைக்கானல் பாதைகளில் வர்றப்ப வந்து ஒரு எச்சரிக்கை பலகை வச்சுருப்பாங்க, விலங்குகளுக்கு வந்து நீங்கள் வந்து உணவு கொடுக்காதீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு குரங்குக்கோ இல்லை ஒரு விலங்குக்கோ நீங்கள் வந்து உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா, அடுத்து வேறு ஏதாவது வண்டியில் வர்றப்ப அதில் வர்றவங்களும் நமக்கு உணவு கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த வண்டியை நோக்கி அது பாய முற்படும், அப்போ அது விபத்து ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தான் அவங்க அதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு விலங்குகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஓரமாக வைங்க, ஒரு திட்டில் வைக்கலாம், அல்லது தனியாக சாலைகள் படாமல் வண்டி வாகனங்கள் வராத இடங்களில் வச்சிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு போயிடும். அதை உங்கள் கையால் கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க.
1: குரங்கு வரும் தோட்டமடி பழத்தோட்டம்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தோரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ணத்தோரிகை.
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

அடுத்ததாக மீன்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க நம்ம மதுரை வில்லாபுரம் ஷக்கிலா மேரி. படகுட்டி படத்திலிருந்து கரைமேல் பிறக்க வைத்தான் அப்படிங்கிற பாடலை தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான விளக்கம், இயற்கையாக கடலோர மக்கள் மீன்பிடித்தல் தொழில் செய்து வருகிறார்கள், செயற்கையாக பண்ணைக்குட்டை அமைத்து மீன் வளர்த்தல் தொழிலும் செய்கின்றனர், மீன்களை பராமரித்து வளர்க்கின்றனர், அவர்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. பொதுவாக அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மீன்கள் வந்து வீட்டில் வளர்க்குறது வந்து மன அமைதியை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. யாருக்காவது டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த கலர் மீன்கள் வளர்க்கும் போது அதை நீந்திரதை பார்க்கும்போது அவங்க மனசு வந்து கொஞ்சம் இலகுவாக ஆகுதாங்க. இது அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க, செஞ்சு பாருங்களேன்.

இன்றைக்கி நம்ம உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு அருமையாக பாடல் தெரிவு பண்ணி அதற்கான விளக்கங்களும் அருமையாக கொடுத்து எழுதி அமைச்சிருந்தாங்க. மதுரை வில்லாபுரம் கதிர்வேல் தியேட்டர் வளாகம் ஷக்கிலா மீரி வளர்ப்பு பிராணிகள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதி அமைச்சிருந்தாங்க. உங்களுடைய பாடல் தெரிவு, உங்களுடைய விளக்கம் எல்லாமே அருமையாக இருந்துச்சு ஷக்கிலா மீரி. இதே மாதிரி உங்கள் பாடலும் தெரிவுகளோட உங்களுடைய விருப்பத்தோட உங்கள் பேரோட வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்புங்க. நிலைய இயக்குனர் உயிரெழுத்து பகுதி பண்பலை 100.5 அனந்தகிரி கொடைக்கானல் 6241 அப்படிங்கிற முகவரிக்கு. அனைத்து பிராணிகளையும் ஆதரிப்போம், அரவணைப்போம், அண்டை வீட்டாருக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் சிரமமின்றி என்கிற விண்ணப்பத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பண்பலை 100.5 தோழன் சித்தார்த்தன். நிகழ்ச்சியில் கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விமர்சன கடிதங்களையும் கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க. இனி அடுத்து நாம் தொடர்ந்து கேட்கலாம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை என்று சினிமா கொட்டகையாக.

வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசின் 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மகளிர் மலையேற்ற குழுவினரின் அபிரிஜித்

தா பராங்க்லா பயணத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை இராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று இராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி சுரங்கம் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சாலை கட்டமைப்புக்கான தரமான மூலப்பொருட்களை உருவாக்கி ரூர்கேலா என்ஐடி சாதனை படைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.

0: இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெளிமுகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 193 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 100 சிக்ஸர்கள் அடித்த முதலாவது இந்தியர் என்ற சிறப்பை ரிஷப் பந்த் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உறைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க
2: ஒரு புள்ள கேக்குது

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
9: வழங்கும் வண்ணத்துரிகை.
10: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. வெள்ளி திரையிற விரிகிற காட்சிகள் வந்து வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, நம்மோட வாழ்க்கையோடும் உணர்வுகளோடும் சமூகத்தோடும் பின்னி பிணைஞ்சிருக்கு. சினிமா நம்மளை சிரிக்க வைக்குது, அழ வைக்குது, சிந்திக்க வைக்குது, சில நேரங்களில் நம்மளையே திரையில பார்க்க வைக்குது. அப்படியான சினிமாவில் நடிகர்கள் முதல் இயக்குநர்கள் வரை, பாடல்கள் முதல் வசனங்கள் வரை, பழைய படங்கள் முதல் இன்றைய படங்கள் வரை, சினிமா பற்றின சுவாரஸ்யமான கேள்விகளோடு உங்களை சந்திக்க வருது கோடை பண்பலை 100.5 சினிமா கொட்டகை. நிகழ்ச்சியில இணைய பொது நேயர்கள் 24 24 26 290 333 என்ற எண்களிலும், மகளிர் 24 24 29 என்ற எண்ணிலும், அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும் வாங்க. முன்னிணைப்பாக 0454 542 இணைத்து கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுடன்
11: சித்தார்த்தன்,
10: வீணா வீரபத்ரன். சித்தார்த்தன்
11: சொல்லுங்க.
10: ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம்.
11: ஆமா,
10: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது இல்லாமல் இந்த சினிமா பத்தின விஷயம்னால நமக்குலாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல.
11: ஆமா, இப்போ நீங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க?
10: ஐயோ, இப்படி டக்குன்னு கேட்டால் நான் மறந்துடுவேனே.
11: சரி, படைப்பா படம் பார்த்துருக்கீங்களா?
10: ஆ, பார்த்துருக்கேன்.
11: ரம்யா கிருஷ்ணனுக்கு கடைசியில் என்ன நடக்கும்?
10: ரம்யா கிருஷ்ணன் வந்து அந்த
11: கிளைமேக்ஸ்
10: சொல்லுங்க, அவங்க வந்து அந்த சண்டை போடுவாங்க அவரு கூட.
11: சரி,
10: அதுக்கப்புறம் அவங்க
11: செமல்ல.

0: ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மியூசிக் கேட்டவுடனே அப்படியே நம்ம அங்கே போயிட்டான். இல்லை நீங்களே சொல்லிடுங்க, ஏதோ பதில் எதிர்பார்க்குறீங்க.
1: என்னன்னா இது வந்து ஒரு உளவியல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மதியம் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் படையப்பா படம் நீங்கள் எப்போ பார்த்தது ஆனாலும் அதோட கிளைமேக்ஸும் சரி, குறிப்பிட்ட சீன்ஸ், அந்த வசனங்களாக இருக்கட்டும், அந்த சீனாக இருக்கட்டும், அந்த ரஜினி எப்படி இந்த ஸ்டைல் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சு சொல்லுவோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த பிடிச்சி அதை பார்க்கும் போது நம்மளை அறியாமே நம்முடைய ஆள் மனதில் அது பதிஞ்சிருமா.
0: ஆமா, உண்மையை சொல்லிட்டாரு.
1: அதனால ஏன் இந்த சினிமா கொட்டைக்கு வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்படின்னா, சினிமா விஷயங்களுக்கு நம்ம நேர்கள் வந்து டான் டான் பதில் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சினிமா ரொம்ப பிடிக்கும், பாடல்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கேள்விகள் எப்படி கடுமையா எடுத்திருக்கீங்களா இல்ல
0: மென்மையா? அவங்களெல்லாம் நம்ம என்ன பரீட்சைக்கா தயார் பண்றோம், நம்ம ஜாலியா விளையாடுவோம் அப்படின்றதுனால.
1: சரி,
0: முதல் கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து
1: பாத்திரலாம்.
0: வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் இருவருக்கும்.
0: சொல்வது யார்?
2: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
0: வேலாயுதம் திரவிய மலர், உங்களுக்கான கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்விதான்.
2: சொல்லுங்கம்மா.
0: இப்ப இந்த மகாநதினு ஒரு படம், ரொம்ப ஒரு சிறப்பான படம் இல்லைங்களா, அந்த படத்துக்கு டைரக்டர் யாரு, இயக்குனர் யாரு?
2: மகாநதி படத்துக்கு இயக்குனர் டைரக்டர்
0: ரெண்டும் ஒண்ணுதாங்க, அதனாலதான்.
2: இயக்குனர் கமல், கமல்ஹாசன்.
0: அப்படிங்களா?
2: ஆமாங்க.
0: இல்லங்க, பதில் தப்பாச்சே. ஆமா.
1: சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாமா?
0: நன்றிங்க, அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: சிவகாசியிலிருந்து பூமாரி.
1: சிவகாசியிலிருந்து பூமாரி,
0: கேள்வி கேட்டீங்களா?
3: இல்ல மேடம், நான் செல்ல தான் கேட்டேன்.
0: சரி, மகாநதி திரைப்படத்துக்கு இயக்குனர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கேன், அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன், ஆனாலும் நீங்க அந்த கேள்விக்கான பதில சொல்லுங்க.
4: இத பிரைட்டா சொல்லுங்க.
0: இல்ல கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், முயற்சி
3: பண்றேன். கமல் சார் தான் டைரக்டர் நினைக்கிறேன்.
0: இல்ல, இதுக்கு முன்னாடி இதே பதில சொன்னாங்க, தவறான பதில் அப்படின்னு நாங்க சொன்னோம்.
3: அப்படியா, நான் கேட்கல மேடம்.
0: நன்றிங்க, போயிட்டு வாங்க, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
1: 4:08 வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். இனிப்புல வந்துட்டீங்க, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
0: மகாநதி திரைப்படத்துடைய இயக்குனர் யாரு அப்படின்னு
5: கேட்டேன். குழு கொடுங்க மேடம்.
0: என்னங்க இயக்குனர்?
5: குழு சின்ன குழு.
0: குழு, அவர் வந்து நிறைய படங்களை இயக்கி இருக்கிறாரு.
5: கிரேசி மோகனா மேடம்.
0: இல்லீங்க. இல்லங்க.
5: இல்லங்க.
1: சரி, ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்த நேரம் பார்க்கலாம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
11: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காணவாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026, August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
12: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
11: எலக்ட்ரோடெக் 2026.
13: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
14: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
13: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
15: கொடைப்பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங்.
2: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
6: சித்தார்த், நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். ஆக்சுவலா நான் கேட்ட கேள்விக்கான பதில சொல்லாம மூணு பேருமே வேற பதில் சொன்னாங்க. ஆனா அந்த பதிலுக்கு ஒரு கேள்வி இருக்கு.
7: ஓ சரி,
6: அந்த கேள்விக்கான பதில நான் சொல்லவா? எப்படி கொஞ்சம் அப்படியே விசுப்படுத்த பாக்குற மாதிரி இருக்கா? இருக்கா?
7: அப்படிதான் இருக்கு, சொல்லுங்க.
6: சரி, இப்ப வந்து மகாநதி திரைப்படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியவர் தான் யாருன்றது என்னோட கேள்வி.
7: சரி,
6: ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன ட்விஸ்ட் வச்சேன். அந்த ட்விஸ்ட் என்னன்னா, அதனோட இயக்குனர் யாரு அப்படின்னு கேட்டேன். அந்த படத்தோட இயக்குனர் வந்து சந்தான பாரதி.
7: சரி,
6: ஆனா இந்த படத்துக்கு கதை திரைக்கதை எழுதினவர் தான் நம்மளுடைய நடிகர் கமலஹாசன்.
7: சரி,
6: சோ இதுதான் அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு வந்து நான் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு சொல்லிட்டு அடுத்த கேள்விய உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
7: சரி, பாத்திரலாமா?
6: பாத்திரலாம்.
7: இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்ங்க.
7: வணக்கம்ங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
8: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாட்டில இருந்து காலிச்சு. நல்லா இருக்கீங்களா?
6: நலமாக இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருக்கேன்.
7: காளிமுத்தையா, நீங்க பழைய படங்கள் பாப்பீங்களா, புது படங்கள் பாப்பீங்களா, எப்படி பாப்பீங்க?
8: இன்னை வரைக்கும் எல்லா படமுமே பாப்பனுங்க.
7: சரி,
8: மகாநதி வந்து இயக்குனர் வந்து
7: இசையமைப்பாளர், பாடலாசிரியர், திரைப்பட இயக்குனர், பாடகர், எழுத்தாளர், இப்படி அவருக்கு பன்முகங்கள் இருக்கு.
8: அவருடைய
7: இல்ல இல்ல தவறான பதில். நான் க்ளூ கொடுக்கறதுக்குள்ளே நீங்க தவறான பதில் சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த நேரம் பார்க்கலாம். இணைப்பில் ஒரு அடுத்த நேரம் வருக. வணக்கம். இனிப்புல வந்துட்டீங்க. வணக்கம், சொல்லுங்க.
9: வணக்கம் சார்.
7: வணக்கம்.
9: தவசங்கர்.
7: தவசங்கர்.
9: ஆமாம் சார்.
7: தவசங்கர், என்ன பண்ணுறீங்க?
9: நான் சேல்ஸ் மேனேஜர்.
7: ஓ சரி, அப்போ பாடல் படங்கள்லாம் தொடர்ச்சியாக பார்ப்பீங்களா? ஏன்னா வேலையில் பிஸியாக இருப்பீங்க, உங்களுக்கு பார்க்க நேரம் கிடைக்குமா?
9: ஓரளவுக்கு பார்த்துருக்கேன் சார. பார்த்துருக்கேன்
7: சார். பரவாயில்ல, ஆனால் நீங்கள் இவ்வளோ வேலைக்கு பழுவுக்கும் இடையில எஃப்எம் தொடர்ச்சியாக கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது.
9: ஆமா சார், நீ அப்பப்ப அதான் சார் டைம் பாஸ் ஆகும்.
7: ஓ சரி சரி சரி சரி. கேள்வி கேட்டீங்களா?
9: அந்த சித்திர செவ்வானம் ப்ரோக்ராம் நல்லா கேட்போம். வீணா பத்திரம் வீரம் வந்தா இருக்காங்க.
7: அவங்க என் கூட தான்
6: இருக்காங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.
9: அதான் சார்.
6: நன்றிங்க ஐயா.
9: நன்றிங்க.
7: சரி, கேள்வி கேட்டீங்களா? நான் காளிமுத்து ஐயாட்ட கேட்டேன் அந்த கேள்விய, அவரு தவறா விட சொல்லிட்டாரு. உங்களுக்கு
6: அந்த கேள்வியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் புரியும்.
7: சரி, என்கிட்ட இருக்கக்கூடிய நபர் வந்து இசையமைப்பாளர், பாடலாசிரியர், திரைப்பட இயக்குனர், பாடகர், எழுத்தாளர்,
6: இப்படி பன்முக திறமை.
7: அவருடைய இயற்பெயர் வந்து அமர் சிங்.
9: சந்திக்கலாம்.
7: சரி, ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஒரு பாடல்.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
16: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
15: எப்படிமா?
16: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
15: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
17: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 ஆகஸ்ட் 21.

0: முதல் 24 வரை கோவை கொடிசியாவில்
1: மூன்று அரங்குகள், 220க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கூடைப்பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர
2: செவ்வானம்.
3: நேரம் மாலை 4:28 ஆயிருக்கு. சினிமா கேள்விகளோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு படத்தை, கரகாட்டக்காரன் படத்தை பத்தியோ மகாநதி படத்தை பத்தியெல்லாம் பாக்குறப்ப நம்ம அந்த பழைய நினைவுகள் அப்படியே போயிட்டு வர மாதிரி இருக்கு. அடுத்ததுமே ஒரு முக்கியமான கேள்வி தான்.
4: சரி,
3: இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம யாராவது கூப்பிடுவோம்.
4: சரி, கூப்பிடுங்க. இனிப்பில் வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். சொல்வது
5: காங்கயம் திருவிக்கா நகர், ரூபா வேலுமணி.
4: ரூபா வேலுமணி,
3: ரூபா உங்களுக்கான கேள்வி
5: கேளுங்க மேம்.
3: பாடல்களே இல்லாத முதல் தமிழ் திரைப்படம் எது?
5: பாடல்களே இல்லாத முதல் படங்களா?
3: ஆமா, முதல் தமிழ் திரைப்படம். அதுக்கப்புறம் சில படங்கள்லாம் வந்திருக்கு.
5: பேசும் படம் கமல் நடிச்சாங்க.
3: இல்ல, நான் கேக்குறது முதல் தமிழ் திரைப்படம். முதல் தமிழ் திரைப்படம் கண்டுபிடிக்கணும். அந்த படத்தை இயக்குனர் பெயர், ஆமா அந்த படத்தை இயக்குனர் பெயர் வந்து எஸ் பாலச்சந்தர் அப்படின்றவர் தான் இயக்கி இருக்கிறாரு.
4: இதுக்கு மேல க்ளூ கொடுத்தோம் அப்படின்னா அது க்ளூ கிடையாது, அதுக்கு விடையே சொல்றதுன்னு ஆயிரும். அதனால அடுத்த நேரம் பார்க்கலாம். நன்றி. இனிப்பில் ஒரு அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம்.
3: பாடல்களே இல்லாத முதல் தமிழ் திரைப்படம் எது அப்படின்னு கேட்டேன். நான் இந்த நாள்ல கேக்குறேன். பாடல்களே இல்லாத படம் இன்னும் சில படங்கள் கூட இருக்கு. அந்த படங்கள்லாம் அடுத்து வர
4: நிகழ்ச்சியில
3: இல்ல, அடுத்து நம்ம வேற கேள்விக்கு போயிருவோம். இப்ப ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் அயிலூர் கார்த்திக்காக ஒரு பாடலும் கொடுத்துடலாம்.
7: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
12: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
14: வழங்கிய வண்ணத்துரிகை.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில சே

வழங்கும் வண்ணத்துரிகை.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
6: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
9: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
12: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
15: இதயம் சொல்லும் லேப்டாப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். மாலை 4:41. இது கோடை பண்பலை. இது வெறும் 100 இல்லைங்க, அதுக்கும் மேலே, 100.5.

0: வீணா அடுத்து யாருன்னு பார்த்துடலாமா?
1: ஆமாம் பார்த்துடலாம். அதுக்காக
0: நீங்கள் கேட்குறீங்களா? நான் கேட்கலாம்.
1: நீங்களே கேளுங்கள், அதுதான் உங்களுக்கு சரியாக வருகிறது என்று நினைக்கிறேன்.
0: இணைப்பில் ஒரு மருத்துவ நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம்
2: சொல்லுங்க,
0: என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சண்முகசுந்தரம்?
2: ஐயா, நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சு நடத்திருக்கேன் மதுரை முனிச்சாலையில்.
0: முனிச்சாலையில், சரி, சந்தோஷம். பண்பலை நிகழ்ச்சிகள் எல்லாமே கேட்பீங்களா?
2: மேக்ஸிமம் கேட்டுருவேன்.
0: மேக்ஸிமம் கேட்டுருவீங்க. எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு வானவில் நிகழ்ச்சி பிடிக்குமையா, பண்பலைக்கழகம் நிகழ்ச்சி பிடிக்கும். இன்னைக்கு தான் முதல் முறையாக சினிமா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன்.
0: ஓ, அப்போ வானவில்லாம் கலந்துட்டு பேசுறீங்க.
3: இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.
0: சரி, உங்களை டார்ச்சர் பண்ணாமல் கேள்விக்குள்ளே போயிடுவோம். என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வங்காளத்தை சேர்ந்தவர், தமிழ் சினிமா கிடையாதவர், வங்காள சினிமா. இந்திய சினிமா வந்து உலக அரங்குக்கு எடுத்துட்டு போனதுல ஒரு பெரிய பங்கு இவருக்கு இருக்கு. ஆமா, இவருக்கு வந்து அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: எப்படிங்க?
2: அவர்தான் மேடம். அஞ்சு பேர் தான் இருக்காங்க, இந்த பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் விருது பெற்ற அஞ்சு பேர்ல அவர் ஒருத்தர்.
0: இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, அவரு நிறைய படம் எடுத்திருப்பார்ல, இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா.
2: ஆமா,
0: அதுல ஒரு ரெண்டு கதாபாத்திரங்கள் ரொம்பவே பிரபலமானது. அது என்ன கதாபாத்திரம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றதா இருந்தா, இப்போ நம்ம சங்கர் எடுத்துக்கோங்களேன், அவர் உருவாக்குன கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப ஒரு ஒரு தனித்துவமான கதாபாத்திரம்னா அண்ணியனை சொல்லுவோம் நம்ம
3: டக்குன்னு. ஒண்ணுமே புரியலையே சார்.
0: இன்னும் புரியல, திருப்பி சொல்றேன். இப்போ அண்ணியன் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள், இப்போ ஜென்டில்மேன்ல வந்து ஒரு நேர்மையான ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி சில கதாபாத்திரங்கள் இருக்கும். அந்த மாதிரி சத்யஜித் ரே உருவாக்குன ஒரு ரெண்டு கதாபாத்திரம் ரொம்பவே பிரபலமாச்சு. அது என்ன கதாபாத்திரம்?
1: வணக்கம்.
0: வணக்கம்
4: சார்.
1: பெயர் சொல்லுங்க இன்னொரு முறை.
4: தென்காசி மாவட்டம் கரும்பலூர் மாணிக்க வாசகம்.
1: மாணிக்க வாசகம்,
0: நல்ல பேர். இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப நாளாச்சு. மாணிக்க வாசகம் ஐயா,
4: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். அந்த திருநெல்வேலி மனம் கமலுது உங்க பாஷையில.
1: லைனே கிடைக்க மாட்டேன்னுங்களா? தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும்.
0: உங்க பாஷையில திருநெல்வேலி பாஷையை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாணிக்க வாசகம். நீங்க அதுலயே பேசுங்க, எனக்கு அதே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். கேள்வி கேட்டிகளா?
4: ஆமா சார். என்ன கேள்வி? கேள்வி கேட்கீங்களோ?
0: ஆமா, நம்ம சத்யஜித் இருக்காப்ல இல்ல, வங்காளத்து இயக்குனர். அவரு ரொம்ப படத்தெல்லாம் நல்லா எடுத்திருக்காரு. அதுல ரெண்டு ஒரு கதாபாத்திரம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கதாபாத்திரம், அது என்ன நீங்க சொல்லிடுங்க.
4: என்ன கதாபாத்திரம்?
0: ரெண்டு கதாபாத்திரம், குறிப்பா ரெண்டு கதாபாத்திரம். அவர் எடுத்த எல்லாமே ரொம்பவே பிரபலமாச்சு, அதுல இந்த கதாபாத்திரங்கள் ரொம்பவே பிரபலமாச்சு.
5: மதுரையிலிருந்து
1: பேர் சொல்லுங்க.
5: கல்யாணி.
0: கல்யாணி அம்மா, கேள்வி கேட்டீங்களா? சத்யஜித் ரே அவர் தான் வந்து நம்ம இந்திய சினிமாவை உலக அளவில் கொண்டு போனதில் பெரும் பங்காற்றியிருக்காரு. அவர் வந்து நிறைய படங்கள் கதாபாத்திரங்கள் உருவாக்கியிருக்காரு. அதில் ரெண்டு கதாபாத்திரங்கள் ரொம்பவே பிரபலம், வங்காள கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரத்தோட பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, நம்மளே சொல்லிரலாமா?
1: ஆமா, இது கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கா இந்த க்வெஸ்சன்ஸ், அதனால கொஞ்சம் கடினமாக அவங்க நினைக்கலாம்.
0: அதாவது இப்ப சங்கர் எடுத்திருக்காருல, அந்த மாதிரி படத்துல அன்னியன், அந்த மாதிரி ஃபெலூடா, ப்ரொஃபசர் ஷாங்கு அப்படிங்கறதா அந்த கதாபாத்திரங்கள். அவர் படத்துல இருக்கிற கதாபாத்திரங்கள் ரொம்பவே பிரபலமாச்சு அந்த கதாபாத்திரங்கள்.
1: இன்னொரு முறை கூட அந்த பதிலை சொல்லிட்டீங்கன்னா.
0: ஃபெலூடா, ப்ரொஃபசர் ஷாங்கு.
6: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு

0: நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ்

0: டீச்சர், பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: பாட்டி, குழக்கட்ட சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
8: நம்புவேன்
9: நம்பித்தான் வேற வழி இல்ல. சிங்கம் படம் பாத்திருக்கீங்களா? அந்த சிங்கம் படத்துல சூர்யா வந்து ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பார். அது எந்த ஊரு? இல்லங்க, உங்களுக்கு நான் க்ளூ கூட கொடுக்கறேன். இணைப்புல இருந்து விடுபட்டார். சரி, அடுத்த நேரம் கேட்டலாம். இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: வணக்கங்க.
9: வணக்கம். யார், எங்கிருந்து?
10: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசரவிலிருந்து பாலசுப்ரமணியம்.
9: பாலசுப்ரமணியம், கேள்வி கேட்டிங்களா?
10: லைன் ஆப்ட இது பண்ணுங்க சார், நீங்க சொல்லுங்க.
9: சிங்கம் படம் பாத்திருக்கீங்களா? சூர்யா நடிச்ச படம்.
10: பாத்திருக்கிறேங்க.
9: அந்த படத்துல சூர்யா வந்து ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பார். அவருடைய சொந்த ஊர் எது அந்த படத்துல?
10: அதான் படத்துல பாத்துக்கிற ஊர் கரெக்டா ஞாபகம் இல்லைங்க.
9: சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கறேன். அவர் கிளைமாக்ஸ்ல வந்து பிரகாஷ் ராஜ சுட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நெல்லூர்ல போய் சுட்டு தள்ளுவாரு. இந்த ஊர்ல ஆரம்பிச்சது நெல்லூர்ல முடிவுன்னு சொல்லியே அவரை சுடுவாரு. அப்ப சொல்லுங்க, அந்த
11: அறிவிக்கலாம் துபாயில சேக்கைக்கு கீழ பெட்ரோல் கிளருக்கு பிளான் முறை பாத்துருந்து வச்சுக்க.
9: பரவாயில்ல, நீங்க கோடி சொன்னதை விடைய சொல்லிட்டு நீங்க கோடி சொன்னாலாம் பதில் சொல்ல தெரியுமா?
10: தெரியலங்க சார், ஞாபகத்துக்கு இருக்குது அந்த டக்குன்னு வரமாட்டேங்க.
9: சரி, அடுத்த நேரம் பார்க்கலாம். இணைப்பு நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
12: காற்றில் அடிப்பது பஞ்சு, நமது செவிகள் ஒழிப்பது கோடை பண்பலை 100.5.
9: சொல்வது
13: யார் இந்த பஞ்சு?
12: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவச்சினியம்பலின் சோமசுந்தரம்.
13: சோமசுந்தரம்,
9: அருமை அருமை. கேள்வி கேட்டீங்களா சோமசுந்தரம்?
12: சார், ஒரு பிறந்தநாள் சார் வாழ்த்து.
9: சொல்லுங்க யாருக்கு?
12: நம்முடைய பண்பலை நேயர் கரூர் பாக்கியா அவர்கள் பேரன் நாளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, 1வது பிறந்தநாள். அதில் ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தோம்.
9: அவர் பேரு
12: குகன்.
9: குகன், குகனுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, கேள்விக்குள்ள போயிடலாமா?
12: போலாங்க சார்.
9: சிங்கம் படத்துல சூர்யா ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பார். அவருடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது எந்த ஊர்?
12: சரி, திருநெல்வேலி.
9: எங்க மாவட்டத்தையே மாத்திட்டீங்களேங்க, தூத்துக்குடி மாவட்டங்க அவரு.
12: நெல்லூர்ல
9: போய் தான் ஆந்திரால போய் அவரை பிரகாஷ் ராஜா பிடிச்சு சுட்டு
12: தள்ளுவாரு.
9: அப்ப சூர்யா ஒரு டயலாக் கொடுவாரு, நான் இந்த ஊர்ல இருந்து ஆரம்பிச்சது இங்கே முடியட்டும் அப்படின்னு. ஏன்னா மொதல் அவங்க இடத்துக்கும் அந்த சண்டைங்கிறது அங்கதான் ஆரம்பிச்சிருக்கும். அது எந்த ஊர் ஞாபகம் இருக்கா?
13: ஒரு பாடல் கேட்டலாம்.
9: நன்றி.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: வழங்கும்
0: வழங்கிய வண்ணத்துரிகை. நிறைவு பெறுகிறது சினிமா கொட்டகை. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜே லிஷா. கணினியில் கைவண்ணம் செந்தில் சீதாராமன்.
4: இனி தொடர்வது காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திரச்சவானம். முன்பாய் மாலை 5 மணி வரை நிகழ்ந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளாக வருகிறது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் பதிவு புதுப்பிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் தெரிவித்துள்ளது. மாறிவரும் போர் சூழலுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை இராணுவத்தினர் விரைவாக பின்பற்றுவது அவசியம் என்று இராணுவ துணை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் சிங் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவு சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக

அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெளி முகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் மற்றும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 100 சிக்ஸர்கள் அடித்த முதலாவது இந்தியர் என்ற சிறப்பை ரிஷப் பந்த் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றுள்ளது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே,

0: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கும் சித்திரச்ச வானம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
3: சொல்லாத உணர்வுகளை சொல்லும் இசை, சொல்ல முடியாத அழகை சொல்லும் கவிதை, இரண்டும் சங்கமிக்கும் இந்த இனிய மாலையில் மனதை வருடும் மெட்டுக்களோடு மலர்கிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திரச்ச வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு அபிநயா கணேஷ்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
7: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
6: எலக்ட்ரோடெக் 2026.
8: மாலை நேரத்தில் மனதை வருடும் தென்றலாய் வீசுகிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திரச்ச வானம். தலைவியின் மௌனத்தை வாசிக்க கற்றவனுக்கு அவளின் சொல்லாத காதலும் கவிதையாகவே தெரிகிறது.

0: கோடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சவானம்.
2: அவளின் ஒரு புன்னகை போதும், அவனது 1000 கவலைகளும் தென்றலோடு கரைந்துவிடும்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
4: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
3: எலக்ட்ரோடெக் 2026.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

தென்றலோடு இசையும் இணைந்து தவழ்கிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திரச்ச வானம் நிகழ்ச்சியில். அவள் வளையல் ஒழிக்கும் போதெல்லாம் காதலை இன்னொரு முறை

0: நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்,
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம் கோடை பண்பலை 100.5

0: இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று இரவு 8 மணிக்கு வலம் வர காத்திருக்கிறது இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு. நானகில் சிக்கு புக்கு விளையாட்டுகளோடு அவள் விழிகள் சந்தித்த அந்த நொடி சொல்ல வந்த வார்த்தைகள் எல்லாம் மௌனமானது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
4: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
3: எலக்ட்ரோடெக் 2026.

இடைக்கால கீதங்களால் செவிக்கு இதம் சேர்க்கிறது நம் கோடை பண்பலையின் 100.5 சித்திரச்ச வானம். தென்றல் தீண்டிய ஒவ்வொரு நொடியிலும் அவள் விரல் தன்னை தீண்டிய உணர்விலேயே வாழ்கிறான் அவன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பர்க்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 27, புதையல் தொடர்ச்சி. மறைத்து வைத்திருந்த ஆயுத பெட்டியை குழிக்குள்ளிருந்து எடுத்தான் பொன்னன். இனி விக்ரமன் விரைந்து சென்று கையை நீட்டி அந்த பெட்டியை ஆவலுடன் வாங்கி திறந்தான். உள்ளே சிறிதும் மலினமடையாமல் இருந்த ஓலைச்சுவடியை கண்ணில் ஒத்திக்கொண்டு பெட்டிக்குள் வைத்தான். பிறகு பட்டாக்கத்தியை கையில் எடுத்துக்கொண்டான். பொன்னனை பார்த்து சொன்னான், பொன்னா, சற்று முன்னால் என் மனத்தில் தகாத கோழ எண்ணங்கள் எல்லாம் உண்டாயின. இந்த சோழ நாட்டின் மேலேயே வெறுப்பு உண்டாயிற்று. இந்த நாட்டுக்கு விமோச்சனம் ஏது? எப்போதும் பல்லவர்களின் கீழ் அடிமைப்பட்டிருக்க வேண்டியதுதான் என்று எண்ணினேன். எதற்காக இவ்வளவு அபாயங்களுக்கு துணிந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம் என்று நினைத்தேன். அந்த மயக்கம் மாயையெல்லாம் இந்த கத்தியை கண்டவுடன் மாயமாய் போய்விட்டது. பொன்னா, இந்த கத்தி ஒரு காலத்தில் உலகை ஆண்டது. கரிகால சோழரும் நெடுமுடிக்கிளியும் இந்த கத்தியினால் கடல்களுக்கப்பால் உள்ள தேசங்களையெல்லாம் வென்று சோழ மகாராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். கரிகால சக்கரவர்த்தியின் காலத்தில் செண்பகத்தீவில் குடியேறிய தமிழர்களின் சந்ததிகள்தான் அந்த தீவில் இன்று வசிக்கிறார்கள். அத்தகைய மகாவீர புருஷர்களுடைய சந்ததியில் பிறந்தவன் நான். அவர்கள் கையில் பிடித்த வீரவாள் இது. அவர்களால் முடிந்த காரியம் என்னால் ஏன் முடியாது? பொன்னா, இந்த கத்தியுடனே என் தந்தை எனக்கு அளித்த இந்த தமிழ் மறை என்ன சொல்கிறது? முயற்சி திருவினையாக்கும். ஆஹா, அந்த புனித வாக்கை கூட அல்லவா மறந்துவிட்டேன். இந்த சோழ நாட்டுக்கு இப்போது என்னவோ நேர்ந்துவிட்டது. இங்கே அடிக்கும் காற்றே மனச்சோர்வு தருகிறது. இங்கே இனி ஒரு கணம் கூட நிற்க மாட்டேன். வா, போகலாம். இவ்விதம் விக்ரமன் பேசிக் கொண்டிருந்த போது பொன்னன் அவனுடைய முகத்தை பார்த்த வண்ணமே பிரமித்து நின்றான். அப்போது விக்ரமனுடைய முகத்தில் சுடர்விட்டு பிரகாசித்த வீர தேஜஸ் அவ்விதம் அவனை பிரமிக்க செய்தது. பிறகு சட்டென்று அந்த பிரம்மையிலிருந்து நீங்கியவனாய் மளமளவென்று மண்ணை தள்ளி குழியை மூடினான். அந்த இடத்தின் மேல் மாஞ்சருகுகளை பரப்பிய பிறகு இருவரும் காவேரியை நோக்கி விரைந்து சென்றார்கள். நதிக்கரையை அடைந்து படகு கட்டியிருந்த இடத்தை பார்த்ததும் அவர்களுக்கு பகீர் என்றது. இதென்ன பொன்னா, படகு எங்கே என்றான் விக்ரமன். ஒருவேளை இடம் மாறி வந்துவிட்டோமோ என்று பொன்னன் திகைப்புடன் கூறி அங்குமிங்கும் நோக்கினான். ஆனால் வேரில் கட்டிய கயிறு இருப்பதை பார்த்ததும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் போயிற்று. கயிற்றின் முடிச்சு எப்படியோ அவிழ்ந்து படகு ஆற்றோடு போயிருக்க வேண்டும் என்றுதான் தீர்மானிக்க வேண்டி இருந்தது. பொன்னா, என்ன யோசிக்கிறாய்? நீந்தி போய்விடலாமா என்றான் விக்ரமன். கொஞ்சம் பொறுங்கள் மகாராஜா. கரையோடு ஓடிப்போய் எங்கேயாவது படகு தங்கியிருக்கிறதா என்று இதோ பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பொன்னன் நதிக்கரையோடு ஓடினான். அத்தியாயம் 27, புதையல் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 28, குந்தவையின் நிபந்தனை. நன்றினேயர்களே.
3: கோடை பண்பலை 100.5 நாம்

0: இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 5:48.

0: இடைக்கால மெட்டுக்களால் செவிக்கு இதம் சேர்த்து நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திரச்சவானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. வரவிருக்கிறது ஆலய தரிசனம். நன்றி நேயர்களே.
1: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று தஞ்சாவூர் திருப்பெரும்புலியூர் வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்யவிருக்கிறோம்.

சமய குரவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் தஞ்சாவூர் திருவையாறுக்கு அருகே உள்ள திருப்பெரும்புலியூர் வியாக்கரபுரீஸ்வரர் ஆலயம். வியாக்கரபாத முனிவர் தேன் எடுக்காத புதிய மலர்களால் மட்டுமே இறைவனை வழிபட விரும்பினார். அதற்காக மரங்களில் எளிதில் ஏறுவதற்காகவும் இருட்டில் மலர்களை பார்க்கவும் வேண்டி அதற்கு ஏற்றாற்போல் புலியின் கால்களையும் கூர்மையான கண் பார்வையையும் இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார். சிவபெருமானும் அப்படியே தனது பக்தனின் வேண்டுகோளை நிறைவேற்றி வைத்தார். வேண்டியது பெற்றவுடன் நன்றி சொல்லி பிறகு பெரும்புலியூர் என்னும் காவிரி பாயும் இத்தலத்தை அடைந்து லிங்க ரூபத்தில் எழுந்தருளியுள்ள ஈசனுக்கு கூடை கூடையாக பூக்களை பறித்து தான் நினைத்தார்போல் அர்ச்சித்து மகிழ்ந்தாராம். வியாக்கரபாதர் என்ற புலிக்கால் முனிவர் பெற்ற பெரும்பேரால் இத்தலம் திருப்பெரும்புலியூர் என்று அழைக்கப்படுகிறது.

0: ஆலயத்தின் முகப்பில் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது. கோபுரத்தின் மீதுள்ள சிற்பங்கள் பழமையானவை. கீழ்ப்பகுதி கருங்கற்களாலும் மேற்புறம் சுதையாலும் ஆனது. கோபுரத்தை தாண்டினால் விசாலமான பிரகாரம் உள்ளது. பலிபீடம், நந்தி மண்டபம், கொடிமரம் இவைகளை தாண்டியதும் அலங்கார மண்டபமும், அதையடுத்து மகா மண்டபமும் உள்ளன. மகா மண்டபத்தின் நடுவே கருவறையின் எதிரே நந்தியும் பலிபீடமும் உள்ளன. கருவறையில் இறைவன் வியாக்கிரபுரீஸ்வரர் லிங்க திருமேனியில் கிழக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். இறைவனின் விமான அடித்தளம் தாமரைப்பூ வடிவில் அமைந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாகும். கருவறையில் இறைவி சௌந்தரநாயகி நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். அன்னையின் மேல் இரண்டு கரங்களில் பத்மமும் ஜபமாலையும், கீழே ஒரு கரத்தில் அபயஹஸ்த முத்திரையுடன் காட்சி தரும் அன்னை தனது இன்னொரு கரத்தை பூமியை நோக்கி தொங்கவிட்ட நிலையில் காட்சி தருகிறார். அன்னை இங்கு சதுரபீடத்தில் எழுந்தெல்லியிருப்பது தனிச்சிறப்பு. இத்தலத்து இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்வது சிதம்பர நடராஜர் சிவகாமி அம்பாளை தரிசனம் செய்வதற்கு சமம் என பக்தர்களால் கூறப்படுகிறது. பிரகாரத்தில் சூரியன், விநாயகர் சன்னதிகள் உள்ளன. சுப்பிரமணியர் சன்னதியும் அழகுற அமைந்துள்ளது. அருணகிரிநாதர் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மீது திருப்புகள் பாடியுள்ளார். தென்புறத்தில் தட்சிணாமூர்த்தியும், மேற்கில் அர்த்தநாரீஸ்வரரும், வடக்கே சண்டேசரும் அமர்ந்திருக்கிறார்கள். பொங்கல், நவராத்திரி, சிவராத்திரி, சோம வாரங்களில் என இறைவனுக்கும் இறைவிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சரக்கொன்றை தல விருட்சமாகவும் தீர்த்தமாக காவிரி தீர்த்தமும் அமைந்துள்ளது. தஞ்சாவூர், திருப்பெரும்புலியூர், வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:04.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: ஆன்மீக செய்திகளை சொல்ற போது அதில் சில அறிவியல் செய்திகளும் இருக்குன்னு சொன்னால் பல பேர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, மறுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க அறிவியல் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க. இப்போ ஆண்டாளுடைய பாட்டில் 2 இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா, மழை பெய்யுதுங்கிற விஷயத்த சொல்கிறோம். எப்படி மழை பெய்யுது அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம சேட்டலைட் மூலமாக சொல்கிறோம், காற்றழுத்த தாழ்வு இது ஏற்பட்டிருக்கு, அதனால மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்கிறோம். இது ஆண்டாளத்தினுடைய 4 பாட்டில் சொல்கிறாங்க. அதாவது, சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாக மாறி மேகமாக மாறி மலைகளால் தடுக்கப்பட்டு மின்னல் அடிக்க இடி இடிக்க சாரலாக மழை பெய்கிறது. இதுதாங்க, இதை தான் பாட்டில் அப்படியே எடுத்து சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, மேகத்தை பார்த்து நீ என்ன பண்ணு, திருமாலின் கருத்த மேனி போல நீ உன்னை மாற்றிக்கோ, பிறகு என்ன செய்ய, கடல் நீரை உறிஞ்சி எடுத்துக்கோ, எடுத்துகிட்டு போய் மழை பெய்கிறப்ப என்ன செய்ய, அவன் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் இருக்குல்ல, அப்படி சுத்திர மாதிரி அப்படி மின்னலாக அடி. அவன் கையில் வலம்புரின்னு ஒரு சங்கம் இருக்கும், அந்த சங்கம் மார்ப்பது போல நீ இடி இடிக்கணும். அவன் கையில் வில்லு வச்சிருப்பான், அந்த வில்லிலிருந்து வரக்கூடிய அம்பு மாதிரி மழை பெய்யணும், அதில் நாங்கள் நீராடணும் அப்படின்னு பாடுறாங்க. ஆழிமலை அண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியில் புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கிறுத்து, பாளியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. என் நண்பர் சுஜாதாட்ட சிவாஜி படம் வந்தப்ப அதிர்தில்லைன்னு ஒரு வார்த்தை அப்படியே தமிழ்நாட்டை உழுப்புச்சு. அதுக்கு வசனம் எழுதினவர் அவர் தான் எழுதியிருந்தார். நான் சுஜாதாட்ட கேட்டேன், இந்த அதிர்தில்லைங்கிற வார்த்தை திருப்பாவையில் இருக்க ஆண்டாள் பாடின வரிதானே அப்படின்னு கேட்டேன் நான். அவர் சிரிச்சுட்டு, ஆமா, அது என்ன, நம்ம முன்னோர் வரிதானே, எடுத்துக்கிட்டேன், நம்முடி சொத்து தானே அப்படின்னாரு. பார்த்தீங்களா, இந்த நூற்றாண்டில் அதிர்தில்லைன்னு ஒரு வார்த்தையை 8 ஆண்டாள் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த அதிர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி அதிர்ந்து மழை பெய்யணுங்கிறாங்க. இப்போ மழை தோன்றுகிற காட்சியை விஞ்ஞான ரீதியாக சொன்ன பாட்டு எதுங்க. இன்னொரு பாட்டுக்கு ஆச்சரியமான பாட்டு என்னன்னா, மார்கழி மாதத்தில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட நாளில் 5-6 வியாழ கிரகம் கண்ணில் தெரியுமா. வியாழ கிரகம் கண்ணில் தெரிகிற காலம் எதுன்னா அதிகாலை 4 பிறகு அது மறைஞ்சிருமா, மறைஞ்ச பிறகு விடிவெள்ளி தோன்றுமா. இதை ஆண்டாள் தன்னுடைய பாட்டில் பதிவு பண்ணுறாங்க. நினச்சி பாருங்க, 14 தான் நமக்கு வந்து கலீலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறார். அப்போ தான் நம்ம வந்து விண்வெளி மண்டலத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம். ஆனால் இந்த பாட்டில் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இது என்ன, புள்ளின்வாய் ஹீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வியாழம்ங்கிறது

0: வியாழக்கிரகம் கண்ணுக்கு தெரிகிற காலம் மார்கழி மாதத்தில் ஒரு நாளாம். இவர் ஒரு வாரம் சேர்ந்தாப்புல தெரியுமா, பிறகு அதை கண்டுபிடிக்க முடியாதான். இதை வைத்து கொண்டு தான் எட்டாம் நூற்றாண்டாக ஆண்டால் இருக்க வேண்டும் அப்படிங்கிற. இப்போ பாருங்க, அறிவியல் செய்திகளையும் கொண்டதாக இது அமைகிறது, ரொம்ப ஆச்சரியங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மாபலி சக்கரவர்த்தியிட்ட போய் மூன்றடி மண் கேட்டு அவன் தரேன்னு சொல்லிட்டு தர முடியாமல் போனபோது, ஒரு அடியால் ஆகாயத்திலேருந்து பிரபஞ்சத்திலேருந்து மூணாவது அடி எங்கே வைக்கன்னு கேட்டோன்னு என் தலையில் வைக்கன்னு சொன்னால் அப்படி தலையில் வச்சாருமாங்க. அவன் தர முடியாத மூணு அடியை ஆண்டால் தன்னுடைய பாசுரத்தில் தர்றாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஒரு அடி, அதே மாதிரி அன்று உலகம் அளந்தாய் அடி போட்டி ஒரு பாட்டில் ரெண்டாவது அடி, இன்னொரு பாட்டில் அம்பரம் உடர்த்து ஓங்கி உலகளந்து, பார்த்தீங்களா. அவன் தர முடியாத மூணு அடியை நான் தர்றேன் அப்படின்னு ஆண்டால் தர்றாங்க. மூணு இடத்துல தாங்க உலகளந்த பெருமாளுக்கு கோயில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் திருக்கோவலூரில் இருக்குது, அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது உலகளந்த பெருமாளுடைய. அப்போ மூன்று இடத்துல இருக்குது, மூணு அடியை கொடுத்தவ ஆண்டாள் தான். அறிவியல் மட்டும் இல்லைங்க, ஆனந்த கழிப்பும் இந்த திருப்பாவையில் இருக்குதுங்க, படிச்சு பாருங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 வரை கோவை கொடிசியாவில்.
6: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. சூரியன் வானின் ஓவியத்தை வரைந்து முடித்து நிலவு மலரத் தொடங்கும் நேரம். தென்றல் காற்று மனதின் கதவுகளை மென்மையாக தட்டும் நேரம். பகலின் சோர்வை இரவின் அமைதி அணைத்துக் கொள்ளும் இவ்வழகிய இளமாலை நேரத்தில் இன்னிசை பாட வருகிறது கோடை பண்பலையின் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
4: எதிர்கால எலக்ட்ரிகல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
5: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
4: எலக்ட்ரோடெக் 2026.
6: ஒவ்வொரு கோலோட ஆரம்பம் ஒரு பிளான். எந்த ஒரு பிளானுக்கும் தேவை செக்யூரிட்டி. வழங்குகிறோம் LIC-யின் புதிய நவ்ஜீவன் ஸ்ரீ ரெகுலர் பிரீமியம் பிளான். உங்களுக்கு ரொம்ப அவசியமானதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பர் காம்போ வித் இன்சூரன்ஸ் அண்ட் சேவிங்ஸ்.
7: உங்க ஃபியூச்சரை செக்யூர் பண்ண இதுல பிளெக்சிபிள் பிரீமியம் பேமெண்ட் டர்ம் ஆப்ஷன்ஸோட அட்ராக்டிவ் கேரண்டீட் அடிஷன்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் கேரண்டீட் அடிஷன்ஸ் டு எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர்ஸும் இருக்கு.
6: உங்க குழந்தையோட எஜுகேஷனோ இல்ல உங்களோட ட்ரீம் ஹோமோ எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்க வித் LIC's நவ்ஜீவன் ஸ்ரீ ரெகுலர் பிரீமியம் பிளான். மேலும் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல LIC India.in க்கு லாக் இன் பண்ணுங்க. LIC ஹர் பல் ஆப்கே சாத்.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி

0: எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: முரளி முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். மிகவும் சூட்டிகைத்தனமாக பேசிக் கொண்டிருந்த அவள் தனக்கு தஞ்சாவூரில் உள்ள மாடமாளிகை கூட கோபுரங்களை பார்க்க வேண்டுமென்ற வெகுகாலமாக ஆசை உண்டு. சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் உண்டு. சக்கரவர்த்தியின் உடல்நலம் சரியாக இல்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறது, நான் பார்க்கலாமா என்று முதலமைச்சரிடம் கேட்கிறாள்.
1: அப்படியே தான் இருக்கிறது மகளே, அபிவிருத்தி ஒன்றுமில்லை. ஆகையால் சக்கரவர்த்தியை தரிசிக்கும் எண்ணத்தை மறந்துவிடு.
0: அது எப்படி மறக்க முடியும் ஐயா? சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். பார்த்து அவருடைய தர்மராஜ்யத்தில் பெண்களை பலவந்தமாக பற்றி கொண்டு வரும் அக்கிரமம் நடக்கும் செய்தியை சொல்ல வேண்டும்.
1: பெண்ணே, உன்னோடு வெறும் விவாதம் செய்து கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. உன்னை பலவந்தமாக பற்றி கொண்டு வர நான் கட்டளையிடவும் இல்லை. நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய் அதை சொல். யாராவது உன்னை பலவந்தமாக பிடித்து பல்லக்கில் ஏற்றினார்களா?
0: இல்லை சுவாமி, அது மட்டுமில்லை. தஞ்சை கோட்டைக்கு அருகில் வரும் சமயத்தில் இந்த பல்லக்கு வெறுமையாக இருந்தது. மழையாயிருக்கிறதே என்று நானாகவே சென்று பல்லக்கில் ஏறிக்கொண்டேன். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் தமது சீடனாகிய ஆழ்வார்க்கடியானை பார்த்து,
1: ஒருவாறு எனக்கு இப்போது விஷயம் விளங்குகிறது. வழியில் புயலும் மழையுமாயிருந்தபோது பல்லக்கை எங்கேயோ இறக்கி இருக்கிறார்கள். அந்த சமயம் இவள் அத்தையை பல்லக்கில் இருந்து இறக்கிவிட்டு இவள் ஏறிக்கொண்டிருக்கிறாள். வைத்தியர் மகன் பேரில் மரம் விழுந்து பிரக்ஞை இழந்து விட்டபடியால் அவனால் கவனிக்க முடியவில்லை. சிவிகை தூக்கிய மற்றவர்கள் கவனிக்கவில்லை. கோட்டை வாசலுக்கு சமீபத்திலேதான் இது நடந்திருக்க வேண்டும். திருமலை, என்னுடைய ஊகம் சரியாக இருக்கும் என்று உனக்கு தோன்றுகிறதா?
2: சுவாமி, தாங்கள் இப்போது ஊகித்து சொன்னபடியேதான் நடந்தது. நானே கண்ணால் பார்த்தேன்.
1: நீ பார்த்தாயா? அது ஏன், இத்தனை நேரம் ஏன் வாயை மூடிக்கொண்டிருந்தாய்? சீக்கிரம் சொல்லு.
2: நேற்று முன்னிரவில் மழைக்கால இருட்டில் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தேன். பெரும் புயலும் மழையும் அடித்தன. மரங்கள் முறிந்து விழுந்தன. சாலையோரத்து யாத்ரிகர் மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கலாம் என்று சென்றேன். அங்கே நான் ஒதுங்கிய சிறிது நேரத்துக்கெல்லாம் இந்த பெண்ணும் இன்னொரு வாலிபனும் வந்தார்கள். இவள் தன் அத்தை மகன் என்று சொன்னாலே அவனாக இருக்கலாம். மின்னல் வெளிச்சத்தில் அவன் கழுத்தில் ருத்ராட்சம் கட்டியிருந்ததை பார்த்தேன். பிஞ்சிலே பிடித்த சைவன் என்று தெரிந்து கொண்டு அவனிடம் வைஷ்ணவத்தின் பெருமையை சொல்லலாம், சற்று பொழுது போகும் என்று எண்ணினேன். இதற்குள்

0: அதே மண்டபத்தின் முகப்பில் ஒரு சிவிகையை கொண்டு வந்து வைத்தார்கள். சிவிகையின் திரையில் பழுவேட்டரையரின் பனை சின்னம் தெரிந்தது. சிவிகையிலிருந்து ஒரு பெண் இறங்கி இவர்கள் அருகில் வந்தாள். மண்டபத்தில் இருள் கவிந்த இடத்தில் மூன்று பேரும் ஏதோ ஜாடை மாடையாக பேசிக் கொண்டார்கள். பிறகு இவள் போய் பல்லக்கில் ஏறுவதை பார்த்தேன். மின்னல் வெளிச்சத்திலிருந்து பல்லக்கிலிருந்து இறங்கியவள் வேறு, மறுபடியும் ஏறியவள் வேறு என்று தெரிந்து கொண்டேன். பல்லக்கு தூக்கிகள் இது ஒன்றும் கவனிக்கவில்லை. மழை சிறிது நின்றதும் பல்லக்கை தூக்கி கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள்.
1: ஆஹா, அப்படியா, என்னை ஏமாற்றி விட்டார்கள். இத்தனை நேரம் சொல்லாமல் சும்மா இருந்தாயே. அந்த ரெண்டு பேரும் பிறகு என்ன செய்தார்கள்?
0: பல்லக்கு போன பிறகு அவர்களும் போய்விட்டார்கள். பின்னர் நானும் புறப்பட்டேன்.
1: திருமலை, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவள் அத்தையை நீ ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன?
0: அபச்சாரம் குருதேவரே, அபச்சாரம். அத்தகைய துரோகத்தை நான் செய்யக்கூடியவன் அல்ல. முதலில் இதெல்லாம் தங்கள் ஏற்பாடு என்று எனக்கு தெரியாது. பழுவூர் அரண்மனை பல்லக்கானபடியால் சின்ன பழுவேட்டரையருடைய காரியமாக இருக்கும் என்று எண்ணினேன். மேலும் மந்தாகினி தேவியை என்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? புயற்காற்றை அணை போட்டு நிறுத்தினாலும் நிறுத்தலாம். அந்த மாதரசியை நிறுத்த முடியுமா? இலங்கையிலேயே முயன்று பார்த்து தோல்வியடைந்தவன்தானே. மேலும் அந்த அம்மாளுக்கு என்னை அடையாளம் தெரியும். பார்த்ததும் மிரண்டு ஓடிப்போவார்கள். பிறகு யாராலும் அவரை பிடிக்க முடியாது.
1: அதை நினைத்தால் வைத்தியர் மகன் கெட்டிக்காரன் என்றே தோன்றுகிறது. இத்தனை தூரம் அடித்து கொண்டு வந்து விட்டான் அல்லவா?
0: குருதேவரே, இந்த விஷயத்தில் தங்கள் ஊகம் சரியல்லவென்று தோன்றுகிறது. மந்தாகினி தேவி தாமே விரும்பித்தான் வந்திருக்க வேண்டும். தஞ்சை நெருங்கியதும் அவருடைய மனம் மாறி இருக்க வேண்டும்.
1: இருக்கலாம், இருக்கலாம். ஆனாலும் இதற்குள் அதிக தூரம் அந்த கரையர் மகள் போயிருக்க முடியாது. இரவெல்லாம் காற்றும் மழையுமாக இருந்ததல்லவா? சமீபத்திலேதான் எங்கேயாவது தான் இருக்க வேண்டும். திருமலை, எப்படியாவது அவளை பிடித்தாக வேண்டும். ஒருவேளை இந்த பெண்ணுக்கு அவள் தங்குமிடம் தெரிந்திருக்கலாம். மகளே, உன் பெயர் என்ன?
2: பூங்குழலி ஐயா.
1: ஆஹா, அழகான பெயர். பெயர் வைப்பதில் தியாகவிடங்கரின் சாமர்த்தியத்துக்கு இணையே கிடையாது. பூங்குழலி, உன் அத்தை எங்கே தங்கியிருப்பாள் என்று உனக்கு தெரிந்திருக்கும். தெரிந்தால் சொல்லு, அவளுக்கு ஒன்றும் கெடுதல் நேராது.
2: பூங்குழலி சிறிது யோசித்துவிட்டு, சுவாமி, என் அத்தை இப்போது இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும். அவளை எதற்காக தாங்கள் பிடித்து கொண்டு வரச் செய்தீர்கள் என்று சொன்னால் நானும் அவள் இருக்கும் இடத்தை சொல்லலாம்.
1: பூங்குழலி, அது பெரிய ராஜாங்க விஷயம். அரண்மனையை பற்றிய ரகசியம் உன்னிடம் சொல்ல முடியாது.
2: நானும் சொல்ல முடியாது.
1: இந்த பெண்ணுடன் பேசி சாத்தியப்படாது.
2: ஐயா, ஒரு நிபந்தனையை நிறைவேற்றுவதாயிருந்தால்.
1: ஆஹா, எனக்கு இந்த பெண் நிபந்தனை போடுகிறாளாம். அது என்ன?
2: என் அத்தையை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து மணிமகுடம் சூட்டுவதாயிருந்தால் அவளை நானே அழைத்து வருகிறேன்.
1: திருமலை, திருமலை, இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது.
0: அதை இப்போதுதானா கண்டீர்கள் குருதேவரே? இவளை ஒன்றும் கேட்க வேண்டாம். இவள் அத்தை இருக்குமிடம் எனக்கு தெரியும். இவள் அத்தை மகன் சேந்தனமுதன் கோட்டைக்கு சற்று தூரத்தில் பூந்தோட்டத்தில் இருக்கிறான். அவனும் அவனது அன்னையும் தளிக்குளத்தார் கோயிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்கிறவர்கள். அங்கேதான் தாங்கள் தேடும் பெண்மணி இருக்கிறாள். என்னுடன் சில ஆட்களை அனுப்பினால் அழைத்து வருகிறேன்
2: என்றான் ஆழ்வார்க்கடியான். பூங்குழலி திருமலையை எரித்து விடுகிறவள் போல பார்த்துவிட்டு, அப்படி ஏதாவது செய்தால் நான் இப்போதே சக்கரவர்த்தியின் அரண்மனை முன்னால் சென்று முறையிடுவேன். நீங்கள் செய்யும் அக்கிரமம் ஊரெல்லாம் அறியும்படி செய்வேன் என்றாள்.
1: திருமலை, இவளை பாதாள சிறைக்கு அனுப்பி வைக்க வேண்டியதுதான். வேறு வழி இல்லை
2: என்றார் அனிருத்த பிரம்மராயர். என் அருகில் யாராவது வந்தால் கொன்றுவிடுவேன் என்று பூங்குழலி மடியில் செருகி வைத்திருந்த கத்தியை எடுத்து காட்டினாள்.
0: ஐயா, இந்த பெண்ணை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டியதில்லை.

0: இதற்கு பதிலாக இளைய பிராட்டி குந்தவை தேவியின் மாளிகைக்கு அனுப்பி வைக்கலாம். இளைய பிராட்டி இப்போது இங்கேதானே இருக்கிறார். அவர் இந்த பெண்ணின் பைத்தியத்தை தெளிய வைப்பார். இளைய பிராட்டிக்கும் இந்த பெண்ணினால் ஆக வேண்டிய காரியம் ஏதேனும் இருக்கலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான்.
1: எதனால் சொல்லுகிறாய்? இளைய பிராட்டிக்கு இந்த பெண்ணின் மூலமாக என்ன காரியமாக வேண்டியிருக்க போகிறது?
0: குருதேவரே, தங்களுக்கு தெரியாதா, நேற்று மாலை இங்கு அடித்த புயல் சோழ நாட்டு கடற்கரையோரும் அதாகதம் செய்துவிட்டிருக்கிறதாம். தங்கள் அரண்மனை வாசலில் நாலாபுறமிருந்தும் தூதர்கள் வந்து காத்திருக்கிறார்கள்.
1: ஆம் ஆம், அவர்களையெல்லாம் நான் இப்போது பார்க்க வேண்டும். அதற்குள் இந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்ததில் வெகு நேரம் வீணாகிவிட்டது. இவள் வாய் பேச முடியாதவளாக பிறந்திருந்தால் எவ்வளவோ நன்றாயிருந்திருக்கும்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: சாலையோடு போய்கிட்டு இருந்த பல்லக்க வழி மறைச்ச கொடூர செயலுக்கு வானதி அனிருத்தரிடம் விளக்கம் கேட்டதும், அதுக்கு அவர் சாமர்த்தியமாக குறுக்கு கேள்விகள் கேட்டு திசை திருப்பினதும் நினைவிருக்கும். ஆனால் இப்போ அவர் அனுப்பியிருந்த பல்லக்கில் இருந்த மூதாட்டிக்கு பதிலாக ஒரு இளம்பெண் அரண்மனைக்குள்ளே வந்ததோடு இல்லாமல் தர்ம ஆவேசத்தோட சர மாறியா கேள்வி கணைகளை தொடுத்து திணற அடிக்கிறார். தப்பிக்க வேற வழி இல்லாமல் எப்படி குழையிறார் பாருங்க. மகளே, உன் பெயர் என்ன? பெயரை சொன்னதும், ஆஹா, அழகான பெயர். பெயர் வைப்பதில் தியாக விடங்கரின் சாமர்த்தியத்துக்கு இணையே கிடையாதுன்னு நைச்சியமாக பேசி இறங்கி வரார். நல்லது, அபிவிருத்திங்கிற தொடர் ஆராய்வோம். இதன் நேரடி பொருள் முன்னேற்றம், மேம்பாடு, விருத்தி, வளர்ச்சி, பெருக்கம். அபி என்கிற முன்னோட்டு மிகுதியாக, ஒன்றை நோக்கி, சிறப்பு, இப்படி பொருள் தர்ற விதத்தில் இணையும். ஆக அபிவிருத்தின்னா சிறப்பான முன்னேற்றம். கோட்டை வாசல்ல, கோட்டையின் உட்புறத்தில், அரண்மனைக்கு போகிற பாதையில் நிற்கிற காவலர்களை எல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் கடந்து ஆஸ்தான மண்டபத்தில் காலாந்தக கண்டரையும் தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பல்லக்கில் சொகுசாக வந்து இறங்கிட்ட இந்த பெண் சக்கரவர்த்தியை பார்ப்பதா என்கிற எரிச்சல் அனிருத்தருக்கு உடல்நிலையிலே அபிவிருத்தி ஒன்றும் இல்லைன்னு கட்டுப்படுத்த பார்த்தார். அடுத்து அபச்சாரம் என்கிற சொல் முறை தவறின நடத்தையை குறிப்பது. பொதுவாக மரியாதை குறைவாக நடந்தாலும் பேசினாலும் இப்படி சொல்வது உண்டு. தமக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தால் அனிருத்தர் திருமலையப்பனை பார்த்து, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவளத்தை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன? குற்றம் சாட்டினார் அல்லவா. அப்போ இந்த சொல்ல ரெண்டு தடவை சொல்லி அதை பணிவாக மறுக்கிறான் ஆழ்வார்க்கடியான். அதாவது இந்த இடத்துல, குருதேவரே, அது அப்படி அன்றுன்னு மரியாதையாக தொடங்கி விளக்கம் தந்ததை கேட்டோம். இதுக்குள்ளே அதிக தூரம் அந்த கரையர் மகள் போயிருக்க முடியாது. சமீபத்திலே தான் எங்கேயாவது இருக்கணும்னு அனிருத்தர் சொன்னார். சமீபம் என்கிற சொல் இடத்தையும் குறிக்கும், காலத்தையும் குறிக்கும். அனிருத்தர் இடத்தை பற்றி தான் பேசுகிறார். இது தெளிவாக இருக்குது. இந்த இரட்டுற மொழிதலுக்கு தீர்வு இருக்குது. அண்மை காலத்தையும் அணிமை இடத்தையும் குறிப்பன. சொற்பரப்பில் தான் எத்தனை அரிய செல்வங்கள்!
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.

இசை தந்த இந்த இனிய பயணத்தை நிறைவு செய்து நிறைவு பெறுகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

0: இனிய வணக்கம் நேயர்களே. நொடிக்கு நூறு முறை நிறமாறும் மனதை நொடிதோறும் கட்டி வைக்கும் இனிய இசையால் நம் விருப்பத்திற்கேற்ப கட்டி வைப்போமா? இசையரசியின் இனிய சொந்தங்களே, நம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களின் விருப்ப பாடலை உங்கள் குரல் சொல்லி கேட்க வேண்டுமா? உங்கள் கைபேசியை எடுங்க. உங்களின் விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். 94 86 28 24 24 என்ற எண்ணுக்கு. நிகழ்ச்சியில் உங்களோடு அபிநயா கணேஷ். கச்சவி வழியாக முதல் பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்,
1: கூடாது காதலி குரலுக்கு இரவு வணக்கம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் பொய் சொல்ல கூடாது காதலி. படம் ரன் பாடலை விரும்பும் மதுரை KSK ஆனந்தம்.

கொடைக்கானல் பண்பலை 100.5க்கு வணக்கம். நான் அப்துல் காதர், ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கேருந்து பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து என்னை தாளாட்ட வருவாளா அப்படின்ற பாடல் போடுங்க. நன்றி.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: மெல்லிய இரவு பொழுதை நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கூவில்.
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து வனிதா பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல்

0: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு. உங்களின் விருப்ப பாடலை உங்கள் குரல் சொல்லி கேட்க வேண்டுமா? உங்கள் கைபேசியை எடுங்க. உங்கள் விருப்ப பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் இவற்றை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். 94 86 28 24 24 என்ற எண்ணுக்கு.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
0: கச்சவி வழியாக பாடல் கேட்டுள்ள அடுத்த நேயர்
8: ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் குள்ளன்கோவில் கிராமம் கந்தசாமி பாளையம் அக்பர். எனக்கு பிடித்த பாடல் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே படம் காதல் சொல்ல வந்தேன். தேங்க்யூ.

0: இதயம் விரும்பிய பாடலை இதமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில்.
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன். மஞ்சு விரட்டு படம். மாமாவும் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்ச பாடல். நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக ஒரு நேயர் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்னங்கம்மா?
1: விஜயராணி.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: தேனியில இருந்து வந்திருக்கேங்க, தேனி பங்களாமேடு.
0: தேனி மாவட்டம் அப்படின்னாலே நல்ல ஒரு பசுமையான ஏரியா இல்லைங்களா?
1: ஆமாங்க.
0: அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கும். அதே நேரத்தில் அந்த வயக்காடுகள்லாம் பார்க்கும்போது நிறைய சினிமா பாடல்கள் வந்துட்டு அப்படியே காதுக்குள்ள ஒலிக்கும்.
1: ஆமாங்க. தென்னந்தோப்புகள் மற்ற எல்லாமே நல்ல சரௌண்டிங்கா இருக்கும்.
0: இசைஞானி இளையராஜா அவர் பிறந்த ஊர்
1: அவர் ஊர்.
0: அதனாலே என்னவோ தெரியல, அந்த ஊர் போயிட்டோம் அப்படின்னாலே அந்த பசுமை காட்சிகள் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய பாடல்களை பதிவு பண்ணும்,
1: நினைவுபடுத்தும்.
0: சரிங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா அந்த வயல்கள் எல்லாம் பார்த்தோன்னே பாடுறது?
1: ஆமாங்க, நான் சின்ன வயசுல சனி ஞாயிறு வந்துச்சுன்னா சனி ஞாயிறு அப்ப அம்மாவை சுண்டல் குழம்பு எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பத்துல இருந்து வருவாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் போவோம்.
0: நிறைய தோழிகளோட சேர்ந்து அந்த வயக்காட்டு பக்கம் போகும்போது
1: எங்க தோப்பு பாத்தீங்கன்னா வைகை ஆறு, அதுக்கு மேல தோப்பு.

0: சிவப்பு.
1: சரிங்க.
0: அதுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே மேலே வயல் எல்லாமே இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் பழைய அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரதி அவங்க சரிதா அவங்க அவங்களாம் பாடிக்கிட்டு ரெண்டு கையில் ரெண்டு கதிர்களை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க.
1: அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்.
0: அந்த மாதிரி நாங்களுமே அந்த கேரக்டராகவே மாறிடுவோம்.
1: சொல்லும் போதே உங்களுடைய சந்தோஷம் முகத்தில் நல்லாவே தெரியுது. எங்க பாடுங்களேன் எங்களுக்காக.
0: வானத்தில் சிலமே

0: ஆடை கட்டாத செவ்வந்தியே, சிங்காரம் பார்வை சொல்லும் செய்தி என்னவோ, அடிப்பெண்ணே பொன்னோஞ்சலாடும் இளமை, வண்ணங்கள் தோன்றும் இயற்கை, உல்லாசம் சந்தோஷம் வாழ்வில் கொண்டாடுதே, சுகம் கோடுகின்றதே பண்பாடுதே, மனம் மாடுகின்றதே அடிப்பெண்ணே அடிப்பெண்ணே.
1: ரொம்ப அழகா பாடுறீங்களே. நீங்க பாடும்போது நானே அப்படியே கற்பனை பண்ணிட்டேன், இப்படிதான் நீங்க அவங்க தோழிகளோட போயிட்டு இப்படியே இந்த வயக்காட்டுல விளையாடிக்கிட்டு எல்லாம் பாடியிருப்பீங்க.
2: பாடிட்டு இருப்போம், அங்க நிறைய சமையல்லாம் நடக்கும்.
1: சரிங்க,
2: தோப்புக்குள்ள நாங்கெல்லாம் ஆத்துக்குள்ள விளையாண்டுட்டு இருப்போம்.
1: சரி,
2: பசங்கள்லாம் கபடி விளையாடுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பாட்டுல உட்காந்தாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வேற சாயந்தரம் ஆயிரும்.
1: அதாவது ஒரு கிராமத்தையே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க.
2: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும்.
1: அதெல்லாம் அழகா பாடுறீங்க. பாட்டு கத்துக்கிட்டு இருக்கீங்களா?
2: கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டு இருக்கேன்.
1: எத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டு
2: இருக்கேன்? நான் ஒரு 25 வயசில் கற்றுக்கிட்டு இருந்தேன், 1 இயர் கற்றுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூ பண்ண முடியலை.
1: சரிங்க.
2: அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ கொஞ்சம் கிளாஸ் போய்கிட்டு இருந்தேன். போயிட்டு இப்போ நிறையா மேடைக்கெலாம் பாடுறதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க.
1: மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் பாடி
2: எங்கள் சொந்த பந்தம் ஃபங்க்ஷன்லாம் நான் நிறையா பாடியிருக்கேன்.
1: உங்களுக்கு
2: லேக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதெல்லாம் புதுமையாகவே தெரியுது.
1: புதுமையாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ உங்களை மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் ஏரிக்கரை மேலிருந்து
2: அப்படின்னு பாடிட்டு இருக்கலாம்,
1: பாடவும் தோணும் இல்லைங்களா?
2: ஆமாங்க, ஆமாங்க.
1: சரிங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம், அந்த பாட்டு போடுங்க.
1: இதோ அந்த பாடல் உங்களுக்காக, கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.
2: நன்றி.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன்.

0: பிரீஃப்ஸ்
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காணவாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
3: மூன்று அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: அனைவருக்கும் மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தி ரவிவர்மா பேசுகிறேன். எனக்கு சாம்ராய் படத்திலிருந்து மூங்கில் காடுகளை பாட்டு ஒளிபரப்ப வேண்டும்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
6: மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். LIC-யின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
7: இரவு பொழுதை நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு இணைப்போம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில்
8: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு வணக்கம். நான் திருப்பூர் தொட்டியம்மன்லேருந்து SVS வெங்கடேஷ் பேசுகிறேன். எனக்கு எட்டுப்பட்டி ராசா படத்திலிருந்து பஞ்சு மிட்டாய் சீலாக்கடி அந்த பாடல் வேணும். நன்றி, வணக்கம்.

ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது, சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43

0: 8064 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: இதுவரை கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் விருப்ப பாடலை கேட்போம். நாளை இரவு 7 மணிக்கு வரவிருக்கிறது இளமை பேசுகிறது. மும்பை செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 ஆண்டு முதல் 2022 ஆண்டுக்குள் புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கைவிரல் ரேகை பதிவு, கருவழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேது பந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார்.

தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெள்ளி முகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்தை கைவிட

கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் வெள்ளி முகமை மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மாநில அரசை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை வழங்குவது அரசு போக்குவரத்துக் கழகங்களின் மிக முக்கியமான கடமையாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹுடா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் தார் துசாரை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இன்றைக்கி என் கண்ணில் பட்டுச்சு. அதனால் அதை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன். ஜாய் ஆஃப் கிவிங், அதாவது மனசார யாருக்காச்சும் ஏதாவது கொடுத்தோம்னா அது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் எதுனா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் இல்லை. அதுலேயும் முக்கியமாக நம்ம நேரத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களோட உறவினர்களோட நேரத்தை செலவு பண்ணுறப்பெல்லாம் நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிஜமாகவே ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நேரத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறதுனா அது மகிழ்ச்சியான விஷயந்தான். ஆனால் நம்ம நேரம் நம்ம அனுமதி இல்லாமல் எடுத்துக்கப்படுது, இல்லைனா நாமளும் அதை தெரியாமையே அதை நம்ம நேரத்தை கொடுக்குறோம், இல்லை விருப்பம் இல்லாமல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நேரம் ஒரு செலவாகத்தான் மாறுது. ஏன் அப்படின்னா டைமோட சேர்த்து நம்ம எனர்ஜியும் செலவாகுது. அதனால் எப்பயுமே நம்ம ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும். நம்ம நேரம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அதை வெறுமனே செலவழிக்காமல் ஒரு பயனோட தான் செலவு பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும். காலம் என்பது பொன் போன்றது. அதனால் நம்ம நேரத்தை நமக்காக செலவு பண்ணாலும் மற்றவங்களுக்காக செலவு பண்ணாலும் சரிவா பண்ணுவோம், இப்போ ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படின்றத மனசில் வச்சுட்டு போகலாமா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு? இன்றைக்கி நிகழ்ச்சியை பயணிக்க இருக்கிறது சிக்கு புக்கு நான் நிகழ் என்ற இரண்டு விளையாட்டுகளோடு. சிக்கு புக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். இரண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலையும் இரண்டாவது கேள்விக்கான பதிலையும் இணைத்து சொல்லணும். இப்படியே தொடர்ந்து விளையாடலாம். நான் நிகழ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நாபிரள் வாக்கியங்கள், அதை வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப எளிமையான விளையாட்டுகள் தான். நிகழ்ச்சியோடு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைய காத்திருப்பீர்கள். அலையங்கள் 24 24 24 24 24 29 என்ற எண்களில் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2 இணைத்து. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் மாணவ செல்லத்தை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கம்மதி வட்டத்துல அஜித் பாண்டி பேசுகிறேன். இளையத்துல நலமாக்கா?
0: நலமா இருக்கிறோம் அஜித் பாண்டி. நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 9th ஸ்டாண்டர்ட் இந்த வருஷம் படிச்சிட்டு இருக்கீங்க, அடுத்து 10th போக போறீங்க இல்ல?
1: ஆமா.
0: அப்படி ஜாலியா இருக்கும்ல, ஐ 10th எல்லாம் நம்ம போக போறோம் அப்படி சொல்லிட்டு. ஆமாவா? இதான் ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு அந்த அந்த பின்னாடி இருக்கிற அலை அந்த ரேடியோவோட சவுண்டை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா நான் பேசுறது எனக்கே கேக்குதா இல்லையா? கொஞ்சம் பயமா இருக்கா இல்லையா?

0: இந்த வரீங்களா? எங்கே வரீங்க? கொடைக்கானல் வரீங்களா?
1: இல்ல இந்த ரேடியோ சவுண்ட குறைக்கிறேன்.
0: சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? சிக்கு புக்குள்ளாட.
1: ஆ
0: சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, வானவெளியில் எத்தனை நிறங்கள் இருக்கு?
1: அதிப்பந்தி.
0: நீங்கள் வந்து முதல் கேள்விக்கான பதில் எனக்கு சொல்லணும். சிக்கு புக்கு தானே நம்ம விளையாடுறோம். முதல் கேள்விக்கு என்னம்மா?
1: பையன்.
0: வானவில்லில் எத்தனை நிறங்கள் இருக்கு? நீங்க அங்க வானொலி அளவை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். குறைச்சிட்டீங்களா? இப்பயும் நீங்க பேசுறது ஏக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு, அஜித் பாண்டி. சரி, வானவில்லில் எத்தனை நிறங்கள் இருக்கிறது? இந்நேரம் எல்லா நேர்களும் பதில் சொல்லியிருப்பாங்க.
1: ஏழு நிறம்.
0: ஏழு. இலை என்ன நிறத்துல இருக்கும்?
1: ஏழு நிறம், சிவப்பு, பச்சை, மஞ்சள்.
0: ஏம்மா, வானவில்லில் எத்தனை நிறங்கள் இருக்கும்னு கேட்டேன், அவ்வளோதான். ஏன் இவ்வளோ குழப்பம்? கேள்வி என்ன கேள்வி? முதல் கேள்வி
1: ஏழு நிறம்.
0: ஏழு இல்லையா? இலை என்ன நிறத்தில் இருக்கும்?
1: ஏழு நிறம், பச்சை.
0: அவ்வளோதான். இரவில் வந்து வானில் ஒளிர்றது, வானத்தில் ஒளிர்றது என்ன?
1: ஏழு நிறம், பச்சை,
0: ம்,
1: நிலா.
0: மரங்கள் அதிகமாக இருக்கிற இடம் எது?
1: ஏழு நிறம், பச்சை, நிலா.
0: கடைசி கேள்வி மறந்துட்டீங்களா? மரங்கள் அதிகமாக இருக்கும் இடம் எது? சரி, மீன்கள் எங்கு வாழும்?
1: ஏழு நிறம், பச்சை, நிலா, காடு, குளம்.
0: குளத்தில் வாழும். சரி, ரொம்ப சூப்பராக விளையாண்டீங்க அஜித் பாண்டி. நன்றாக படிக்கவும் வாழ்த்துக்கள். நன்றிம்மா.
1: நன்றிக்கா.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நேரம் சரியாக இரவு 8:15. இது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் 1.5 இளமை பேசுகிறது. இப்போ நம்மோடு வந்து இணைய காத்திருக்கும் மாணவரை சிந்தித்து விடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பண்பல் 5. வீணாக்கபத்தன் மேடம் நமது நிலையத்தின் பணியாற்றும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார்? நீங்க உங்க அலைபேசியோட வெளியில வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்கும் எங்களுக்கு.
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் பேசுறீங்க.
0: திவாகரன், எந்த எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 11 மேடம்.
0: உங்களுக்கான விளையாட்டு நாணிகள் விளையாடலாமா?
1: விளையாடலாங்க மேடம்.
0: நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், வாக்கியம் சொல்லுவேன், நீங்க அந்த வாக்கியத்தை திருப்பி சொல்லணும். இதுதான் உங்களுடைய விளையாட்டு. வெள்ளை வெற்றிலையை வெட்டி வைத்து வெற்றிலையை வெற்றியாக விற்க வந்தான் வெற்றிலை வியாபாரி வெற்றி. இன்னொரு முறை சொல்கிறேன். வெள்ளை வெற்றிலையை வெட்டி வைத்து வெற்றிலையை வெற்றியாக விற்க வந்தான் வெற்றிலை வியாபாரி வெற்றி.
1: வெள்ளை வெற்றிலையை வெட்டியாக வெட்டி வைத்து
0: வெட்டி வைத்து
1: வெள்ளை வெற்றிலையை வெட்டி வைத்து
0: இன்னொரு முறை சொல்றேன். வெள்ளை வெற்றிலையை வெட்டி வைத்து வெற்றிலையை வெற்றியாக விற்க வந்தான் வெற்றிலை வியாபாரி வெற்றி.
1: வெள்ளை வெற்றிலையை வெட்டி வைத்து
0: வெற்றிலையை
1: வெற்றியாக வெற்றியாக விற்க வந்தான் வெள்ளை
0: என்ன திருப்பி வெள்ளை வந்துருச்சு
1: இல்லை
0: விற்க வந்தான்
1: வெற்றி வேலன்.
0: வெற்றி வேலனா? அப்படி ஒருத்தர் பேரே நான் சொல்லலையே. வெள்ளை வெற்றிலையை வெட்டி வைத்து வெற்றிலையை வெற்றியாக விற்க வந்தான் வெற்றிலை வியாபாரி வெற்றி.
1: வெள்ளை வெற்றிலையை வெட்டி வைத்து வெற்றியாக விற்க வந்தான்
0: வெற்றிலை வியாபாரி வெற்றி. நீங்கள் வந்து வெற்றிலையை முன்னாடி விட்டுட்டீங்க, பின்னாடியும் விட்டுட்டீங்க. சரி, பரவாயில்ல திவாகரன், அடுத்த முறை நம்ம நல்லா இன்னும் நல்லா சொல்லலாம். நீங்கள் நல்லா முயற்சி பண்ணீங்க. உங்களுக்கான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி, ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: மாணவ கண்மணிகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியோடு இணையவிருக்கும் அடுத்த மாணவ செல்லத்தை சந்தித்து விடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: விளம்பட்டி வாசனா.
2: வாசனா, பேரே வித்தியாசமா இருக்கே. வாசனா ரொம்ப அழகான பெயரா இருக்கு உங்களுக்கு. என்ன வகுப்பு படிக்கிறீங்க வாசனா?
3: 6ஆம் வகுப்பு.
2: அப்படியா? இன்னைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தீங்களா?
3: 6ஆம் வகுப்பு பள்ளிக்கூடம் சென்று வந்தேன்.
2: நான் இன்னும் கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா. சாப்பிட்டீங்களா?
3: இன்னும்
2: இல்லையா? வீட்டு பாடம்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன வீட்டு பாடம் பண்ணீங்க இன்னைக்கு?
3: தமிழ், அறிவியல், கணக்கு, ஆங்கிலம்.
2: எல்லாமே சொல்லிட்டீங்க சமூக அறிவியல தவிர, இல்லையா? எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரேடியோ கேட்க உட்காந்தாச்சு. சூப்பர் வாசனா. உங்களுக்கான விளையாட்டு சிக் புக். நம்ம விளையாட ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி, பறவை எல்லாம் எங்க பறக்கும்?

0: இருக்கும்?
1: வானம்.
0: வானத்துல. சரி, ஒரு வாரத்துல எத்தனை நாள் இருக்கு?
1: வானம்
0: ஆ
1: 7 நாட்கள்.
0: சரி, மழை பெய்யறப்போ நம்ம வெளியில போனோம்னா நனையாம இருக்கிறதுக்கு எதை பயன்படுத்துவோம்?
1: வானம் 7 நாட்கள்
0: ஆ
1: குடை.
0: தேனி சேகரிக்கும் இல்லையா, அந்த அதனுடைய பெயர் என்ன?
1: வானம் 7 நாட்கள் குடை தேன்.
0: தேன் சேகரிக்கிறது தேனி, நானே தேனின்னு சொல்லிட்டேன்ல. சரி,
1: ஆ
0: நிறைவான கேள்வி. சரியா, நம்மக்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்தால் அந்த சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம் இருக்கும்?
1: வானம் 7 நாட்கள் குடை
0: ரெண்டு சக்கரம் தான் இருக்கும் இல்லை?
1: இரண்டு.
0: சூப்பராக விளாண்டிங்க வாசனா, நன்றி. உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
1: ஆ

0: நேரம் சரியாக 8:30 ஆயிருக்கு. நேர்களே, நம் கோடை பண்பலையில் இன்று 10:00 வளம்பர இருக்கும் நினைவே சுகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களே உங்களோடு தான் பயனுக்கு இருக்கிறது. வாங்க 10:00 உங்க விருப்ப பாடல்களை நம்ம பண்பலையில் கேட்கலாம். இப்போ இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கும் மாணவரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அன்புமணி, சரியாக சொல்லிட்டேனா?
1: சிவகங்கை மாவட்டம் ராஜா அண்ணாமலை நகர்லேருந்து அன்புமணி பேசுறேன்.
0: ஒவ்வொரு வாரத்திற்கும் இடையில் ஒரு ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து கேப் விட்டு விட்டு நம்ம பேசுறது அப்படிதானே?
1: ஆமாக்கா, நிறுத்தி நிதானமா.
0: ரொம்ப நிதானமா சொல்றீங்க அன்புமணி. எந்த வகுப்பு படிக்கிறீங்கன்னு சொல்லிடுங்க.
1: 12 வகுப்பு.
0: சரி, உங்களுக்கான விளையாட்டு வந்து நாணிகள் சொல்லட்டுமா? சின்ன சிங்கம் சிறிய சாலையில் சீறி சென்றது. சீறி சென்ற சிங்கத்தை பார்த்து சிறுத்தை சிரித்தது.
1: சூப்பர். சின்ன சின்ன
0: இல்லையே,
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
0: சின்ன சிங்கம் சிறிய சாலையில் சீறி சென்றது. சீறி சென்ற சிங்கத்தை பார்த்து சிறுத்தை சிரித்தது.
1: சின்ன சிங்கம் சிறிய சாலையில் சிறுத்தை சீறி சென்றது.
0: இல்லையே, இன்னொரு முறை சொல்லுங்க.
1: ஐயோ
0: ஐயோ, என்னடா இப்படி ஆயிடுச்சு. இன்னொரு முறை சொல்றேன். சின்ன சிங்கம் சிறிய சாலையில் சீறி சென்றது. சீறி சென்ற சிங்கத்தை பார்த்து சிறுத்தை சிரித்தது.
1: சின்ன சிங்கம் சிறிய சாலையில் சீறி சென்றது. சிறுத்தை.
0: இல்லையே, முதல் வரி மட்டும் சரியா வந்துருச்சு. 2வது வரி.
1: சின்ன சிங்கம் சிறிய சாலையில் சென்றது.
0: எப்படி சென்றது? அச்சோ, சின்ன சிங்கம் சின்ன சிங்கம் சிறிய சாலையில் சீறி சென்றது. சரியா, சீறி சென்ற சிங்கத்தை பார்த்து சிறுத்தை சிரித்தது.
1: சின்ன சிங்கம் சிறிய சாலையில் சென்றது.
0: எப்படி சென்றது?
1: சீறி சென்றது.
0: சரி,
1: சீறி சென்ற சிறுத்தை.
0: சீறி சென்ற
1: சின்ன
0: சிங்கம் சிறிய சாலையில் சீறி சென்றது. சீறி சென்ற சிங்கத்தை பார்த்து சிறுத்தை சிரித்தது.
1: சிறிய சிங்கம் சிறிய சாலையில் சிறிய சீறி சென்றது.
0: அன்புமணி, முயற்சிக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாமா? நன்றிமா.
1: நன்றி.
0: அன்புமணி.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நேரம் இரவு 8:38 இப்போது நம்மோடு வந்து இணையவிருக்கும் மாணவர் செல்லத்தை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் கா.
0: வணக்கம். யார் சொல்றது?
1: ரோஹித் சலியன்.
0: ரோஹித் சலியன், எந்த வகுப்பு படிக்கிறீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: 4வது வகுப்பு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், மணப்பாறை வட்டம் கா.
0: மணப்பாறை வட்டத்துல இருந்து 4ஆம் வகுப்பு படிக்கும் செழியன் பேசுறீங்க. செழியன், இன்னைக்கு பள்ளிக்கு போறீங்களா?
1: போறேன்க்கா.
0: உங்க ஸ்கூல்ல உங்களை என்ன கூப்பிடுவாங்க? ரோஹித்னு கூப்பிடுவாங்களா, செழியன்னு கூப்பிடுவாங்களா?
1: ரெண்டு பேரையுமே கூப்பிடுவாங்க.
0: மொத்தமா லாங்காவே கூப்பிடுவாங்களா?
1: சில பேர் ரோஹித்னு கூப்பிடுவாங்க, சில பேர் செழியன்னு கூப்பிடுவாங்க.
0: உங்களுக்கு எந்த இது ரொம்ப பிடிக்கும்?
1: செழியன்.
0: செழியன்னு கூப்பிட்டா அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. நானும் உங்களை செழியன்னே சொல்றேன்.

0: ஓகேக்கா,
1: உங்களுக்கான
0: அப்போ பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: என்னுடைய பெயர் வீணா வீரபத்ரன்.
0: ஓகேக்கா.
1: சரி, உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக்கு தொடங்கலாம். நீங்கள்
0: ஓகேக்கா.
1: முதல் கேள்வி கேட்கும்போது அதற்கான பதிலை சொல்லணும். இரண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலையும் இரண்டாவது கேள்விக்கான பதிலையும் இணைத்து சொல்லணும். இப்படியே தொடர்ந்து நம்ம விளையாடுவோம். தயாரா?
0: ஓகே வா.
1: பறவைகள் எங்கு பறக்கும்?
0: பறவைகள் வானத்தில் பறக்கும்.
1: ஓ, இது வேணா, நம்ம இன்னொன்று கேட்போம். இது நான் ஆல்ரெடி ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுட்டேன். இன்னொன்னும் கேட்குறேன் உங்கள்கிட்ட. கையில் எத்தனை விரல் இருக்கும்?
0: கையில் 10 விரல் உள்ளது.
1: 10. சரியா, 10 நீங்கள் அமைச்சுக்கோங்க. நம்மளோட தேசிய பறவை எது?
0: நம்ம கையில் 10 விரல் உள்ளது. நம்மள் தேசிய பறவை மயில்.
1: நீங்க 10 மைல் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க.
0: 10 மைல்.
1: 10 மைல். அடுத்த கேள்வி, நம்முடைய தேசிய விலங்கு எதுமா?
0: 10 மைல் புலி.
1: சரி, தமிழ்நாட்டுடைய தலைநகரம் எது?
0: 10 மைல் புலி சென்னை.
1: சரி, நம்ம சுவாசிக்க உதவுற உறுப்பு எது?
0: 10 மைல் புலி சென்னை மூக்கு.
1: மூக்கு. சரி, நம்ம இன்னொரு சுவாசிக்கிற உறுப்பு கூட இருக்கு நம்ம உடலுக்குள்ள, அது
0: என்னன்னு
1: தெரியுமா? லங்ஸ். நுரையீரல் இல்லையா?
0: ஆமாங்கக்கா.
1: சரி, சூப்பரா விளையாண்டீங்க. செழியனுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
0: தந்துடலாங்கக்கா.
1: நன்றிமா.
0: நன்றிக்கா.

0: நமது கோடை பண்பலையில் நாளை வலமர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது மனதோடு ராகம். 9 மணிக்கு வானவில், நாளைய வானவில்லின் வண்ணம். வளமான இருக்கிறது மனதோடு ராகம். 9 மணிக்கு வானவில், நாளைய வானவில்லின் வண்ணம். வளமான வேளாண்மைக்கு வழி. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குளித்தலை உழவர் ஆய்வு மன்றத்தின் அமைப்பாளர் கே.வி. செந்தில்குமார் அவர்கள். காலை 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம், ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு பயணிக்க இருக்கிறது. பகல் 12 மணிக்கு நாங்களும் நடிப்போம்ல என்ற தலைப்பில் மகளிர் நேரம். பிற்பகல் 3 மணிக்கு நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் மோகன்குமார் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்தூரிகை. 7 மணிக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல்களோடு பயணிக்க இருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு. 10 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது நினைவே சுகம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5. நம்மோடு இணைந்து பேசவிருக்கும் அடுத்த மாணவரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பிரகலாதன். உங்களுக்கான விளையாட்டு நாணிகள் சொல்லிடலாமா? நண்டு நடந்து நதிக்கரையை நெருங்கி, நெருங்கிய நண்டை நாரை நெருங்கி பார்த்தது. நண்டு நடந்து நதிக்கரையை நெருங்கி, நெருங்கிய நண்டை நாரை நெருங்கி பார்த்தது.
1: நண்டு நடந்து நதிக்கரையை
0: நண்டு நடந்து ஒரு டைம் சொல்றேன். நண்டு நடந்து நதிக்கரையை நெருங்கி, நெருங்கிய நண்டை நாரை நெருங்கி பார்த்தது.
1: நண்டு நடந்து நதிக்கரை நெருங்கி, நெருங்கிய நண்டை நாரை நெருங்கி பார்த்தது.
0: கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க, ஆனா இருந்தாலும் சில சில இடங்கள்ல. இன்னொரு தடவை சொல்லலாமா? என்னோட முயற்சி பண்ணலாமா பிரகலாதன்?
1: சரிங்கக்கா.
0: எங்க முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம்.
1: நண்டு நடந்து
0: நதிக்கரை நெருங்கி நெருங்கிய
1: நண்டை
0: நாரை நெருங்கி பார்த்தது. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, ரொம்ப முயற்சி பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாம்க்கா.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து உங்களுக்கான பாடல். நன்றி பிரகலாதன்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

கடந்து போன நேரம் திரும்ப வரவே வராது. அதனால் ஒவ்வொரு நொடியும் அர்த்தம் உள்ளதாக மாற்றணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியுடைய இன்று இளமை பேசுறது நிகழ்ச்சியுடைய நிறைவான நேரத்துக்கு வந்திருக்கோம். நிகழ்ச்சியில் நிறைய மாணவர்கள் பங்கு பெற்றாங்க. பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த மாணவர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். மீண்டும் இளமை பேசும் நாளை இரவு 8 மணிக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது குடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் ஈரோடு குரோவின் சுகந்தி அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன் அவர்கள்.
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கங்கள். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை 9 ஆனாலே விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி ஒளி உலா வர ஆரம்பிச்சிடும். அந்த விதத்துல இந்த வாரம் நம்ம நிலையத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் ஆர்வம் இருக்கு. குறிப்பா பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு நம்ம பொதுவா ஒரு வசனம் சொல்லிடுவோம். ஆனா நிஜமா ஆழ்ந்து யோசிச்சோம்னா அந்த சொற்றொடர்ல ஒரு பெரிய கருத்தே இருக்கு. நிஜமாவே பெண்கள் தான் அந்த நாட்டின் கண்கள். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான வளர்ச்சி அடைகிறாங்க, சுய வளர்ச்சிக்கும் சரி தேசத்தோட வளர்ச்சிக்கும் சரி எந்த அளவுக்கு பங்காற்றுறாங்க, அதற்கு என்னென்ன தடைகளை தாண்டி வராங்க, சமுதாயத்தோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு, பொதுமக்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு, அவங்க சார்ந்த சமுதாயத்தோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு, இப்படி எக்கச்சக்க விஷயம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அவங்களோட பயணம் எப்படி இருந்தது, எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள முதல்ல வரவேற்றலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மயிலப்பன் சார். வணக்கம் கோடை எஃப்எம் நேயர்களுக்கு.
1: அழகான வணக்கம் சொல்லிட்டீங்க, சிரிச்ச முகமாவும் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக சொல்லலாமா? யார் நீங்க, என்ன பண்றீங்க?
2: நான் வந்து குரோவின்ஸ் சுகந்தி. நான் வந்து ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன். கெயின் கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு கிளஸ்டர் சார்பா நான் உங்ககிட்ட இங்க பேச வந்திருக்கேன். என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிரத்துக்காக இங்க வந்திருக்கேன்.
1: உங்களோட அனுபவத்தை கேட்கறதுக்காக தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். அது என்ன உங்க பேர்ல நீங்க குரோவின்ஸ் சுகந்தி அப்படி சொன்னீங்க? குரோவின்ஸ்னா என்ன
2: சார்? குரோவின்ஸ் அப்படின்னா வளர்ச்சி வெற்றி. இது வந்து என்னுடைய கம்பெனியோட பேரு. எந்த இடத்துல வந்து வளர்ச்சி இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பா வெற்றி இருக்கும். சோ வளர்ச்சியையும் வெற்றியையும் தன்னகத்தை கொண்டதுதான் என்னுடைய கம்பெனி. உலகத்தில் இருக்கிற மக்களாகட்டும் இல்ல பான் இண்டியா இந்தியால இருக்கிற மக்களாகட்டும் சுகந்தி அப்படின்னு தெரியறத தாண்டியும் குரோவின்ஸ் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அதனால குரோவின்ஸ் சுகந்தி.
1: நல்ல பேருக்கே ஒரு நல்ல காரணம் இருக்கு. சரி, இந்த வார்த்தையை எப்படி தேர்வு செஞ்சீங்க? ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி நம்மளோட உழைப்பு இருக்கிற இடம் இந்த பேர் வைக்கலாம் அந்த பேர் வைக்கலாம்னு ஒரு ஒரு பேருக்கு பல பேர் யோசனை சொல்லியிருப்போம். இப்ப இந்த குரோவின்ஸ்ன்ற பேரை எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க?
2: சார், இது நான் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது வந்து ஒரு விமன் கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட லகு உத்யோக் பாரதியோட வைஸ் பிரசிடென்ட் இளங்கோஜி அவர்களோட கனவு ப்ராஜெக்ட். இது நாங்க வந்து

0: 32 பெண் தொழில் முனைவோர்கள் உள்ள இருக்கிறோம். எங்களுக்கான ஒவ்வொரு பேரையும் சூஸ் பண்ணி கொடுக்கறது அவர் தான். ஸோ அதனால இந்த கிரெடிட் வந்து கண்டிப்பா அவருக்கு தான் போய் சேரும். ஸோ இது வந்து அவர் வச்சு கொடுத்த பேர் தான்.
1: சரி, உங்களை பத்தின சின்ன அறிமுகம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஈரோட்ல இருக்கீங்க, ஒரு தொழில் முனைவோரா இருக்கீங்க. க்ரோ ஒன்ஸ்ன்ற அமைப்போட நிறுவனர் தலைவர் எல்லாமே நீங்க தான். சரி, இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க ஆசையா இருக்கு. அதுக்கு முன்னாடி முதல் பாடல் என்ன பாடல் கேட்டு வரலாம்
0: சார்? எனக்கு வந்து சின்ன சின்ன ஆசை சாங் வந்து.
1: சின்ன சின்ன ஆசை எல்லாருக்குமே இருக்கும்ல, சின்ன சின்ன ஆசை. அதோட இந்த பாடலை கேட்கறதுக்குமான ஆசையும் இருக்கு. சின்ன சின்ன ஆசைன்னு எஃப்எம்ல கேட்டுட்டு சந்தோஷமா திருப்பி பாடலை முடிச்சுட்டு வந்து பேச ஆரம்பிக்கலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: செங்கோடம்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கேன். பொதுவா எங்களோட குடும்பம் விவசாய பின்னணியை கொண்ட குடும்பம். நான் வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு. என்னுடைய தாயார் திருமதி சரோஜா அவர்கள், என்னுடைய தந்தை துளசிமணி அவர்கள், எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. என்னுடைய பையன் பேர் வந்து வருண் கார்த்திக், சின்னவர் பேர் வந்து நிரஞ்சன். விவசாய குடும்பத்திலிருந்து இப்போ நான் வந்து பிசினஸ் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கேன்.
1: உங்க ஊர் பேர் சொன்னீங்க, செங்கோடம்பாளையம்.
0: செங்கோடம்பாளையம்.
1: படிச்சது வளர்ந்தது எல்லாமே அங்கதானா?
0: ஆமா சார், நான் படிச்சது வந்து கலைமகள் கல்வி நிலையம் அப்படின்ட்டு ஈரோட்ல வந்து பெண்களுக்காக பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் ஸ்கூல் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். மீனாட்சி சுந்தர முதலியார் அப்படிங்கிறவர் பெண்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா அப்ப வந்து கோஎஜுகேஷன்ல வந்து பெண் குழந்தைங்களை விட்டு படிக்க வைக்கிறதுக்கு அம்மா அப்பா வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அப்படிங்கும் பொழுது பெண்களுக்குன்னு தனியான ஒரு பள்ளி வந்து இருக்கும் பொழுது குழந்தைகள் வந்து முன்னேறி செல்றதுக்கு ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது. ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல், அப்ப அதுலலாம் சீட்டே கிடைக்காது. ஸோ ரொம்ப ப்ரௌடா சொல்லணும், நான் வந்து கலைமகளோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற.
1: ஓ, சீட்டே கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? சரி, பள்ளி பருவம் இதெல்லாம் ஓகே. அது தொடர்ந்து படித்தது எது வரை படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க?
0: பள்ளிக்கல்வி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய ஊரில் செங்கோடம்பாளையத்திலே பக்கத்தில் திண்டல்ல வெள்ளாளர் கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாமே அங்கேயே இருக்கு. அதில் நான் வந்து என்னுடைய பிகாமை நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணேன்.
1: மேலே படிச்சணும் அந்த மாதிரி எண்ணங்கள் எப்போது வந்திருக்கா?
0: கண்டிப்பாக மேலே வந்து படிக்கணும்னு ஆசை தான், ஆனால் அதுக்குள்ளே வந்து திருமணம் ஆனதுனால திருமண வாழ்க்கையில் அப்படியே போயிடுச்சு சார்.
1: அப்படியே கட கட கடன்னு. சரி, இப்போ நம்ம நேரமும் வேக வேகமாக போயிட்டுருக்கு. ரெண்டாவதாக ஒரு பாட்டு கேட்டுடலாம்னு ஒரு ஆசை வேற வந்துருச்சு. இரண்டாவது பாடல் உங்களோட விருப்பத்தில், என்ன பாட்டு கேட்கலாம்
0: சார்? உங்களுக்கு பிடித்தமான பாடலை இப்போ நம்ம கேட்கலாம்.
1: நிச்சயமாக பண்பலை சார்பாக உங்களுக்கு பிடித்த பாடல், எல்லாருக்கும் பிடித்த பாடல் வர இருக்கு, கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் சின்ன சின்ன ஆசை பாடல் கேட்டு மீண்டும் இணைகிறோம். உங்கள்கிட்ட பேச இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் ஊர் சொன்னீங்க ஈரோடுன்னு சொல்லி. ஈரோட்டில் எங்கே, எந்த பகுதி, வீட்டில் யார் யார் இருக்காங்க, அப்பா அம்மா பேர், எல்லார் பேரும் சொல்லலாமா?
1: கண்டிப்பாக சார், நான் வந்து ஈரோட்டில் செங்

0: இப்போ நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி ஈரோடு செங்கோடம்பாளையம் எங்கள் ஊருங்க, நான் படித்ததெல்லாம் பிகாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பொதுவாக திருமணமான பிறகு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, திருமண வாழ்க்கை அப்படி இப்படின்னு போயிடுச்சு, நாட்கள் நகர்ந்துருச்சுன்னு. இப்போ ஒரு பெரிய அளவில் இல்லைனாலும் தொழில் முனைவோர்னு உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. எப்படி நம்ம தொழில் பண்ணணும், ஏன் அப்படின்ற கேள்வி வந்து இந்த உலகத்தில் ரொம்ப வலிமை வாய்ந்ததாக ஊடகத்தில் கருதுவோம். ஏன் தொழில் பண்ணணும், நீங்கள் ஏன் தொழில் முனைவோர் ஆகணும்னு உங்களுக்கு அந்த எண்ணம் எங்கேருந்து உதிச்சிச்சு?
1: சார், ரமணர் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளோட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செஞ்சாலும் இல்லை ஒரு பெரிய விஷயத்தையே செஞ்சாலும் ஒய், நான் இதை ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கும் பொழுது நம்ம அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு வந்து நமக்கு வந்து சரியாக வந்து தெரியும். என்னுடைய கல்யாண வாழ்க்கையில் என் கணவரோட அவரோட தொழிலுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களோட வாசி யோகத்தில் நாலு தீட்சையும் வாங்கியிருக்கேன், பரம்பொருள் யோகத்தில் தீட்சையும் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி மாஸ்டர் சோவா கோக் சூகியோட ஸ்கூலில் ப்ரானிக் ஹீலிங்கில் ஹையர் கிளாஸஸ் வரைக்கும் நான் வந்து அர்ஹாட்டுக்கு வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஆன்மீகத்திலையுமே கூட நம்மளை நாம் உணர்றதும் அப்படிங்கிறதும் ஏன் அப்படிங்கிற கேள்வியும் வந்து ரொம்ப அவசியமாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு பெண்ணா இந்த சமுதாயத்துக்கு நான் வந்து என்ன செஞ்சேன், என்னுடைய குழந்தைகளுக்கு குடும்பத்திற்கு நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வருமானம் அப்படிங்கிறது என்ன இருந்தது அப்படிங்கிறதுக்கான கேள்விதான் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒய் அப்படிங்கிற ஒரு விஷயமா வச்சுக்கலாம்.
0: இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு என்ன இருக்குன்றதுதான் அந்த ஒய் அப்படி சொல்லலாமா?
1: பெண்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தான் ஒய். அந்த கேள்விக்கான பதிலை நான் வந்து தேடிட்டு இருக்கும் பொழுது மாதா மாதம் திருவண்ணாமலை கிரிவலம் பௌர்ணமிக்கு போவேன். அப்போ என்னுடைய தம்பி லகு உத்யோக் பாரதியோட தமிழ்நாடு வைஸ் பிரசிடென்ட் சதீஷ் அவர்கள் வந்து எனக்கு வந்து இந்த விமன் கிளஸ்டரை பற்றியும் தமிழ்நாடு வைஸ் பிரசிடென்ட் இளங்கோ சாரை பற்றியும் அவர் வந்து சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தான் இளங்கோ சாரோட அப்பாயின்மெண்ட் எனக்கு வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெண் தொழில் முனைவோராக நானும் கெயின் இண்டஸ்ட்ரியல் சென்டரில் ஒரு பார்ட்டாக இப்போ நான் உள்ளே இருக்கேன்.
0: இப்போ நீங்கள் சொன்னதும் நிறையா அடுத்தடுத்த கேள்விகள், க்ரோவன்ஸில் என்ன பண்ணுறீங்க, கெயின் இண்டஸ்ட்ரியல் சென்டரில் என்ன பண்ணுறீங்க, இப்படி எக்கச்சக்க கேள்வி இருக்குது. உங்களை எப்படி உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாங்க, அதுக்கு பின்னாடி எதுவும் உங்களுக்குன்னு இருக்கிற திறமை அடையாளம் கண்டாங்களா, இது மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக முன்னால் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பாக சார், இந்த பாடல் என்னுடைய அம்மாவுக்காக நான் இந்த பாட்டை வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா விவசாயம் சார்ந்த குடும்பம், என்னுடைய அம்மா அப்படிங்கிறது தான் எங்கள் குடும்பத்தோட ஆணிவேர். நானும் என்னுடைய அப்பாவும் பேசிக்கும் போது சொல்லுவோம் என்னுடைய குலதெய்வம் அழகநாட்சி அம்மன் தான் என்னுடைய அம்மா வடிவில் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக நூறு சாமிகள் இருந்தாலும் அப்படிங்கிற பாட்டை இந்த இடத்துல என்னுடைய அம்மாவுக்காக டெடிகேட் பண்ணுறத நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். என்னுடைய அப்பா துளசிமணிக்கும் இது பொருந்தும்.
0: எல்லா அம்மாக்களுக்குமே குழந்தைங்க பெருசாக இருக்கிற ரொம்ப பிடிக்கும். அம்மானாலே நீங்கள் சொன்ன மாதிரி சாமி தான், சாமிக்கும் மேலே தான் அம்மா. நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மாவும் முன்னே போல் ஆகிடுமா பாடலை கேட்டுட்டு அப்படியே புலகாங்கிதம் அடைந்த தருணத்தோட பாடலை கேட்டு ரசிச்சிடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இசை மொழி பேசும் கொடைபண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஈரோடு குரோவின் சுகந்தி அவர்கள்.
4: பாடலை கேட்டாச்சு, ரொம்ப உணர்வு பூர்வமா சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அடுத்த விஷயமா சொன்னீங்க, கிரிவலம் போயிட்டு இருந்தப்பதான் சந்திச்சேன், இந்த வாய்ப்பு அந்த இடத்துல தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கெயின் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு சொன்னீங்க. அங்க என்ன பண்றாங்க? இப்ப நீங்க உள்ள போகும்போது நீங்க சொன்னீங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கவே அப்படின்னு. ஒருத்தரை சந்திக்க போறீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய தருணம். சந்திக்கும் போது என்ன மனநிலை இருந்துச்சு? உங்களை எப்படி அவங்க வந்து அனலைஸ் பண்ணாங்க? உங்களை எப்படி இவங்க சரியான நபர், இவங்க தொழில் தொடங்குறதற்கான திறமை உடையவர் அப்படின்னு எதை வச்சு அடையாளம் கண்டாங்க? எப்படி உங்களை தனித்துவமான திறமையை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாமா?
5: சார், நீங்கள் கேட்கறது ரொம்ப நல்ல கேள்வி. கல்வியறிவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு தான். ஆனால் அந்த கல்வியறிவு எல்லாத்துக்கிட்டையும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து அவர்களோட ஒவ்வொரு குடும்ப பின்னணி பொறுத்து தான் வந்து இருக்கு. பட் அதையும் தாண்டி அவர்களுக்கான தனித்திறமை அப்படிங்கிறது வந்து இருக்கும். அந்த தனித்திறமையை தான் அவர் அங்கே வந்து ஸ்கிரீன் பண்ணுறாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நாம எந்த அளவுக்கு தெளிவாக நாம செய்வோம், அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு நேரம் அப்படிங்கிறது, ஒரு நாளைக்கு 8-10 மணி நேரம் இந்த தொழிலுக்காக நாம வந்து அந்த நேரத்தை நாம வந்து செலவிடுவோமா, அதே மாதிரி கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு வந்து இருக்கா, அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு தொழில் வந்து தொடங்குறோம், ஒரு விதைய நாம நிலத்துல போட்டதுக்கு அப்புறம் அந்த விதைய நம்ம வந்து பறிச்சு பறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விதை வந்து வளராது. ஆனா அந்த விதை வந்து வளரத்துக்கான கால அவகாசம் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் எடுத்துக்கும் இல்லைங்களா? நம்மளோட கிராமத்துல வந்து சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்க வந்து பொறுமையா இதை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கறத எல்லாம் அவர் வந்து ஸ்கிரீன் பண்றாரு. எங்களோட கெயின் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே ஒவ்வொரு விதத்துல தனித்திறமை வாய்ந்தவர்கள் தான். அந்த தனித்திறமை வாய்ந்த எல்லா பெண்களும் சேர்ந்து ஒரு கதம்பமான மாலையாக ஒரு இறைவனுக்கு வந்து சூடும் பொழுது அது கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், அது ஒரு மாலையாகவும் மாறும் அப்படிங்கறது வந்து எங்க இளங்கோ சாரோட ஒரு கணிப்பு. அந்த மாதிரி தான் எங்களை எல்லாம் வந்து சூஸ் பண்றாரு.
4: இப்போ உங்களுக்கு தெரியும்ல என்னோட ஸ்ட்ரென்த் இதுதான், என்னோட பலம் இதுதான், உங்களோட பலமா நீங்க எதை சொல்வீங்க?
5: சார், என்னுடைய பலமா நான் வந்து என்னை பத்தி நான் நினைக்கிறது, நான் ஒரு கடின உழைப்பாளி.

0: நான் வந்து எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே அது ரொம்ப பர்ஃபெக்டா செய்யணும், அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்த செய்யவே கூடாது அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். நடுவால நான் வந்து குரூப் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த குரூப் எக்ஸாம்ஸ்ல வந்து இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். குரூப் டூ மெயின்ஸ், குரூப் ஒன் அப்படிங்கறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ஆனால் வந்து என்னுடைய இன்ஸ்டியூட்ல என்னுடைய பேப்பர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாலுமே கூட நான் என்னுடைய மெயின்ஸ் பேப்பர் வந்து கிளியர் ஆகல. ஆனால் அதுக்கப்புறம் கோவிட் வந்தது, மறுபடியும் ஒரு 4 வருடங்கள் வந்து அந்த எக்ஸாமை வந்து என்னால் வந்து பண்ண முடியல. பெரியவர் வந்து 10th, 11th, 12th அந்த டைம் வந்து போனார். ஸோ அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு ஏக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது வந்து என்னை விட்டுட்டு போகவே இல்லை. இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்னுடைய ஆள் மனதில் இருந்துகிட்டே இருந்தது. அப்படிங்கும் பொழுது எனக்கு வந்து ரெண்டாவது வாய்ப்பாக இந்த தொழில் முனைவோர் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். இது ரொம்ப நான் வந்து பிடிச்சிதான் நான் வந்து இதுக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்லலாம்.
1: கரெக்டாக சொன்னீங்க. உங்களோட பலம் என்னன்னா அந்த ஆளுமை திறன் உங்களோட மனதில், ஆள் மனதில் இருந்திருக்கு.
0: ஆமாம்,
1: அதுதான் இதோட இயக்க சக்தியா நம்ம பார்க்கலாம் நிச்சயமா.
0: NTC-ல வந்து என்னுடைய செக்ரட்டரி சல்மான் சார் வந்து ஒவ்வொரு டைமும் சொல்லி கொடுக்கும் பொழுது 5 லட்சத்துக்குள்ள ஒருத்தர் நீங்க வந்து கிடையாது, 5 லட்சத்துல ஒருத்தர் அப்படிம்பாரு. அப்பதான் வந்து நம்ம ஒரு அதிகாரியாக இருக்கும் பொழுது நம்ம அந்த 5 லட்சம் பேரையும் தாண்டி நம்ம வந்து தனியா யோசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் சொல்லி கொடுத்த வளர்ப்புனும் கூட அவருக்கும் இந்த இடத்துல நான் வந்து நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தும் நான் எடுத்திருக்கேன். தேங்க்ஸ் டு சல்மான் சார்.
1: எங்க கிடைக்கிற இடத்துல அவங்களையும் நீங்க நினைவு கூர்ந்து, யார் யாரெல்லாம் அந்த பயணம்ன்றது ஒரு ஆள் இல்லை, பலரோட பங்களிப்பு, நம்ம அதை எப்படி எடுத்துக்கிட்டோம் அதோட வளர்ச்சி தான் இங்க. இப்ப இந்த தருணத்துல ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் கேட்கலாம்?
0: சரி, என் குழந்தைங்களுக்காக ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அப்படிங்கிற பாட்டை நான் கேட்கிறேன்.
1: தங்க மீன்கள் படத்திலிருந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற பாடல் வரவு இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: அருமையான பாடல், ஆனந்த யாழை மீட்டுகிறாள்னு. யாழும் மீட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக அடுத்த விஷயம் கேட்குறோம். ஆரம்பத்தில் சொன்னாங்க கெயின் இண்டஸ்ட்ரியல் சென்டரில் என்ன பண்ணுறோம், எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களோட சொந்த நிறுவனம் க்ரோவன்ஸ், அதை பற்றி கேட்கலாம்
1: சார். கண்டிப்பாக சார். க்ரோவன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ரெடி டு ஈட் அண்ட் ரெடி டு குக் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸை நாம் வந்து கொண்டுட்டு வரப்போகிறோம். இதில் வந்து நம்மக்கிட்ட மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்களில் இருந்து நம்ம வந்து மில்லட் பைட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போது அந்த காலத்தில் நம்ம பெரியவங்கள் வந்து சிறுதானியத்தை அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ வர ஒரு வேகமான காலகட்டத்தில் அந்த சிறுதானியங்கள் நாம் வந்து பயன்படுத்துறது வந்து கிடையாது. அதனால் அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் பிடித்தமான ஒரு உணவாக கொடுக்கணுங்கிறது பைட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பேக்டு தானே தவிர இது வந்து ஆயில் ஃப்ரை வந்து கிடையாது. இதில் வந்து சாக்கோஸ், டொமேட்டோஸ், ஸ்பைசஸ் அப்படிங்கிற மூணு வெரைட்டியில் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த சாக்கோஸில் எங்களுக்கான ஸ்பெஷல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 15% மட்டும்தான் கருப்பட்டியும் வெல்லம் அப்படிங்கிறத வந்து கலந்து நாம் வந்து இதை வந்து தயார் பண்ணுறோம். அதே மாதிரி கொக்கோ பவுடரும் இதில் வந்து கலக்கிறோம். அதாவது அந்த ஸ்வீட் கோட்டிங் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும், அதை வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பனி வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுதானியத்தையும், நம்ம வந்து குதிரைவாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுதானியத்தையும் நாம் இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து கால்சியம் அயன் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மில்லட்டை நாம் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள், ஒரு நாளைக்கு நம்மளோட 6 ராஜ உறுப்புகளுக்கு தேவையான காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம வந்து சாப்பிட்றோமா அப்படின்னு வந்து கேட்டால் இல்லை. அதனால அந்த 6 ராஜ உறுப்புகளுக்கும் தேவையான காய்கறிகள், அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா மூளைக்கு அப்படின்னா வெண்டைக்காய், கண்ணுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரட், அதே மாதிரி ரத்த சுத்திகரிப்புக்கு பீட்ரூட், கட்டு ஹெல்த்துக்கு வயிற்றுக்கு வந்து பூசணிக்காய், அதே மாதிரி பெண்களுக்கான கர்ப்பப்பை, கர்ப்பவாய்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழையோட தண்டு, இதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து சிப்ஸ் வந்து தயாரிக்கிறோம். சிப்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நினச்சக்கூடாது ஐயோ இதில் வந்து ஆயில் இருக்குமா, இல்லை இது வந்து டெக்னாலஜி, அந்த மாதிரியான இந்தியன் சயின்டிஸ்டோட டெக்னாலஜியை பயன்படுத்தி இதில் வந்து தயாரிக்கிறதுனால 70-80% ஊட்டச்சத்துக்கள் இதில் வந்து பாதுகாக்கப்படுது. அதனால அதே ஊட்டச்சத்துக்களோட நாம் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி க்ரோவன்ஸோட அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்லையும் மக்கானா அதே மாதிரி கீரை வந்து பயன்படுத்தி கீரை பார் வந்து பண்ணுறோம். இந்த காலகட்டத்தில் ஒரு 8 வயதிலிருந்து ஒரு பூ பெய்துற குழந்தையிலிருந்து அதே மாதிரி மெனோபாஸ் ஆகிற பெண்கள் வரைக்கும் ஹீமோக்ளோபின் குறைபாடு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால இந்த ஹீமோக்ளோபின் குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காகவே நம்மளோட ஹீமோ பூஸ்டருக்கான இந்த பார் வந்து நாம் வந்து கொடுக்குறோம். இதில் வந்து அதிகமான புரதம் மற்றும் கீரையை நாம் வந்து வேல்யூ ஆடட் பண்ணி இதை வந்து பார் வடிவில் வந்து கொடுக்குறோம். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் பிடித்தமான ஒரு சுவையில் வந்து இருக்கும். க்ரோவின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறையாக மாறும் பொழுது அவங்க கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர்ஸ்க்கும் கொடுக்கக்கூடிய காசு அந்த இடத்துல வந்து குறையும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழலாம். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிறது தான் எங்கள் க்ரோவின்ஸோட இலக்கு.
0: ரொம்ப அழகாக என்ன பண்ணுறோம் அப்படின்றத விவரிச்சிட்டிங்க. அதை மாதிரி பேர் காரணமும் அதில் பொருந்த சொல்லியிருக்கீங்கன்னு தோணுன்னா, வளர்ச்சின்றது உடலோட வளர்ச்சி மட்டும் கிடையாது, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்கணும், அதற்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல முறையில் உணவு சாப்பிடணும், சாப்பிட்ற உணவு நல்ல உணவாக இருக்கணும், அதுவும் பாரம்பரியம் சார்ந்த உணவாக இருந்தால் சிக்கலே இல்லை இல்லைங்க, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இதை எப்படி தயார் பண்ணுறீங்க, இதற்கான உழைப்பு என்ன, யார் யார் உதவி செய்கிறா, இதோட எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறோம் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு பல தடவை போராடிருப்போம், ட்ரையல் அண்ட் எரர் சோதனை முயற்சியில் பல தோல்விகள் கடந்திருப்போம். அதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்கறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விருப்ப பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பாக சார். இது வந்து அச்சம் அச்சம் இல்லை அடிமை எண்ணம் இல்லை அப்படிங்கிற பாடல் கேட்கலாம்.
0: உங்களோட விருப்பத்தில் பேசுகிறப்பே அச்சம் அச்சம் இல்லை, அடிமை எங்கும் இல்லை, காலம் இங்கு மாறி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லைன்னு பாடலை கேட்டுட்டு நம்ம திருப்பி பேசலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: பாடலை கேட்டாச்சு. நீங்கள் சொன்னீங்க க்ரோவன்ஸில் வந்து நாங்கள் இந்தந்த பொருட்கள்லாம் தயாரிக்கிறோம், பிரத்யேகமாக கீரையோட செயல்பாடு, அதே மாதிரி சொன்னீங்க ஹீமோபார், அது மாதிரிலாம் சொல்லி ஹீமோக்ளோபின் குறையாத அளவுக்குலாம் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கான விஷயங்களை சேர்த்து பண்ணுறோம்னு சொல்லி இந்த ஐடியா வந்தது ஒரு விதம். இதை எப்படி செயலுக்கு கொண்டாருங்க? ஏன்னா ஐடியா எல்லாருக்கும் தான் தோணும், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. இந்த உணவு முறை செய்கிறதுன்றது ஒரு ஆர்ட், இந்த கலையை எப்படி கற்றுக்கிட்டீங்க, என்ன மாதிரியான செயல்முறை செஞ்சு பார்த்தீங்க, என்ன மாதிரி தோல்வியை சந்தித்த பிறகு இந்த நிறைவான வடிவம் கிடைச்சதுன்னு சொல்லலாமா?
1: மறுபடியும் இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிறது எங்களோட கெயின் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அப்படிங்கிற கிளஸ்டர் தான். நான் வந்து இதை சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எங்களோட கெயின் இண்டஸ்ட்ரியல் சென்டரை பற்றி நான் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இது வந்து தெளிவாக புரியும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த கெயின் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அப்படிங்கிறது வந்து இளங்கோ சார் அவர்களோட கனவு ப்ராஜெக்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர் வந்து எல்யூபியோட தமிழ்நாடு வைஸ் பிரசிடென்ட். அவரோட இலக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த மூணு பேர்த்துக்கும் நாம் சரியான பொருளாதார முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் பொழுது நாடு முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை எண்ணம். இப்போ நம்மளோட இந்தியா உலக மக்கள் தொகையில முதலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதே மாதிரி இளைஞர்கள் வந்து அதிகமாக வசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறது நம்ம இந்திய பாரத நாடு. அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு நிறைவான ஒரு சிறந்த உணவுப் பொருட்களை வந்து தயாரிக்கணும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ வீட்டில் வந்து

0: இப்போ வந்து சமையல் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப டாஸ்காக இருக்குது. ஏன் அப்படின்னா பெண்களும் சேர்ந்து இப்போ வந்து வேலைக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ செஃப்லெஸ் கிச்சன் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டுருக்கு. அதனால நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ரெடி டு ஈட், ரெடி டு குக், ரெடி டு சர்வ் அப்படிங்கிற விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இளங்கோ சாரோட ஒரு முன்னெடுப்பு தான் இந்த விதமான உணவுகளை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு எண்ணம். இந்த உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஒவ்வொருத்தரோட பெண்களோட கிச்சன்லேருந்து ஆரம்பிச்சுதான் அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது வந்து இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிஎஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சில் நம்மளோட இந்தியன் சயின்டிஸ்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஆர்என்டி அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இந்த உணவுப் பொருட்களை நாங்கள் வந்து தயாரிச்சிட்ருக்குறோம். ஸோ இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்தியாவோட சயின்டிஸ்ட் எங்களுக்கு வந்து கொடுத்தது. இந்த மாதிரியான ஒரு தொழில் அமைப்பு வந்து இருக்கு, இதன் மூலயமா பெண்கள் வந்து பயனடையலாம் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து வழிகாட்டி சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போறது வந்து யாரு அப்படின்னா லகு உத்யோக் பாரதி. இந்த லகு உத்யோக் பாரதி அப்படிங்கிறது எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களை தயாரிப்புகளை செயலாக்கி உற்பத்தி செய்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எம்எஸ்எம்இ நமக்கு தெரியும் 2006 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது வந்து குறிப்பாக விவசாயம், கலைப்பொருட்கள், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த எம்எஸ்எம்இ. இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்களில் மூளை முடுக்குகள் வரைக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் லகு உத்யோக் பாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்தியா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்பொழுது 2027 அப்படிங்கும்போது அமெரிக்காவும் சைனாவும் மட்டும்தான் நமக்கு வந்து முன்னாடி வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன். லோயர் மிடில் டு அப்பர் மிடிலாக நாம் வந்து மாறணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்த சப்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும். இந்த எம்எஸ்எம்இல 1991 நம்ம வந்து பார்த்தோன்னா 61 லட்சம் பேர் வந்து இருந்தாங்க. இப்போ அதே 2025 10 மடங்கு அது வந்து அதிகமாயிருக்கு. மைக்ரோவில் நம்ம வந்து பார்த்தோன்னா 6,30,00,000 பேர், ஸ்மாலில் 4,25,000 பேர், மீடியம் அப்படிங்கிற செக்டாரில் தான் வெறும் 35,000 பேர்த்துக்கு மேலே வந்து இருக்கும். மீடியம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாகும் பொழுது இந்தியா கண்டிப்பாக வறுமை கோடு என்பது இல்லாத நாடாக இருக்கும். தொழில்துறையில் ஏற்றுமதியில் நம்ம உலகத்தில் 18% அப்படிங்கிறவங்க எம்எஸ்எம்இயோட பொருட்கள் மட்டுமே இருக்குது. டோட்டலான ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா 48% இருக்குது. இந்தியாவோட ஜிடிபியில் எம்எஸ்எம்இயோட பங்கு 30% அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதே மாதிரி வேலைவாய்ப்புன்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 25 கோடி பேர்த்துக்கு மேலே எம்எஸ்எம்இயில் நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இரண்டாவது வேலைவாய்ப்பை அதிகமாக தரக்கூடியது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ. அதில் தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. குறிப்பாக பெண்களை நாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2015 கம்பேர் பண்ணும் பொழுது 2025 40% பெண் தொழில் முனைவோர்கள் வந்து எம்எஸ்எம்இல இருக்காங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இதை நான் சொல்லிக்கிறதுக்கும் பதிவு பண்றதுக்கும் நான் விரும்புறேன்.
1: இந்த கேள்வியோட தொடக்கம் எங்க ஆரம்பிச்சுச்சுன்னா உணவுப் பொருட்களை எப்படி தயார் பண்றீங்கன்னு இருந்தது. ஆனா அந்த இடத்துல நீங்க ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வேலை நடந்து எங்க உணவுப் பொருள் தயாராயிருக்குன்ற தரவுகளோடு சேர்ந்து கொண்டாந்து கொடுத்துட்டீங்க. குறிப்பாக சொல்லணும்னா எப்படி இந்தியன் சயின்டிஸ்டோட உதவியோட அவங்களோட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணுறோம். ஆனால் அப்படி ஒரே நாளில் அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடந்துருமானா இருக்காது. அப்பப்போ உங்கள் நிறுவனத்தோட விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறீங்கல்ல, வளர்ச்சியோடு சேர்ந்த விஷயந்தான் ஒரு உணவுப் பொருளில் வெளியே வருது அப்படின்றத பகிர்ந்துருக்கீங்க. சரி, இந்த நேரத்தில் என்ன பாட்டு கேட்கலாம்
0: சார்? இப்போ வந்து எங்களோட கெயின் குழுமத்திற்காக சிங்கப்பெண்ணை சிங்கப்பெண்ணை பாடலை நான் கேட்டுக்கிறேன்.
1: இருக்கக்கூடிய 20-க்கும் மேற்பட்ட தோழிகளுக்காக சிங்கப்பெண்ணை பாடல்.
0: ஆமாம் சார்,
1: உங்களோட விருப்பத்தில் உங்களுக்காகவும் கேட்டுட்ருக்க எல்லாருக்காகவும் எல்லாருக்கும் பிடித்த பாடல் சிங்கப்பெண்ணை வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்தாச்சு. சிங்கப்பண்ணை பாடல் கேட்டு வந்திருக்கோம். நிஜமா அப்படி இந்த இரவு நேரத்தில் இப்படி ஒரு ஆற்றலா அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசிகிட்டு இருக்கவங்களும் பயங்கர உற்சாகமாக சிரித்த முகத்தில் ஆரம்பித்தாங்க. இன்னும் சிரிப்போடையும் அந்த எனர்ஜி குறையாமலும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக அவங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம்னா, பொதுவாக உணவு வந்து நீங்கள் ரெடி டு குக், ரெடி டு ஈட், ரெடி டு சர்வ், இதுதான் உங்களோட நோக்கமாக சொல்லியிருந்தீங்க. சொன்னப்போ இப்போ சரி சாப்பிடலாமே, பக்கத்தில் ஏதாவது கடையில் கிடைக்குமா, எதுவும் சத்தான விஷயங்கள் சொல்கிறீங்க, குறிப்பாக சிறுதானியம் சார்ந்து உடலுக்கு தேவையான ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துறதற்கு, ராஜ உறுப்புகள் நல்லா செயல்படுறதற்கான உணவுப் பொருட்கள்னு சொல்கிறீங்க. உணவு இருக்குது, அதை சாப்பிடலாம், நல்லா செயல்படும், அதற்கான சத்தோடு இருக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சாப்பிட்டு பார்த்துடலான்ற எண்ணம் வந்துருச்சு. இரவு பொழுது வேற, டக்குன்னு போய் ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நான் போனால், சந்தையில் என்ன மாதிரியான நிலவரத்தில் இருக்குது, உங்கள் பொருட்கள் எங்கெங்கே கிடைக்கும், அதற்கான முயற்சிகள் எப்படி எடுத்திருக்கீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படி அது எங்கெங்கே கிடைக்கும், அது சொல்லலாமா?
1: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. எங்களோட கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து முட்டைன்னு வந்து எடுத்துக்கிறோம். அந்த முட்டையில் வந்து அதிக புரதம் வந்து இருக்குது. ஒரு நம்ம எல்லாமே வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறோம், ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா எக் பைட்ஸ் எங்ககிட்ட வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாரம்பரிய அரிசியான தூய மல்லி, மாப்பிளை சம்பா, கருப்பு கவனி, இந்த மாதிரியான அரிசியிலிருந்து நம்ம வந்து தோசா பேட்டர் பண்ணுறோம். இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து புளிக்க வச்சே அதை பவுடர் ஃபார்மில் வந்து கொடுக்கும்பொழுது, நீங்கள் நான் ஒரு வேலைக்கு போயிட்டு வரேன், நான் பாரு என்னுடைய இந்த தோசை மாவில் தண்ணியை கலந்து நான் வந்து வச்சுட்டு வந்து போனேன் அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ்லாம் நீங்கள் மொறு மொறுன்னு ரொம்ப சுவையான அதே மாதிரியான ஆரோக்கியமான தோசையை நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாழையிலேயே வாழை சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட நிறைய பொருட்கள் வந்து இருக்குது. நம்ம வந்து உணவில் வந்து இப்போ வந்து துவர்ப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறதே இல்லை. இப்போ வாழையில் வந்து பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவில் வந்து பொடி இருக்குது, தொக்கு இருக்குது, வாழைப்பூ மால்ட் வந்து இருக்குது. இந்த மாதிரியான வாழை சார்ந்த அத்தனை பொருட்களும் எங்கிட்ட வந்து இருக்குது. வேஃபர் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்த கருப்பு கவனி அரிசியில் நம்ம வந்து ஆவாரம்பூ, தூதுவளை, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம வந்து வேஃபர் வந்து பண்ணுறோம். அதே மாதிரி தேங்காயை வந்து சிப்ஸாக கொடுக்குறோம், தேங்காய் பாலை வந்து பவுடர் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கீரை வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையில் வந்து நம்ம வந்து பொரியல், முருங்கைக்கீரையை எடுத்து பொறிச்சு நம்ம கிளீன் பண்ணி பொரியல் பண்ண தேவையில்லை. 2 மினிட்ஸில் நம்ம ஒரு சுடுதண்ணியில் வந்து போட்டோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷான கீரை பொரியல் அப்படிங்கிறது வந்து ரெடி ஆயிரும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நூடுல்ஸ், பாஸ்தாலாம் பிடிக்குது. அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப எளிமையான வடிவில், அதே மாதிரி அதில் வந்து அதிகமான காய்கறிகளை நாம் வந்து பயன்படுத்தி, அதே மாதிரி மைதா இல்லாமல் நாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கு வருஷத்தில் குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் எங்களோட பனங்கிழங்கு மால்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 365 நாளும் வாங்கி பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆயுஷ் வந்து சர்டிஃபைடு வந்து பண்ண பேஸ்ட் எங்கிட்ட வந்து இருக்குது. அது வந்து உங்களோட பற்களுக்கு, ஈறுகளுக்கு, வலியாக இருந்தது கூட அது வந்து பயன்படுத்தும் பொழுது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபீட்பேக். அதே மாதிரி நம்ம எங்கே ஒரு 2 நாள் வெளியே போயிட்டு வந்தாலுமே கூட, நம்ம வீட்டுக்கு வந்தோனையும் அதை சாம்பார் சாப்பிட்லாமே, ரசம் சாப்பிட்லாமேன்னு நினைப்போம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ரெடிமேட் சாம்பார் ரசம் இருக்குது. எங்களோட பவுடர் போட்டு சுடுதண்ணியை போட்டிங்க அப்படின்னா, சுட சுட சாம்பார், சுட சுட ரசம் ரெடி, சூப்ஸ் எங்கிட்ட வந்து இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பனங்காயில் அந்த பனம் பழத்தை வந்து பயன்படுத்தி லோ கிளைசமிக் இண்டெக்ஸில் சுகர் பேஷண்ட்ஸும் சாப்பிட்ற மாதிரியான சர்க்கரை அப்படிங்கிறத நாங்கள் வந்து அறிமுகம். அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ப்ராஜெக்ட் எங்களோடது. அதே மாதிரி நம்ம வந்து மில்லட்ஸை வந்து பயன்படுத்தி ஏபிசி மால்ட் நம்ம வந்து பண்ணுறோம். இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உடம்பு வந்து ரொம்ப வெயிட் போட்டேன் அப்படிங்கிறவங்க, இந்த மால்ட்டை நீங்கள் சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும். இல்லைப்பா நான் ரொம்ப கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன், நான் பருமன் ஆகணும் அப்படிங்கிறவங்க பாலில் கலந்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். களி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான உன்னதமான உணவு. அந்த ராகி அப்படிங்கிறது அதிகமான கால்சியம் கொண்டது. எங்ககிட்ட வந்து ராகிலையும் கம்புலையும் களி இருக்குது. இதை நீங்கள் சும்மா உருட்டி வச்சிங்க, இட்லி பாத்திரத்தை வச்சிங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் சுட சுட ராகி களி ரெடி ஆகிடும். அதே மாதிரி மில்லட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் எங்ககிட்ட மில்லட் ஸ்ப்ரெட் வந்து இருக்குது. இந்த மில்லட் ஸ்ப்ரெட் வந்து 5 வகையான சிறுதானியங்களை முளைக்கட்டி, அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி கொக்கோ பவுடர், கருப்பட்டியெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் வந்து மில்லட் ஸ்ப்ரெட் வந்து பண்ணுறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி லோட்டஸ் வெத்தலையை நாங்கள் வந்து பயன்படுத்தி

0: இன்ஸ்டண்டான டீ வந்து கொடுக்குறோம். இது வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதே மாதிரி எங்களோட விவசாயத்திலிருந்தே புளிச்சக்கீரையும் பிரண்டையும் பயன்படுத்தி சட்னி பவுடர், அதே மாதிரி வந்து அதில் வந்து பொரியல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறையா ரெடி டு ஈட் அண்ட் ரெடி டு குக் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் வந்து ஒரு உன்னதமான பொருளை இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தகுந்த மாதிரி பாரம்பரியமான உணவை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல நாங்கள் வந்து ரொம்ப உத்வேகத்தோடு இருக்கோம். இதை வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதில் வந்து பப்பட் இருக்கு சார். இந்த பப்பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியத்தையும் அதே மாதிரி கீரைகளையும் காய்கறிகளையும் பயன்படுத்தின பப்பட். எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து சரியான வழியில் கொண்டுட்டு போகும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்க தான் செய்து. இப்போதைக்கு ஸ்கைமார்ட் அப்படிங்கிற ஆப்புக்குள்ளே எங்களோட ஓன் ஆப் அதுக்குள்ளே வந்திருக்கோம். நிறையா இடங்களில் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து பேசிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து 3-4 டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் வந்து ரீச் ஆயிருக்கோம். வெளிநாடுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேயும் மலேசியாலையும் எங்களோட பொருட்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி சாம்பிள்ஸ் வந்து நிறையா நாடுகளுக்கு வந்து அனுப்பியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் டீம் இதுக்காக நாங்கள் வந்து பேசிகிட்ருக்கிறோம். மேபி இன்னும் 6 மாதத்துலேருந்து 1 வருடம்குள்ளே இந்தியா முழுக்க எங்களோட ப்ராடக்ட் வந்து உங்களோட கடைகள்லையும் அதே மாதிரி ஆன்லைன்லையும் வந்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டுருக்கு சார். உத்வேகமாக ரொம்ப வேகமாக அதற்கான முன்னேற்ற பாதையில் நாங்கள் போயிட்டுருக்கோம்.
1: இவ்வளோ என்னென்ன பொருட்கள் இருக்குன்றதையும் சொன்னீங்க. சொல்ல போனால் என்னதான் இல்லைங்க அப்படின்ற நிலைக்கு நீங்கள் அதில் எல்லாத்தையும் கொண்டாட்டீங்க. காலையில் எழுந்திரிச்சி டீ போடணுமா, அதில் தொடங்கி சாம்பார் வைக்கணுமா வலி இருக்குது, ரசம் வைக்கணுமா வலி இருக்குது, அப்பளமா வாங்க, இப்படி எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதையும் வந்து சத்தான விதத்தில் வளர்ச்சிக்கான விதத்துலையும் கொடுக்குறோம் அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே நம்ம வந்துட்டோம். இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு நிறைவான கேள்வியும் உங்கள்கிட்ட முன் வச்சிடலாம். என்ன பாடல் இப்போ கேட்கலாம்?
0: உதயா உதயா சாங் கேட்கலாம் சார்.
1: உதயா உதயா உங்களோட விருப்பத்தில் பாடல் ஒளி உலா வரருக்கு இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இப்போது ஒரு சாமானியனாக ஒரு வீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க, ஓ இவ்வளோ விஷயம் பண்ணலாமா, இவ்வளோ வாய்ப்பு இருக்குது, இதற்கான தளம் இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற தேடலுக்கான விடையாக கூட இப்போ நீங்கள் பேசுனது இருக்கும். இப்போ நானும் இதை மாதிரி ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னு ஒரு பெண் விரும்புகிறாங்கன்னு வைங்களேன், உங்களை மாதிரி நானும் ஒரு தொழில் முனைவர் ஆகணுங்க, என்னங்க வழி எனக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க?
1: கண்டிப்பாக சார், இதில் வந்து என்ன அப்படின்னா, எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது வந்து உதயம் ஆதார் மூலமாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் என்ன பொருளை உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து தெளிவாக வந்து இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பக்கத்தால் இருக்கிற எல்யூபி மையங்களை நீங்கள் வந்து அணுகும் பொழுது நீங்கள் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதே மாதிரி உங்களோட பொருட்களை எப்படி உற்பத்தி பண்ணலாம், அதை எப்படி சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வரைக்கும் எல்யூபி உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது.
0: இப்போ யாராவது விரும்புறாங்க அப்படின்னா தாராளமா முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிதானே?
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்க நீங்க வந்து வெற்றி நிச்சயம், ஜெயிப்பது நிஜம்.
0: இப்போ இதை மாதிரி சந்தேகம் கேட்கணும், தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு கொள்றதுக்கான எண் சொல்ல முடியுமா உங்களால?
1: கண்டிப்பா சார்,

0: நான் சொல்றேன், 8667837398.
1: 86 67 83 73 98.
0: மிகச்சரிங்க சார், மிகச்சரி.
1: சரி, நீங்க என்ன குறிச்சு வச்சிருப்பீங்க? உங்களுக்கு தொழில் முனைவோர் ஆகணும், இதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு, இதற்கான விஷயங்கள் என்ன பண்றாங்க, நம்மளும் இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல சிறந்த பங்காற்றணும் அப்படின்னா நீங்க தாராளமா கூப்பிட்டு கேள்விகள் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம்ல?
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த கோடை எஃப்எம்க்கு நான் வந்து ஆத்மார்த்தமான நன்றிகளை சொல்லிக்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் நீங்க வந்து தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க, ஆனா அது எப்படி தொடங்கணும், அது எப்படி சந்தைப்படுத்தணும், நம்மளோட பேக்கிங் வந்து எப்படி இருக்கணும், மார்க்கெட்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பா என்னாலான பதிலா நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் வந்து நம்புறேன்.
1: இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி செலவு பண்ணி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதோட மட்டும் இல்லாம ஒரு சமுதாயத்துல ஒரு பெண் தொழில் முனைவோரா வாழ்க்கை எப்படி இருக்கு, என்ன பண்றோம், என்ன மாதிரியான பின்புலம், என்ன மாதிரியான நபர்களோட இந்த பயணம் அமைஞ்சிருக்கு, எப்படி முன்னேற்றத்திற்கான பாதையை வழிவகுத்துக்கிட்டோன்றதை தான் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இருந்து புரிஞ்சுக்கிற முடிஞ்சது. சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு கிரிவலத்தில் ஆரம்பித்த பயணம் அது எங்கே வர கொண்டாந்து விட்டுருக்கு அப்படின்றத உணர முடிஞ்சது. செங்கோட்டம் பாளையம்ன்ற ஊரில் பறந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேங்க, என்னையும் குரோவன்ஸ் சுகந்தின்னு சொல்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கங்க, இன்னும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை விதைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக கேட்ட எல்லாரும் உங்களோட பயணத்திலிருந்து நல்ல விஷயத்தை எடுத்திருப்பாங்கன்ற விஷயத்தோட விடைபெறுறோம்.
0: எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்ற பாரதியாரோட பாடல் வரிகளோட பாரதி கண்ட புதுமை பெண்களாக நாங்கள் முன்னேறிட்டு இருக்கோம். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார், தேங்க்யூ. என்னுடைய கடைசி விருப்ப பாட்டு எங்களோட ஃபவுண்டருக்கானது. ஏன்னா ஒரு சமையல் கட்டில் இருந்த பெண்களை ஒரு பெண் தொழில் முனைவோரா மாத்தின அவருக்காக கையிலே ஆகாயம் கொண்டு வந்த அப்படிங்கிற பாட்டை நாங்கள் வந்து எல்லா பெண்கள் சார்பாகவும் நான் டெடிகேட் பண்றேன்.
1: நன்றி,
0: தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ.
2: கான கங்கை உங்கள் கூடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது விருந்தினர் விருப்பம். தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் ஈரோடு குரோவின்ஸ் சுகந்தி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன் அவர்கள், கணினியாக்கம் ஒய் முகமது அலி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலையின் இன்றைய நினைவே சுகம் பயணிக்க இருக்கிறது. தொழிலும் உழைப்பும் பண்பாடும் சங்கமிக்கும் மண்ணான கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோடு. மேற்கு தொடர்ச்சி மலையின் அரவணைப்பில் நொய்யல் நதியின் நினைவுகளை சுமந்து, உழைப்பின் வியர்வையால் வளர்ந்து, தொழிலின் நகரமாய், இயற்கையின் அழகாய், தமிழின் பெருமையாய் திகழும் ஊர் அது. மருதமலையின் திருவடியில் பக்தி மனம் கமழ, ஒவ்வொரு தெருவிலும் உழைப்பின் அடையாளம் பிறக்கும் மண் அது. பருத்தி வயல்களின் வெண்மையிலிருந்து நூற்பாலைகளின் சுழற்சி வரை, சிறு தொழிலிலிருந்து உலகம் நோக்கும் தொழில் நிறுவனங்கள் வரை, உழைப்பை உயர்வாக மாற்றிய மண் அது. சொல்லாமல் செய்து காட்டும் திறமையும் சோராமல் உழைக்கும் மனமும் கொண்டு, எளிமையில் இனிமையும் உழைப்பில் உயர்வும் தொழிலில் வளர்ச்சியும் பண்பாட்டில் பெருமையும் கொண்ட கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களே, வாங்க இன்னைக்கு உங்க விருப்பட பாடல்களை தான் இன்னும் செய் பாட இருக்கிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. இணைய நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், 24 24 29 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். உன் இணைப்பாக 0 4 5 4 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் இன்னொரு முறை சொல்லுங்கம்மா. குள்ளக்கா பாளையம்.
1: ஆமாப்பா, வந்திருக்கிறோம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க இன்னொரு முறை.
1: சித்ரா மாணிக்கம்.
0: சித்ரா, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எஜமான்
0: திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ உங்களுக்காக நன்றிமா வந்துகிட்டே இருக்கு.
1: நன்றி.

0: கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு அடுத்ததாக இணையவிருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கோவை மாவட்டம் சூலூர்ல இருந்து கிருஷ்ணலீலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: புது கவிதை படத்துல இருந்து வெள்ளை புறா ஒன்று, அந்த பாடல் வழங்குங்க மேடம்.
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: நேரம் சரியாக இரவு 10:14. நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: கோவை மாவட்டம் தென்னம்பாளையத்திலிருந்து சிவகுமார்.
0: உங்க பெயர் சொல்லுங்க.
1: சிவகுமார்.
0: சிவகுமார், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு வந்து ஜாதி மல்லியிலிருந்து
0: கம்பன் ஏமாந்தான் பாடல். இதோ உங்களுக்காக. நன்றிங்க.

0: நிகழ்ச்சியோட அனைவருக்கும் அடுத்த கோவை மாவட்ட நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்னுடைய பேர் அப்துல் சாதர். நான் கோவை மாவட்டம் இருக்கூர்ல இருந்து.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு பாடல் இல்லாத படத்திலிருந்து மலையோரம் வீசும் காட்சி அப்படிங்கிற பாடல் போடுங்க.
0: கொடுத்துடலாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில். நன்றிங்க.
1: நன்றி.

0: வானலையெங்கும் இசை தூறல் தூறி கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சி இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோடு. இணைந்து பேச காத்திருக்கும் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: கோவை மாவட்டம் சுந்தராபுரம் எலஸ்கானி சிக்கோ ஜெய்சேகர் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: ரயில் பயணங்களில் டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாட்டு
0: கொடுத்துடலாங்க. ஏன் நன்றிங்க.

0: 10:30 நம்மோடு இணையவிருக்கும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை கருப்பத்தம்பட்டி வினோ பாடகர் வெள்ளிங்கிரி பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: இன்னைக்கு கடல் மீன்கள் படம் இருந்தீங்க, தாலாட்டுத மேகம், இந்த பாட்டு கொடுங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க.

0: கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம். அடுத்த நேயர் யார் என்று பார்த்து விடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: கோடை பண்பலைத்தாய் 100.5 அறிவிப்பாளர் வீணா வேகத்திற்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்து தொடர்பு கோயமாட்ட பொள்ளாச்சி தலவாய்வாளர் சீதுரை.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் நிறு பாடல் உன்னிடத்தில் அன்னி கொடுத்தேன் பாடல், காட்டுக்கு தூது விட்டு கவிகள் பாட சொல்லு, அந்த பாட்டு போடுங்க.
0: போட்டுலாங்க. ஏன் நன்றிங்க.

0: நிகழ்ச்சியில் இணைந்து பேசவிருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கத்துடன். கோவை மாவட்டம் கோவை புதூர்லிருந்து ஏவிஜி முத்துக்குமார் பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: உதய கீதம் படத்திலிருந்து தேனே தென்பாண்டி மீனர் பாடல்.
0: இதோ பாடல் உங்களுக்காக. நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:45. நிகழ்ச்சியோடு இணையவிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: பெயர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் திலகவதி.
0: உங்க பெயர் சொல்லுங்க இன்னொரு முறை.
1: திலகவதி.
0: திலகவதி, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: 16 வயதுல இருந்து ஆட்டுக்குட்டி முட்டை.
0: இதோ பாடல் உங்களுக்காக கோடை பண்பலையில். நன்றிங்க.

0: கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம். இப்போது நம்மோடு இனியவருக்கும் நேயர் வணக்கம். இன்னொரு முறை உங்க பெயர் சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. உங்க முறை உங்க பெயர் ராஜசேகரன். என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பொன்மன
0: செல்வன்ல இருந்து ஒரு பாடல் கொடுத்துடலாங்க. நன்றிங்க.

0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: கோயம்புத்தூர் காரமடை கண்ணார்பலிங்கிறவங்களுக்கு வந்து சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு சம்ஸ்கிருத சங்கீதம் திரைப்படத்தில் உண்டு, கண்களும் எங்கிறது காரணம் சொல்லியது.
0: கொடுத்துடலாங்க. நன்றி. ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நினைவே சுகம். மகிழ்வோடு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்தது. மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

பகலின் பரபரப்பை தாண்டி இரவின் அமைதிக்குள் உங்கள் மனதை வருடும் இனிமையான நினைவுகளின் சிறகில் உங்களை அழைத்துச் செல்ல வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு அபிநயா கணேஷ்.

கோடை பண்பலையில் நேரம் இரவு 11:25. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இரவு சிறகு.

தேங்க்ஸ்பா.

கோடை பண்பலை 100.5 நேரம் 11:39 கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இரவு சிறகு

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்ல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றதே.

இரவின் அமைதியில் நம்மோடு பயணித்த இசையும் நினைவுகளும் இன்றைய இரவு சிறகை மேலும் இனிமையாக்கியது. மீண்டும் நாளை இரவு 11 மணிக்கு சிறகுகள் கொடுப்போம் நம் இதயங்களுக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அபிநயா கணேஷ். நம் கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள், மாலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில், 6:25 ஆலய உலா, 6:30 மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளின் நேரம், 7 மணிக்கு சுகமான காலை, 7:35 பூமிக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னவரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக 8:05 பூமிக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 கேட்கலாம் மகே.

0: கேரளா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்கரன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். 10 மணிக்கு திரையுலக கலைப்பயணம். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 பாட்டு பட்டாளம். நண்பகல் 12:00 மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. நிகழ்ச்சியில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. பகல் 1:00 தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:00 டோல் தமாக்கா தூல். 3:00 உயிரெழுத்து நாமக்கல் அத்தப்பம் பாளையம் மோகன் குமார் அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் விடுகதை வண்ணத்தோரிகை. மாலை 5:00 காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திரச்ச வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில். 6:05 பூமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். மாலை 7:00 ஆசையல் ஒரு குக்கு கத்சவி வழியே நேயர்களின் விருப்ப பாடல். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக. ஆனா ஆவண்ணா குண்டக மண்டக விளையாட்டுகளோடு. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிடாத மெட்டுக்களாய் இரவு சிறகு. இவையாவும் நம் கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் 1143.

0: அவளுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டென்று இவ்வூரெல்லாம் அலர்தூற்றுவது எனக்கு பொருந்தாதோ? அவள் உறவை இன்னமும் நான் பெறாத போதே பெற்றது போன்ற தன்மையை உண்டாக்குகிறதே. குறள் எண் 1143, அதிகாரம், அலர் அறிவுறுத்தல்.
1: ஊராதோ ஊரறிந்த கௌவை அதனை பெறாது பெற்றென்ன நீர்த்து.
0: அவளுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டென்று இவ்வூரெல்லாம் அலர்தூற்றுவது எனக்கு பொருந்தாதோ? அவள் உறவை இன்னமும் நான் பெறாத போதே பெற்றது போன்ற தன்மையை உண்டாக்குகிறதே. குறள் எண் 1143, அதிகாரம், அலர் அறிவுறுத்தல்.
2: இத்துடன் நம் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை காலை 4:51 நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz-லும் தஞ்சை சுற்று வட்டார நேயர்கள் 101.2 MHz-லும் கேட்டு மகிழலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும்.

விடியும் இனிய காலை பொழுது எல்லோருக்கும் மனமகிழ்ச்சியை அள்ளித்தந்து அனைவரின் செயல்களும் சிறக்க வாழ்த்துகிறது நமது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நமது வழமையான அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 MHz கேட்டு ரசிக்கலாம். உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் நியூஸ் ஆன்யர் என்ற செயலி மூலமாக கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, ஸ்ராவண 28, பராபவ ஆவணி திங்கள் 2 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆகஸ்ட் மாதம் 19 தேதி 2026 புதன்கிழமை. நேரம் சரியாக அதிகாலை 4:57.

0: அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: அதிகாலை வணக்கம் நேர்களே.

நம்பிக்கையோடு தொடங்கும் ஒவ்வொரு நாளுக்கும் இறைவன் அருள் ஒரு அழகான துணை. கடவுளை நினைந்து இன்றைய பொழுதை இறைப்பாடல்களோடு ஆரம்பிக்கலாம். கொடை பண்பலை 100.5 அருள் மாலை.

5:14 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. எத்தனை படிகட்டுகள் என்று அச்சப்பட வேண்டாம். உள்ளத்தில் இறை நம்பிக்கை இருந்தால் செயலில் வெற்றி கிட்டும்.

குறைகளை தீர்த்து வைக்கும்போது நாம் கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். குறைகளை தீர்க்காத போது இறைவன் நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம்.

களைப்பாரிய இதய மலர்களில் களைப்பாரிய உடல்களுக்கு காற்றின் வழியே கருணை சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றலையின் கருணை மழையாம் நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.